பகிர்ந்து கொண்டு கெடுவனை இந்த மனு வந்திருக்கிறாரு. அன்பன காலை நேரு வணக்கம் சிவனேகா, எங்களையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி டல்துவில இருந்து இனுஷிகா தில்ருக்ஷி வந்திருக்கிறாங்க. அக்கறைப்பட்டு பப்படையில இருந்து நிசார் வந்திருக்கிறாரு. சந்தோஷமான காலை நேரு வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த நாள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துவதாக ராஜா செயின்ட் ஜேம்ஸ் வந்திருக்கிறாங்க. அதே போல பவுல் ராஜ் வந்திருக்கிறாங்க. திண்டுக்கல்ல இருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களாம். இதுவரை காலை நேர வணக்கம் சகோதரி லிந்துலை ஹோல்புரோக் மேற்புருவை சேர்ந்த சுரேஷ் தமிழரசி தம்பதிகளின் செல்வ புதல்வன் தர்ஷன் இன்று தினம் தன்னுடைய 20வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். இவரை வாழ்த்துவதாக அம்மா தமிழரசி, அப்பா சுரேஷ், தங்கை விலுஷியா மற்றும் சித்தா கண்ணா, சித்தி அஷானி ஆகியோரும் அதே போன்ற உறவினர்கள், பாடசாலை நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாழ்த்துக்களை அனுப்பியிருக்கிறாரு மாமாவான ராஜ்குமார் கொழும்பிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களா. நாங்களும் சந்தோஷமான ஆகவிதன வாழ்த்துக்களை தர்ஷன் அவர்களுக்கு வசந்தம் எஃப்எம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். அதே போன்று சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு காஞ்சிபுரத்தில் இருந்து தனலட்சுமி பரசுராமன் வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கம். நான் வெளவத்தில இருந்து செலசாமி பிரபாத், மனைவி நிர்மலா, மகள் டிலக்ஷினி, மகன் ஜானுக்ஷன் மற்றும் மஸ்கேலிய சொந்தங்கள் அனைவரும் இணைத்துக் கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல அன்பன காலை நேர வணக்கங்களோடு மீப்பிடி கந்தலிருந்து சுது வந்திருக்கிறாங்க. கலா பிரதீப் மற்றும் சுஜிதன் மற்றும் துஷ்யந்தன் மற்றும் பிரியா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதே போல நீங்களும் தொடர்ச்சியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பன சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112-5005031 அதே போல 0112-5111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்ற நிகழ்ச்சி அங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் எஃப்எம் உடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பன சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயனுக்கு நானும் நேரமதிகளை 5:33 நிமிடம் ஆய்கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்து மொழிக்கின்றது ஒரு இனிமையான பாடல் சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்துக்காக.

நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். அன்பன காலை நேர வணக்கங்களோடு பூனாங்கல இருந்து ஜெயசுதாஸ் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சிவானி, எப்படி இருக்கீங்க? இனியும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க. பாடல்கள்லாம் அருமை, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நாங்கள் இணையதளம் மூலமாக வசந்தமிகம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி. அதே போன்று அன்பன காலை நேர வணக்கங்களோடு கொழும்பு ஐந்து ஸ்டீவன் ஸ்டைல இருந்து ஸ்டீஃபன் வந்திருக்கிறாங்க. சிவானி குட் மார்னிங். குறிஞ்சக்கனி அசோதைன்னு வந்திருக்கிறாங்க. நூற்றுக்கான் நண்பர் ரிகா ஸ்டாரி, அதே போல ரீனா குட்டிக்காக பாடுறது கேட்டுக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம். திக்கோய தரவாலை மீட்பிரிவில் இருந்து நேசரீலம் துரைராஜ் வந்திருக்கிறாங்க. மகாலட்சுமி, துரைராஜ், துலக்ஷன், துவாஷினி, பிரவீனா, அருள்மொழி, புஷ்பராணி, திருச்செல்வம் ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. அவனா சிவாய் ஜெயந்தி மாலா வந்திருக்கிறாங்க. பலாங்குடியிலிருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களாம். அன்பன காலை நேர வணக்கம். மனைவி ஜெயா, மகன் மகளான மதுச்சான், தருண் அனைவரும் எடுத்துக்கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. முருகேஷ் தீயகல வட்டவழியிலிருந்து சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு மீப்பிடி கந்தையில இருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக பிரசாத் வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கங்களோடு மட்டக்களப்பு புது குடியிருப்பு கடற்கரை வீதியிலிருந்து செந்தில்நாதன் வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பன காலை நேர வணக்கங்களோடு கரோலினா ஆகாஷ் வந்திருக்கிறாரு. இனிமையான காலை நேர வணக்கம் சிவானி, நாங்களும் விடுதலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். வெள்ளவத்திலிருந்து நந்தகுமார் வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு ஹட்டன் வந்து நவீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பன காலை நேர வணக்கம் வெர்னியகலை ஸ்ரீ வாணி விலா சைவ உணவகத்தில் இருந்து யோகேஸ்வரன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அன்பான நேயர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொண்டு மனைவி கௌரி, மகள் மார்களான கமல்தா ஸ்ரீ, அம்சிதா ஸ்ரீ, தன்வயா ஸ்ரீ, அதே போல அம்மா விஜயலட்சுமி, அப்பா யோகநாதன் ஆகியோருக்காகவும் ஒரு இனிமையான பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. நிகழ்ச்சி ரொம்ப சத்தமா கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி யோகேஸ்வரன். அதே போன்ற சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு இளங்கோன் வந்திருக்கிறார். அதே போல அன்பன காலை நேர வணக்கம், நாங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். அன்பு மனைவி மகேஷ், மகள் காயத்ரி, சுஜதுர்கா, ரூபி, நிதுக்ஷன், சிந்துஜா, மகிந்த, சுலோக்ஷனா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைத்துக்கொண்டு பாடல் விரும்பி கேட்டு புலத்கோப்பட்டியிலிருந்து இளங்கோன் வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பன காலை நேர வணக்கம், வெள்ளவத்தில இருந்து சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதாக பிரியா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கம் சிவானி, நாங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். பென்குடாவளியில இருந்து சுதாகர் மேகலா வந்திருக்கிறாங்க. மகள் லட்சய பார்கவி, ஷர்வின் மற்றும் அம்மா காளி முத்து ஆகிய நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. நோர்வேல இருந்து சிவா வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதே போல நீங்களும் தொடர்ச்சியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பன சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பின் ஏற்படுத்துங்கள். 0112-7125-3, அதே போல 0112-7125-1 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி அங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் எஃப்எம் உடைய உத்தியோகபூர்வமான முகரன் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பன சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். தொடர்ச்சியாக இணைந்துக்கலாம். இது காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு ஒடியல் நிகழ்ச்சி. உங்களோட பேசிட்டு இருக்கிறது உங்கள் சிவானி.

வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112-7755-001 அதே போல 0112-7755-111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் எஃப்எம் உடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயனுக்கு நானும் காத்திருக்கின்றேன். இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக ஞாபகப்படுத்துவோம். அன்பான காலை நேர வணக்கங்களோடு உடப்பில் இருந்து கணபதி நிகழ்ச்சியோடு இருந்திருந்தாங்க சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இங்கிருந்து உமாச்சந்திரன் வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பாரா எஸ்டேட் சிவகுமார் வந்திருக்கிறாங்க, இனிமையான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பூனாகளிலிருந்து மகேஷ் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு அன்பு மனைவி ரத்னஸ்ரீ. மகன்மார்களான டில்ஷான் டிலக்ஷன் மற்றும் மகள்மார்களான மதுஷிகா லக்ஷிகா ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அதே போன்று சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு கல்கி வத்த ஆனந்த் வந்திருக்கிறாங்க. வத்தலை ஐயா கனவு நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க, சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. பன்னிபுரம் மணிக்கண்ணன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அதே போல புவனேஸ்வர் மங்கையரசி வந்திருக்கிறாங்க. உற்சாகமான காலை நேர வணக்கங்களோடு கேரளினா லலிதன் வந்திருக்கிறாரு. இனிமையான காலை நேர வணக்கம் அன்பிற்கினி அறிவிப்பாளினி சிவானிமா. நிகழ்ச்சிகள் அனைத்தும் சிறக்கட்டும், நித்தமும் நின் குரல் ஒலிக்கட்டும், புத்தகம் போல் உணர்ந்த தொகுப்புகள் புத்துணர்வினை நல்கட்டும் அப்படின்னு சொல்லி சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு எட்டாம்பேட்டிலிருந்து சிவச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறார். ரொம்ப நன்றி சிவச்சந்திரன். அதே போன்ற சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாட விரும்பி கேட்டு தர்ணியகல 100-லிருந்து ஜனா வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாட விரும்பி கேட்டு பேருவலையிலிருந்து ஷமட் வாத்தை நசார் வந்திருக்கிறாங்க. இதேவேளை சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு வெதுமொழியிலிருந்து சிவகுமார் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. மனைவி மதி, மகன் விது, மகள் ஐனிகா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாரு. தர்ஷக நீங்கள் முடிந்து கொண்டு உங்கள் மனசந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள்.

0: இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. இன்றைய நாளுக்கான ராசி பலன். ராசி பலன்
1: இன்று 2026 ஆண்டு ஜூலை மாதம் 2 திகதி வியாழக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளிகளாக நல்ல நேரம் காலை 7:26 மணி முதல் 8:56 மணி வரை. ராகுகாலம் பிற்பகல் 1:26 மணி முதல் 2:56 மணி வரை. யமகண்டம் காலை 5:56 மணி முதல் 7:26 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் சாந்தம், ரிஷபம் நற்செயல், மிதுனம் வெற்றி, கடகம் போட்டி, சிம்மம் லாபம், கன்னி பொறாமை, துலாம் சிக்கல், விருச்சிகம் முயற்சி, தனுசு பக்தி, மகரம் பணிவு, கும்பம் விவேகம், மீனம் தனம். மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் சாந்தம், ரிஷபம் நற்செயல், மிதுனம் வெற்றி, கடகம் போட்டி, சிம்மம் லாபம், கன்னி பொறாமை, துலாம் சிக்கல், விருச்சிகம் முயற்சி, தனுசு பக்தி, மகரம் பணிவு, கும்பம் விவேகம், மீனம் தனம். இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

காற்றும் சேர்ந்தால் எப்படி அருமையாக இருக்குமோ அதே போன்றுதான் வசந்தம் மிகமில் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு நேர்களுடைய அன்பும் ஆதரவும் சேரும் போது இன்னும் இனிமையாக மாறும் அப்படின்றதுல இவ்விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது. ஒரு இனிமையான பாடலில் தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியோடு நின்றிருக்கின்றோம். நேரம் காலை 6 மணிக்கு கடந்து 21 நிமிடம் ஆகி கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த நேரம். நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக ஞாபகப்படுத்துவோம். தேர்தோட்டை ஆதி மூலம் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொண்டு சொந்தங்கள் அனைவரும் இணைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல பெர்னாட் ஷா செல்வம் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சிவானி அக்கா. நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு பீர்வலி தர்கா நகர் ரைம்சான் ரைந்தாஸ் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களோடு கட்டக்கலை ட்ரைட்டன்ல இருந்து சந்தியாகும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. இனிமையான காலை நேர வணக்கம் மனைவி யோகம். பிள்ளைகளான கமல் டில்ருக்ஷி மற்றும் கருணாகரன். பேர பிள்ளைகளான அர்ஷவி மிதூன் சாய் ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு கேரளினாலிருந்து கண்ணையா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு மாளிகாவத்தை சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து மணிவண்ணன் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சிவானி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். மதவாச்சியில் இருந்து ரோஷான் வந்திருக்கிறாங்க. என்னுடைய அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் முக்கியமா உங்களுக்கும் வசந்தம் குடும்பத்தில் சேவை செய்கின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் நேயர்களுக்கும் இன்றைய நாள் ஒரு நல்லமான நாளாக அமைய பிரார்த்தனை செய்வதாக ரோஷான் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் ரோஷன். அதே போன்று அன்பான காலை நேர வணக்கங்களோடு பண்டாரவளிலிருந்து வினோதன் வந்திருக்கிறாங்க. வினு, லதா, கிஷாந்தன், ரோஷன், சபினாஸ் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. பட்டங்களிலிருந்து சந்தியா வந்திருக்கிறாங்க. தன்னுடைய அன்பு கணவர் கருணாகரனுக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களோடு பகவந்தலாவிலிருந்து கலைச்செல்வன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. வசந்தம் சொந்தங்களுக்கும் சிவானி சகோதரி அவர்களுக்கும் இனிமையான காலை நேர வணக்கம். பின்னோயா ரொசல்ல இருந்து ராஜன் வந்திருக்கிறாங்க. இன்று தினம் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக சொல்லியிருக்கிறாங்க. ராஜன், மனைவி புவனா, மகள் சஞ்சனா ஆகியோரை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு சிவகுமார் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. இதேவெளி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு யோகேஸ்வரன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் அக்கா. இன்றைய நாள் அனைவருக்குமே நல்ல பல நன்மைகளை அள்ளி வழங்கும் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக பகவந்தலாவில இருந்து வினோதனி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு டெல்ருக்ஷி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. வெஸ்டர்ன் ராஜா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கெலம்போவிலிருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக சமீர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு சபித்ராஜ் வந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை வெளிமலையிலிருந்து செல்வராம் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சிம்மோதரை வகத்தோட்டம் அவிசாவளிலிருந்து சீனையா மகாதேவன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாரே.

பாடலிருந்து நானும் நிகழ்ச்சியிருந்து விடைபெற்று செல்ல போகின்றேன். இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அதற்கு முன்பதாக தொடர்ந்தும் வாசந்தம் மிகவும் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் உங்கள் அன்பின் ஆச்சி ஷிவானி. நன்றி சொந்தங்களே.

வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். செய்திகளோடு நான் என் எம் இர்ஃபான். இன்றைய தினம் நாளடுகளில் வெளியாகி இருக்கிற முக்கிய செய்திகள் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தும் போது, அவசர காலநிலை மேலும் நீடிக்கப்பட மாட்டாது என அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருக்கிற கருத்துக்கள். பஸ் கட்டணங்கள் 12% அதிகரித்திருக்கின்றன. முன்னாள் பிரதி அமைச்சர் சனரகுணவர்தன மேன்முறையீடொன்றை தாக்கல் செய்திருக்கிறார். இதனிடத்தில் சுக்கீஸ்வரவுக்கு விளக்கமறியல் நீடிப்பு என்பதான செய்தி. உண்ணாவிரதத்தை சுரேசிலை கைவிட்டிருக்கிறார். அதேநேரத்தில் மடிக்கணினி தொலைபேசியினுடைய கடவுச்சொல்லை வழங்க வேண்டும் என நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிற உத்தரவு குறித்தான செய்திகள் இவ்வாறு தரப்பட்டிருக்கின்றன. இதனிடத்தில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை 7.8% வளர்ச்சியாக கொண்டு வருவோம் என ஜனாதிபதி முதலீட்டாளர்களிடம் தெரிவித்திருக்கிற கருத்துக்களும் இவ்வாறு தரப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். இதே நேரம் வவுனியா முன்னாள் மேயர் உட்பட 4 கைது செய்ய உத்தரவு என்பதான மற்றொரு செய்தியும் தரப்படுகிறது. இவைதான் இன்றைய தினம் நாளடுகளில் வெளியாகி இருக்கிற முக்கிய செய்திகள். இவை குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் சுரேசலை குறித்தான செய்தி குறித்து அவதானத்தை செலுத்தப் போகிறோம். திவேன பத்திரிகை கொண்டு வந்திருக்கிற பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. சலேட் ரஹி விமர்சன சிஏடியன் இவத் கருணுபக கொலம்பு கொட்டுவோம் ஐஸ்ராத் என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. ஜங்கம துர்கத்தினேச

படைகணக்கே முரபதன் லபாதென்னை நியோக என்பதாகவே இந்த செய்தி வெளிப்படுத்தப்படுகிறது. வீடியோ தாக்ஷினே பகின் அதிகரணேட்ட பமுனு வண்ண என்பதாகவும் இந்த உத்தரவு இவ்வாறு பிறப்பிக்கப்பட்டிருக்கிற செய்திகள் தரப்படுகின்றன. சிலைக்கு எதிரான விசாரணைகளில் சீரிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதான கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அவ்வாறு செய்ய முடியாது என்பதான அறிவித்தல் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் கொழும்பு கோட்டை மேஜிஸ்ட்ரேட் தான் இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். அவருடைய கையெடுக்க தொலைபேசி மடிக்கணி ஆகியவற்றுடைய கடவுச் சொற்களை வழங்க வேண்டும் என்பதான கோரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இது தொடர்பில் அமைச்சர் பேச்சாளரும் ஒரு கருத்தினை வெளிப்படுத்தி இருக்கிறார். இதுகுறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் உளவுத்துறை பிரதானி சுரேஷ் சலையின் கையெடுக்க தொலைபேசி மற்றும் மடிக்கணி ஆகியன சீரினரால் கைப்பற்றப்பட்டுள்ள நிலையில் அதன் கடவுச் சொற்களை விசாரணை அதிகாரிக்கு வழங்குமாறு கோட்டை நீதிவான் பசன் அமரசேன இவ்வாறு உத்தரவிடுகிறார். அத்துடன் இந்த விசாரணையிலிருந்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசேகரவை நீக்கி விசாரணைகளை வேறொரு விசாரணை பிரிவுக்கு மாற்றுமாறு உத்தரவிடக் கோரி சுரேஷ் சலைவின் சட்டத்தணிகள் விடுத்த கோரிக்கையும் கோட்டை நீதிவான் நீதிமன்றம் நேற்று நிராகரித்திருக்கிறது. மேலும் இந்த விசாரணை தொடர்பாக சந்தேக தரப்பினர் மற்றும் முறைப்பாட்டாளர் தரப்பு விடுத்திருந்த பல கோரிக்கைகளையும் கோட்டை நீதிவான் பசன் அமரசேன நிராகரித்தார். கடந்த தவணைகளில் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட 6 கோரிக்கைகள் தொடர்பில் தனது தீர்மானத்தை அறிவித்த நீதிவான் அது தொடர்பிலான 23 பக்க உத்தரவை திறந்த நீதிமன்றில் நீதிமன்ற சேவகர் ஊடாக அறிவித்திருக்கிறார். கடந்த பிப்ரவரி 28 மற்றும் மே 27 ஆகிய தேதிகளில் பாதுகாப்பு அமைச்சரால் பிறப்பிக்கப்பட்ட தடுப்பு காவல் உத்தரவுகளின்படி சந்தேகநபர் விசாரணைக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் வைக்கப்பட வேண்டும். பயங்கரவாத திரைச்சட்டத்தின் கீழ் பாதுகாப்பு அமைச்சரால் பிறப்பிக்கப்பட்ட இந்த உத்தரவை அரசமைப்பின் 126 உறுப்புறையின் கீழ் அடிப்படை உரிமை வழக்கு மூலமாகவும் 140 உறுப்புறையில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி ஒரு ரிட் மனு மூலமாகவும் சவாலுக்குட்படுத்தலாம். அந்த நீதிமன்றங்களை தவிர மற்ற நீதிமன்றங்கள் அந்த காவலில் வைப்பதற்கான உத்தரவுகளை கேள்வி கேட்க முடியாது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் அதன் பணிப்பாளரால் நிர்வகிக்கப்படுகிறது. அதன்படி அவரது பொறுப்பில் உள்ள இந்த சந்தேகநபரை மற்றொரு துறைக்கு மாற்றுமாறு உத்தரவிட எனது நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இந்த சந்தேகநபரை முன்னைய கோட்டை நீதிவான் மேற்பார்வை செய்த போது விசாரணையாளர்கள் அவரை நன்றாக நடத்துவதாக கூறியிருக்கிறார். அது தனக்கு நிம்மதி என்றும் அவர் கூறியிருக்கிறார். இது மிகவும் சிக்கலான விசாரணை. நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கைகளின்படி விசாரணைகள் வெற்றிகரமாக நடத்தப்பட்டு வருகின்றதை அவதானிக்க முடிகிறது. எனவே ஷானி அபேசேகரவிடமிருந்து விசாரணையை மாற்ற சந்தேகநபர் சார்பாக செய்யப்பட்ட கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறது என்று நீதிவான் பசன் அமரசேன குறிப்பிட்டிருக்கிறார். அத்துடன் தடுப்பில் உள்ள முன்னாள் அரசு உளவுத்துறை பிரதானி சுரேஷ் செலவின் சட்டத்தணிகள் வீட்டிலிருந்து செய்தித்தாள்கள் புத்தகங்கள் மற்றும் குறிப்பு புத்தகம் பேனாக்களை வழங்க அனுமதிக்குமாறு நீதிமன்றத்தில் கூறியிருந்தார்கள். அந்த கோரிக்கை தொடர்பாக தனது உத்தரவை பிறப்பித்த நீதிவான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் சந்தேக நபர் இருந்தபோது முன்னாள் நீதிவான் இதுகுறித்து விசாரித்ததாகவும் அவர் படிப்பதற்கு தேவையான புத்தகங்களை குற்றப்புலனாய்வு திணைக்களமே வழங்கும் என்றும் குறிப்பிட்டார். எனினும் குறிப்பு புத்தகங்கள் பேனாக்கள் வழங்கப்படுவது இதற்கு முன்னர் சந்தேக நபர்கள் தகவல் பரிமாற்றத்துக்கு அதனை பயன்படுத்துவதால் நிறுத்தப்பட்டதாக சிஇடி அதிகாரி முன்னாள் நீதிவானுக்கு குறிப்பிட்டிருந்ததாக நீதிவான் பசன் அமரசேன தனது உத்தரவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த சந்தேகநபர் தனது உயிரை மாய்த்துக் கொள்வதற்காக உணவை புறக்கணிப்பு நடவடிக்கையை தொடங்கியுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் கடந்த ஜூன் 8 தேதி தெரிவித்திருக்கிறது. அந்த சூழ்நிலையில் பேனா போன்ற ஒரு பொருள் அவருக்கு கொடுக்கப்பட்டால் அதன் மூலம் அவரது உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது. அதேபோல் வெளியிலிருந்து புத்தகங்களை கொண்டுவர அனுமதி அளிக்கப்பட்டால் அதன் மூலம் சில அபாயகரமான பொருட்கள் சந்தேகநபரை சென்றடைய வாய்ப்புள்ளது. மேலும் விசாரணைகளுக்கு தடையாக அமையக்கூடிய பல்வேறு தகவல்கள் வெளித்தரப்பினருக்கு கசிவும் வாய்ப்புள்ளது. அதனால் இந்த நேரத்தில் கோரிக்கையை அனுமதிப்பது பொருத்தமற்றது என்று அந்த கோரிக்கையும் நீதிவானால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு 127 நீதிவான் முன் வாக்குமூலம் அளிக்க அவரை அனுமதிக்க வேண்டும் என்று சந்தேகநபர் முன்னதாக கூறியிருந்தார். கோரிக்கை தொடர்பான தனது உத்தரவை அறிவித்த நீதிவான் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்ட போது சந்தேகநபர் ஒரு குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்க தயாராகிறாரா அல்லது ஒரு வாக்குமூலம் அளிக்க தயாராகிறாரா என்று கேட்கப்பட்டதை அதற்கு பதிலளித்த சந்தேகநபரின் சட்டத்தணிகள் அவர் அளிக்க தயாராக இருப்பது ஒரு வாக்குமூலம் என்றும் கூறினார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைக்காக சந்தேகநபரை தடுத்து வைக்க பாதுகாப்பு அமைச்சரால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதையும் இந்த நேரத்தில் குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் அல்லாத ஒரு பொதுவான வாக்குமூலத்தை அளிக்க அனுமதித்தால் இந்த சந்தேகநபர் மீதான விசாரணைகளை நடத்துவதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு நேரம் வீணாகும். குற்றோப்புதல் வாக்குமூலம் அல்லாத ஒரு வாக்குமூலத்தை பதிவு செய்ய நேரம் செல்விடுவது விசாரணைகளுக்கு ஒரு தடையாக அமையும் என்று நீதிமன்றம் கருதுகிறது என்பதாகவும் நீதிவான் பசன் அமரசேன இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். அதன்படி குற்றோப்புதல் வாக்குமூலம் அல்லாத ஒரு வாக்குமூலத்தை அளிக்க சந்தேகநபரை அனுமதிக்க வேண்டும் என்று அவரது சட்டத்தணிகள் விடுத்த கோரிக்கை நிராகரிக்கப்படுவதாகவும்
நீதிமானால் கூறப்படுகிறது. அதேநேரம் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் கடந்த தவணை வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு முன்னாள் நீதவான் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்யுமாறு நீதிமன்றத்திடம் கூறியிருந்தார். அந்த கோரிக்கை தொடர்பான தனது உத்தரவை அறிவித்த நீதிபதி முந்தைய நீதிபதி சுரேஷ் சலவை இந்த சம்பவத்தில் சந்தேக நபராக பெயரிட்ட பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு உத்தரவிட்டிருந்தார் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஒரு நியாயமான விசாரணையை உறுதி செய்வதற்காக முன்னாள் நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார். சம்பந்தப்பட்ட சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து வெளியே அழைத்து வரப்பட்டு மீண்டும் அந்த நிறுவனத்துக்கு அழைத்துச் செல்லப்படும் போது அவருக்கு உடல் பரிசோதனை நடத்தப்படும். இந்த உடல் பரிசோதனை குறித்து அந்த சந்தேக நபர் தனது ஆட்சேபனையும் அதிருப்தியையும் தெரிவித்திருந்தார். இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட மற்ற இரண்டு சந்தேக நபர்களும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட மாட்டார்கள். அவர்கள் காணொலி காட்சி தொழில்நுட்பத்தின் மூலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள். இத்தகைய சூழ்நிலையில் நீதிமன்றம் இந்த ஒரு சந்தேக நபரை மட்டும் ஒரு சிறப்பு சந்தேக நபராக கருத முடியாது. சட்டம் அனைவருக்கும் சமமாக முழுமையாக செய்யப்படுவது முக்கியம். அதன்படி இந்த சந்தேக நபர் இனிமேல் நீதிமன்றத்தில் நேரடியாக ஆஜர்படுத்தப்பட்டால் காணொலி காட்சி தொழில்நுட்பத்தின் மூலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட வேண்டும் என்றும் நீதவான் உத்தரவிட்டிருக்கிறார். அப்போது சந்தேக நபர் சட்டத்தணிகளை அணுகுவதை நீதிமன்றம் கண்காணிக்க வேண்டும் என்று அரசு தரப்பு கூறியிருந்தது. அந்த கோரிக்கை தொடர்பாக தனது உத்தரவை பிறப்பித்த நீதிபதி சந்தேக நபர் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுக்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த சட்டத்தின் கீழ் 10வது பிரிவு அவர் சட்டத்தரணி அணுகுவதற்கு வழிவகை செய்துள்ளதாகவும் கூறியிருக்கிறார். சட்டத்தின்படி சட்டத்தரணி அணுகுவதில் தலையிட தனது நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை என்று கூறிய நீதவான் அதன்படி அந்த கோரிக்கைகளை நிராகரித்திருக்கிறார். அத்துடன் பயங்கரவாத தடுச்சட்டத்தின் கீழ் அவர்கள் மீது குற்றஞ்சாட்டுவதற்கு போதுமான ஆதாரம் இல்லாததால் இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருந்த மற்ற இரண்டு சந்தேக நபர்களை விடுவிக்க வேண்டும் என்று அவர்களது சட்டத்தணிகள் விடுத்த கோரிக்கையும் நீதவான் நிராகரித்திருக்கிறார். இந்த உத்தரவு பிறப்பித்த பின்னர் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் நீதிமன்றத்தில் கோரிக்கையை முன்வைத்தார். அதில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட போது அவரது வாகனத்தில் ஒரு மடிக்கணனியும் ஒரு கைபேசியும் கண்டெடுக்கப்பட்டன. அந்த மடிக்கணனியும் சந்தேக நபரின் மகளுக்கு சொந்தமானது என்று அவர் கூறியிருந்தார். எனவே அதை அவரது நிறுவனத்தில் ஒப்படைக்க அவர் தயாராக இருந்தார். இருப்பினும் புலனாய்வு அதிகாரிகளின் நுணுக்கமான பணியின் காரணமாக அவர்கள் அவற்றை தங்கள் காவலில் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் சந்தேக நபர் கைபேசி மற்றும் மடிக்கணனியின் கடவுச்சொற்களை வழங்க மறுத்துவிட்டார். இந்த சந்தேக நபர் ஒரு திறமையான ஹேக்கர். கணினிகளில் ஊடுருவி தகவல்களை திருடுவதற்கு பயிற்சி பெற்றவர். எனவே இந்த கடவுச்சொற்களை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் வழங்குமாறு சந்தேக நபருக்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன் என்பதாக திலீப் பீரிஸ் குறிப்பிட்டிருக்கிறார். சந்தேக நபர் சுரேஷ் சலைவுக்காக ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சவீந்திர பெர்னாண்டோ இந்த கோரிக்கையை வன்மையாக எதிர்த்திருக்கிறார். மேலும் இதுபோன்ற உத்தரவை பிறப்பிக்கும் அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இருப்பினும் நீதிபதி தனது உத்தரவை அறிவிக்கும் போதும் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு 124 கீழ் விசாரணைகளுக்கு ஆதரவாக உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க நீதிமன்றத்துக்கு அதிகாரம் உள்ளது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதன்படி சம்பந்தப்பட்ட கடவுச்சொல்லை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வழங்குமாறும் நீதிபதி சந்தேக நபருக்கு உத்தரவிட்டிருக்கிறார். இதனையடுத்து வழக்கை செப்டம்பர் 2 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு உத்தரவிடப்பட்டது. அன்றைய தினம் 3 சந்தேக நபரை காணொலி காட்சி தொழில்நுட்பத்தின் மூலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறும் நீதவான் இவ்வாறு உத்தரவிட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக சுரேஷ் சலைவுக்கு புத்தகங்கள் பேனா பேப்பர் போன்றவற்றை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை நீதவானால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் வழங்கப்படுகின்றவற்றை வைத்தே மாத்திரமே அவர் பயன்படுத்த முடியும் என்பதும் நீதவான் கூறியிருக்கிற முக்கியமான தகவலாக அமைகிறது. அதனால் காணொலி காட்சியின் ஊடாகவே சுரேஷ் சலவியை நீதிமன்ற விசாரணைகளுக்கு உட்படுத்துவது என்பது தொடர்பான விடயமும் இங்கே பிறப்பிக்கப்படுகிறது. இதே நேரத்தில் கடவுச்சொற்கள் வழங்கப்படுவ முடியாது என்பதாக அவருடைய சுரேஷ் சலவினுடைய சட்டத்தினர்கள் வாதிட இல்லை. குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு 124 எங்கில் விசாரணைகளுக்கு ஆதரவாக உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கிறது என்று கூறி அது தொடர்பான செயற்பாடுகளும் இவ்வாறு முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதான உத்தரவு நீதிபதி பசன் அமரசேனவினால் இவ்வாறு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இந்த தகவலாக அமையப்படுகிறது. எனவே குற்றப்புலனாய்வு துணைக்களம் இந்த விசாரணைகளை நடத்தக்கூடாது என்பதுதான் பிரதான கோரிக்கையாக இருந்தது. எனவே அவ்வாறு இல்லை, குற்றப்புலனாய்வு திணைக்களம் தான் இதனை நடத்தும். அதனால் ஷானி அபிஷேகர் தலைமையிலான குழுவினர் சரியாகவே ஆதாரங்களோடு இந்த விசாரணைகளை நடத்தி வருவதாக நீதிமன்றம் கருதுவதாக அவரால் இது பற்றிய விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனிடம் அமைச்சரவை பேச்சாளர் நேற்றைய தினம் தெரிவித்த கருத்து குறித்த அவதானத்தை செலுத்தலாம். அதாவது வாய் வழியாக இப்பொழுது சுரேஷ் சலை உணவு உட்கொள்கிறார் என்பதுமே அந்த தகவலாக அமைகிறது. எனவே அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் தலைவர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலை தனது உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டிருப்பதாகவும் தனது சட்டத்தணிகளின் தொடர்ச்சியான அறிவுரைகள் மற்றும் கோரிக்கைகளை அடுத்தே முன்னாள் புலனாய்வு பணிப்பாளர் இந்த முடிவுக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது என்பதான செய்தி தரப்படுகிறது.
இதே நேரம் 2019 உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் குறித்து விசாரணைகள் தொடர்பில் மேஜர் ஜெனரல் சுரேசலை தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். திடீர் இதய கோளாறு காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த மேஜர் ஜெனரல் சுரேசலை கடந்த வாரம் அதே வைத்தியசாலையின் இருதவியல் பிரிவுக்கு மாற்றப்பட்டதாக அவரது சட்டத்திரணி தெரிவித்திருந்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தடுப்பு காவலில் இருந்தபோது நோய்வாய்ப்பட்டதை அடுத்து கடந்த June 7 அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். தடுப்பு காவலில் தான் மனிதாபிமானம் மற்றும் முறையில் நடத்தப்படுவதாகவும் சித்திரவதைகள் செய்யப்படுவதாகவும் கூறி அவர் ஆரம்பித்த உண்ணாவிரத போராட்டத்தை அடுத்து அவரது உடல்நிலை மேலும் மோசமடைந்திருக்கிறது. தேசிய வைத்தியசாலையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் அவர் தனது உண்ணாவிரதத்தை கைவிட மறுத்திருந்தார். பின்னர் வைத்தியசாலைக்கு வருகிறந்த தனது தனிப்பட்ட சட்டத்தினிடம் சிஐடி தடுப்பு காவல் அறையை நரகம் என்று வர்ணித்த சுரேசலை அங்கு திரும்புவதை விட மரணமே மேலானது என கூறி அங்கு செல்ல விருப்பமில்லை எனவும் தெரிவித்திருந்தார். இதற்கிடையில் மேஜர் ஜெனரல் சுரேசலை காவலில் இருந்தபோது பல்வேறு வகையான சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்டதாக கூறப்படும் முறைப்பாடு குறித்து இலங்கை மனிதுரிமைகள் ஆணைக்குழுவும் தனியான விசாரணை ஒன்றையே ஆரம்பித்திருந்தது. தற்போது நடைபெற்று வரும் இந்த விசாரணையின் ஒரு பகுதியாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மனிதுரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நிமல் ஜி புஞ்சிஹேவா குறிப்பிட்டிருக்கிறார். சுரேசலை சிஐடியின் காவலில் இருந்தபோது துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டதாக அவரது உறவினர்களாலேயே மனிதுரிமைகள் ஆணைக்குழுவில் இந்த முறைப்பாடு அளிக்கப்பட்டிருந்தது. இதேவேளை சுரேசலை புலனாய்வு அதிகாரி என்பதால் சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளும் திறன் அவருக்கு இருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே அவர் உணவை உட்கொள்ள தீர்மானித்திருக்கிறார். அவர் தரப்பிலிருந்து ஏதேனும் புகார்கள் முன்வைக்கப்பட்டாலும் இல்லாவிட்டாலும் ஒரு நோயாளி என்ற ரீதியில் அவரது உடல்நிலை குறித்து மருத்துவக் குழுவினர் தொடர்ச்சியாகவும் அவதானமாகவும் கண்காணித்து வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்து ஜெயதீசர் தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டிலே அவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். சுரேசலை தற்போது உண்ணாவிரதத்தை கைவிட்டு வாய்வழியாக உணவை உட்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார். அவர் உண்ணாவிரதத்தில் இருந்த காலப்பகுதியிலும் அவருக்கு தேவையான ஊட்டச்சத்துகள் மற்றும் உணவுகள் மூக்கு வழியாகவும் நரம்பு வழியுடனான மருத்துவ முறைகள் மூலமாகவும் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டன. இதனால் அவரது ஊட்டச்சத்து மற்றும் உடல்நலில் எந்தவொரு குறைபாடும் அல்லது பிரச்சனையும் ஏற்படவில்லை. தற்போது அவர் வழமை போல வாய்வழியாக உணவை உட்கொள்ள தொடங்கியிருப்பது பெரும் வசதியாக அமைந்திருக்கிறது என்பதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்து ஜெயதீசர் கூறியிருப்பது முக்கியமான செய்தியாக அமையப்படுகிறது. இதனிடத்தில் அமைச்சர் நேற்றைய தினம் வெளிப்படுத்திய மற்றொரு முக்கியமான தகவல் குறித்து பார்க்கலாம். இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி அவசர காலநிலை மேலும் நீடிக்கப்படாது என்பதான தகவலாக இதனை காண்கிறோம். எனவே தித்வா அனர்த்தத்தை அடுத்து நாட்டில் பிரகடனப்படுத்தப்பட்டிருந்த அவசர கால நிலைமை இம்மாதத்திலிருந்து மேலும் நீடிக்கப்பட மாட்டாது என அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்து ஜெயதீசர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். தித்வா அனர்த்தத்தின் பின்னர் ஜனாதிபதி அனர்குமார் ஜனாயக் எதிர்க்கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் இணை உறுப்பினர்களுடன் விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டார். அதற்கமைய அவசர கால சட்டம் பிரகடனப்படுத்தப்பட்டது. எவ்வாறு இருப்பினும் இந்த மாதத்திலிருந்து அவசர கால சட்டத்தை நீடிக்காதிருப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் கூறியிருக்கிறார். எனவே அவசர கால சட்டம் அரசாங்கத்தால் முறைகேடாக பயன்படுத்தப்படும் என சிலரால் சமூகத்தில் அச்ச நிலைமை ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. எனினும் மீள் நிர்மாண பணிகளுக்காக மாத்திரமே இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெளிவாக குறிப்பிட்டிருந்தது. இதன் ஊடாக எந்தவொரு பிரஜைக்கும் ஊடகத்துக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என உறுதியளித்திருப்பதைப் போன்றே நாம் செயற்பட்டிருக்கிறோம் என்பதான கருத்தினையும் அமைச்சர் நலிந்து ஜெயதீசர் முன்வைத்திருக்கிறார். இன்னும் ஒரு செய்தி இவ்வாறு வெளியாகிறது. முன்னாள் பிரதி அமைச்சர் சரண மேன்முறையீட்டு மனு தாக்கல் என்பதான செய்தி வீரகேசரி 15 தகவலை நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம். முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவர்தன ஊழல் குற்றச்சாட்டில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு விதிக்கப்பட்ட 16 கடுங்காவல் தண்டனையிலிருந்து தன்னை விடுவிக்கவும் விதிக்கப்பட்ட அபராதங்களை ரத்து செய்யவும் கோரி 4 மேன்முறையீட்டு மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார். சட்டத்திறனி ரஞ்சண்டி சில்வா மூலம் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மேன்முறையீடுகள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு பரிந்துரைப்பதற்காக கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. 2006 சரண குணவர்தன அபிவிருத்தி லோத்தர சபையின் தலைவராக பணியாற்றிய போது கட்டாய கொள்முதல் நடைமுறையை மீறி குத்தகை அடிப்படையில் வாகனங்களை கொள்முதல் செய்து அரசாங்கத்துக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளின் பேரில் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் 4 வழக்குகளை தாக்கல் செய்திருந்தது. நீண்ட விசாரணைக்கு பின்னர் கொழும்பு உயர்நீதிமன்றம் அவரை அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் குற்றவாளி என கண்டறிந்தது. அதன்படி ஒவ்வொரு வழக்கிற்கும் 4 வீதம் அவருக்கு 16 கடுங்காவல் தண்டனையும் 1.8 million ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருந்தது. இந்த மேல்முறையீட்டு மனுவில் முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவர்தன தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனையும் அபராதத்தையும் உயர்நீதிமன்றம் ரத்து செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்னும் ஒரு செய்தி, சுகீஸ்வரருக்கு விளக்கமறியல் நீடிப்பு என்பதான செய்தியை முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபி ராஜபக்சவின் பிரத்யேக செயலாளரும் நவ ஜனதா பெருமுனவின் தலைவருமான சுகீஸ்வர பண்டாரவை எதிர்வரும் July 8 வரை தொடர்ந்தும் விளக்கமறியல் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சந்தேக நபரான சுகீஸ்வர பண்டார கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது.
அறிவித்துள்ளதோடு அவரது பிணை கோரிக்கை மீதான உத்தரவு குறித்து தீர்மானம் செய்வதையும் ஜூலை 8 வரை ஒத்திவைத்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டதையும் வழக்கு விசாரணையின் போது மற்ற குற்ற புலனாய்வு பணியகம் தற்போது முன்னெடுக்கப்பட்டும் விசாரணைகளுக்கு அமைவாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மன்றுக்கு அறிவித்தது. ஒரே காலப்பகுதியில் 2 அரசு நிறுவனங்களில் சம்பளம் பெற்றுக் கொண்டதாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டின் பேரில் சுகேஸ்வர பண்டார கடந்த ஜூன் 18 கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது என்பதான தகவலையும் இவ்வாறு நாங்கள் அவதானிக்கலாம். அந்த செய்தியோடு சேர்த்து மற்றும் ஒரு செய்தி இவ்வாறு வெளியாகிறது. நேற்றைய தினம் பஸ் கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டன. அது தொடர்பான செய்தி, பஸ் கட்டணங்கள் 12% அதிகரிப்பு, 100 கிலோமீட்டருக்கு மேல் 20% உயர்வு 5ஆம் தேதி முதல் அமுல் என்பதான செய்தி. வருடாந்த கட்டண திருத்தத்துக்கு அமைய பேருந்து கட்டணத்தை 12% அதிகரிப்பதற்கு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அனுமதி அளித்திருக்கிறது. இதற்கமைய புதிய கட்டண அதிகரிப்பு எதிர்வரும் 5ஆம் தேதி நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும். சாதாரண சேவையின் அடிப்படையில் 100 கிலோமீட்டருக்கும் குறைந்த பயண தூரத்துக்கு கட்டணம் 12%, 100 கிலோமீட்டருக்கும் அதிகமான பயண தூரத்துக்கான கட்டணம் 20% அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் சொகுசு பேருந்துகளுக்கான கட்டணத்தில் முதல் 100 கிலோமீட்டருக்கான பயண தூரத்துக்குரிய கட்டணத்தை 12%, 100 கிலோமீட்டருக்கு அதிக பயணத்துக்கான கட்டணத்தை 15% அதிகரிக்க அனுமதி அளிக்கப்பட்டது. புதிய கட்டண திருத்தத்துக்கு அமைய ஆரம்ப கட்டணம் 34 ரூபாயாக அறவிடப்படும் என தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் குறிப்பிடுகிறது. இதேவேளை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் வருடாந்த பஸ் கட்டண கொள்கைக்கு அமைய பஸ் கட்டணங்களை திருத்தம் செய்வதற்காக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. இது தொடர்பில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெயதீச குறிப்பிடும்போது 2026 பிப்ரவரி மாதம் முதல் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலை வரும் போர் சூழல் காரணமாக உலகளாவிய ரீதியில் எரிபொருள் விலையில் தொடர்ச்சியான ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட்டுள்ளன. இதனால் பஸ் இயக்க செலவுகள் அதிகரித்துள்ளதோடு அமெரிக்க டாலரின் மதிப்பில் ஏற்பட்டுள்ள தளம்பல்களால் பஸ் உதிரிப்பாகங்களின் விலைகளும் உயர்ந்துள்ளன. இவற்றுடன் அதிவேக நெடுஞ்சாலைகளில் இயங்கும் பஸ்கள் மற்றும் அறிமுகப்படுத்தப்பட்ட தாழ்த்தள பலகை கொண்ட லங்கா மெட்ரோ டிரான்சிட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் பஸ்கள் ஆகியவற்றின் செலவினங்களையும் கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு தொடர்ச்சியான சேவைகளை வழங்குவதையும் பஸ் தொழில்துறையை பாதுகாப்பதையும் நோக்கமாக கொண்டு தற்போதுள்ள பஸ் கட்டண சூத்திரம் மற்றும் கட்டண கட்டமைப்பை இற்றைப்படுத்துவதற்காக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவினால் விஷேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருந்தது. இக்குழுவினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள பரிந்துரைகளுக்கு அமைவாகவும் கடந்த 2026 ஜூன் 30 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள எரிபொருள் விலை திருத்தத்தை கருத்தில் கொண்டும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவினால் இந்த பஸ் கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது. அதற்கேற்ப தற்போது அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது. அதற்கமைய தற்போது முன்வைக்கப்பட்டுள்ள பரிந்துரைகளுக்கு பஸ் கட்டணம் அதிகரிக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளினி ஜெயதீசன் தெரிவித்திருந்தார். கட்டணம் அதிகரிக்கப்படும் வீதம் தொடர்பில் இலங்கை போக்குவரத்து ஆணைக்குழுவை தீர்மானிக்கும் என்பதும் அமைச்சருடைய கருத்தாக அமைந்திருக்கிறது. எனவே பஸ் கட்டணங்களை 12% அதிகரிப்பதற்கான அமைச்சரவை அங்கீகாரம் இவ்வாறு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதான செய்தி. எனவே போக்குவரத்து ஆணைக்குழு இது தொடர்பில் இறுதியான முடிவினை எடுக்க இருக்கிறது. இன்னும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. புனரமைப்பு வேலை திட்டங்களுக்கு இந்திய அரசாங்கத்தின் உதவி என்பதான செய்தியினை தினகரன் பத்திரிகை கொண்டு வருகிறது. தித்வா சூறாவளி அழுத்தத்தின் பின்னர் நாட்டை மீள கட்டி எழுப்புதல் மற்றும் புனரமைப்பு வேலை திட்டங்களுக்காக இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியை பெற்றுக் கொள்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. அதற்கிணங்க முன்மொழியப்பட்டுள்ள கடன் வசதிகள் மற்றும் நன்கொடைகளை பெற்றுக் கொள்வதற்காக இருதரப்பு ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரான ஜனாதிபதி அனுர்குமார் ஜனாய்க்கு சமர்ப்பித்துள்ள யோசனைக்கே அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது. கடந்த வருடம் நவம்பர் மாதம் இலங்கை எதிர்கொண்ட தித்வா சூறாவளி அழுத்தத்தின் பாதிப்புகளால் 2.1 மில்லியன் அமெரிக்க பௌதிக சேதங்கள் மற்றும் 1.4 அமெரிக்க டாலர்கள் பொருளாதார சேதங்கள் மற்றும் 3.5 மில்லியன் டாலர்கள் மீள கட்டமைப்புக்கான தேவை கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த அனர்த்தத்தின் போது இந்திய அரசாங்கம் சாகர் பந்து நடவடிக்கையின் கீழ் அனர்த்த நிவாரணங்கள் மற்றும் அவசர பதிலளிப்புகளுக்கு தேவையான உதவிகளை வழங்கியது. கடந்த வருடம் டிசம்பர் 22 இந்திய வெளிவிகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொண்டு நடத்திய கலந்துரையாடலில் சாகர் பந்து நடவடிக்கையின் கீழ் இலங்கைக்கு அனர்த்த நிவாரண பொதியொன்றை வழங்குவதற்கு இடக்கம் தெரிவித்திருந்தார். அதன் கீழ் 350 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கடனாகவும் மேலும் 100 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நன்கொடையாகவும் மொத்தம் 450 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இந்திய அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டது. மேலும் 350 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கடன் வசதியில் 250 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நீண்ட கால கடனாகவும் மற்றும் 100 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் குறுகிய கால கடன் தொகையாகவும் வழங்குவதற்கும் 100 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நன்கொடையாக உட்கட்ட வசதிகள் தொடர்பாடல் சுகாதாரம் கல்வி வீடமைப்பு நீர்வளங்கள் மற்றும் அனைத்து முகாமைத்துவ துறைகளை உள்ளடக்கியவாறு வழங்குவதற்கும் உடன்பாடு தெரிவிக்கப்பட்டிருந்தது என்பது
குறிப்பிடத்தக்கதையும். அந்த தகவலோடு சேர்த்து மற்றும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். IMF உடன்படிக்கை மூலம் நாட்டில் பொருளாதாரத்துக்கு சாதக நிலை, சஞ்சீவ எதிரிமான ஏற்பு என்பதான செய்தியை பற்றி பார்க்கலாம். பொதுஜன பெருமனுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இந்த கருத்தினை தெரிவித்திருக்கிறார். தற்போதைய அரசாங்கம் சர்வதேச நாணயத்துடன் ஏற்படுத்திக் கொண்டுள்ள உடன்படிக்கை காரணமாக நாட்டின் தேசிய பொருளாதாரத்தில் பிரதானமான இரு சாதகமான காரணிகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக சஞ்சீவ எதிரிமான கருதுகிறார். பத்திரமுள்ள நெல் மாவட்டத்தில் உள்ள கட்சி காரியத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த கருத்தினை முன்வைத்திருக்கிறார். அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கைகள் குறித்து கருத்து வெளியிட்டவர் சர்வதேச நாணய நிதியத்துடனான தற்போதைய அரசாங்கத்தின் உடன்படிக்கையானது நாட்டின் பொருளாதாரத்தில் சாதகமான நிலையை தோற்றுவித்திருக்கிறது. எனவே பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் கடன் நிலைத்தன்மை ஆகிய இரு பிரதான பலமான அடித்தளங்களை வெற்றிகரமாக உருவாக்கியுள்ளது என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நிலைமையானது நாட்டின் பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு விரிவுபடுத்துவதற்கும் எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கும் ஒரு சாதகமான ஆரம்ப புள்ளியாக அமைந்துள்ளது என்றும் அவர் இவ்வாறு சுட்டிக்காட்டியிருப்பதையும் குறிப்பிடத்தக்கது. இன்னும் ஒரு தகவல் இவ்வாறு வெளியாகிறது. 200 மில்லியன் டாலர் நிதியுதவி வழங்க ஆசிய அபிவிருத்தி வங்கி இணக்கம் என்பதான செய்தியினை தினகரன் பத்திரிகை தருகிறது. இலங்கைக்கு 200 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி வழங்குவதற்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி இணக்கம் தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் ஆசிய அபிவிருத்தி வங்கியானது இலங்கைக்கான அவசர நிதியுதவியாக இந்த தொகையை வழங்குவதற்கான அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது. அண்மையில் இலங்கையை பேரழிவுக்குள்ளாக்கிய தித்துவா புயல் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த பகுதிகளை மறுசீரமைக்கும் பணிகளுக்காக அதன் நடவடிக்கைகள் மற்றும் அவசர புணர்வு பணிகளுக்காகவே ஆசிய அபிவிருத்தி வங்கியினால் இந்த அவசர நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை நிவாரண பொருளாதார முயற்சி நடவடிக்கைகளுக்கு பக்கபலமாக இந்த நிதி பயன்படுத்தப்படும் என அரசாங்கத்தினால் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்க முக்கியமான தகவல். இதனிடம் இன்னும் ஒரு செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. முல்லைத்தீவு வைத்தியசாலைக்கு ஆம்புலன்ஸ் கையளிப்பு என்பதான செய்தியில், சுகாதார சேவைக்குரிய நோயாளர் போக்குவரத்து மற்றும் அவசர சுகாதார சேவைகளை மேம்படுத்தும் நோக்கில் முல்லைத்தீவு மாவட்ட அரசு வைத்தியசாலைக்கான நோயாளர் காவு வண்டி ஒன்று சுகாதாரம் மற்றும் முகஜன் ஊரக அமைச்சர் தலைமையில் வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதான தகவலையும் தினகரன் பத்திரிகை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது. முல்லைத்தீவு வைத்தியசாலையினுடைய நீண்டகால தேவையாக இருந்த ஆம்புலன்ஸ் ஒன்றியினுடைய தேவை இவ்வாறு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் இதன் மூலம் அவதானிக்கலாம். அந்த வகையில் முல்லைத்தீவு வைத்தியசாலைக்கு சுகாதார அமைச்சர் வகுஜன ஊடக அமைச்சின் வளாகத்தில் இது தொடர்பான செயற்பாடுகள் இடம்பெற்றிருக்கின்றன. ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவுக்கு ஒதுக்கப்பட்ட இந்த நோயாளர் காவண்டியானது அது சாரத பணிகளுக்காக பயன்படுத்தப்படாததால் இந்த நாட்டின் சுகாதார சேவையின் கருத்தில் கொண்டு அதனை சுகாதார மற்றும் பகுஜன ஊடக அமைச்சிடம் ஒப்படைக்க ஜனாதிபதி செயலகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி முல்லைத்தீவு மாவட்ட அரசு வைத்தியசாலையின் நோயாளர் பராமரிப்பு சேவைகளை வலுப்படுத்தும் வகையில் ஆம்புலன்ஸ் வாகனம் சுகாதார மற்றும் பகுஜன ஊடக அமைச்சர் வைத்திய நலிந்த ஜெயதீசிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் மேலதிகாரி டாக்டர் குமார விக்ரமசிங்கே, பிரதி பணிப்பாளர் நாயகம் HMN டிப்ரி ஹீரத் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருக்கிறார்கள். மேலும் சில செய்திகள் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு இன்றைய தினம் வெளியாகி இருக்கிறது. மாணவர்கள் மத்தியில் HIV தொற்று அதிகரிப்பு, விழிப்புணர்வை ஏற்படுத்த அரசாங்கம் தீவிர நடவடிக்கை என்பதான செய்தி. கடந்த வருடங்களுடன் ஒப்பிடுகையில் தற்போதைய இளைஞருவதிகள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் HIV மற்றும் பாலியல் ரீதியான நோய்களின் பரவலில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கும் பரவலை தடுப்பதற்கும் அரசாங்கம் பல்துறை கூட்டு திட்டங்களை அவசரமாக ஆரம்பித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீசர் தெரிவித்திருக்கிறார். சமீபத்திய சுகாதார புள்ளிவரங்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பாடசாலை மாணவர்களுக்கும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் இது தொற்றுக்குள்ளாகி இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளமை கவலைக்குரிய விடயம். இந்த விவகாரம் மிகவும் தீவிரமாக கவனம் செலுத்தப்பட வேண்டிய ஒன்று என்பதால் அரசாங்கம் உடனடியாக பல்துறை ரீதியான தலையீடுகளை செய்ய தீர்மானித்துள்ளது. இதன் முதற்கட்டமாக கல்வி அமைச்சராக செயற்படும் பிரதமர் ஹரணி அமரசூரியவின் தலைமையில் கல்வி அமைச்சின் உயரதர அதிகாரிகள் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் ஆகியோரை உள்ளடக்கிய விசேட உயர்மட்ட கலந்துரையாடல் ஒன்று அண்மையில் நடத்தப்பட்டுள்ளது. கல்வித்துறை மற்றும் சமூக நல்வாழ்வுத்துறை ஆகியவற்றை ஒருங்கிணைத்து இந்த அபாயகரமான போக்கிலிருந்து இளம் தலைமுறை பாதுகாப்பதற்கான கூட்டு செயற்திட்டங்கள் இதன் மூலம் வகுக்கப்பட்டுள்ளன. தொற்றுக்கு உள்ளானவர்களின் பெரும்பாலானோர் போதிய விழிப்புணர்வு மற்றும் சரியான புரிதல் இல்லாத காரணத்தினாலேயே இந்த நிலைமைக்கு ஆளாகியுள்ளனர் என்பது விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. எனவே மருந்து பயன்பாடுகளை தாண்டி முறையான விழிப்புணர்வை சமூகத்தில் ஏற்படுத்துவதற்கு அரசாங்கம் தற்போது முக்கியத்துவம் வழங்கி வருகிறது என்பதாக கூறியிருக்கிறார். எனவே HIV தொற்றை தடுப்பதற்கான மருந்துகள் விநியோகம் தொடர்பில் எழுந்த கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் குறிப்பிட்ட மருத்துவமனைகள் உள்ள விசேட கிளினிக்கள் மூலம் தடையின்றி இந்த மருந்துகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அத்துடன் இந்த மருந்துகளை தொடர்ச்சியாகவும் தங்குதடை என்றும் நாட்டுக்கு இறக்குமதி செய்வதற்காக சர்வதேச நிதியங்கள் மற்றும் நிறுவனங்களுடன் தற்போதும் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சரால் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. முக்கியமான தகவலாக அமைந்திருக்கிறது. இதனிடம் மற்றும் ஒரு செய்தி குறித்தும் நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். டீசலுக்கான 50 ரூபாய் மானியம் தொடரும் என்பதான தகவல். உலக சந்தையில் நிலவும் கடுமையான சவால்களுக்கு மத்தியிலும் நாட்டில் எரிபொருள் விநியோகத்தை தடையின்றி முன்னெடுப்பதற்கும் அதன் மூலம் மக்களுக்கு அதிகபட்ச நிவாரணங்களை வழங்குவதற்கும் அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாக அமைச்சர் கூறுகிறார். எனவே அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பிலேயே அவரால் இந்த கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது.
கடந்த காலங்களில் நாட்டில் எரிபொருள் விலையானது 2 தடவைகள் 100 ரூபாய்க்கு அதிகமான தொகையினால் அதிகரிக்கப்பட்டது. இது பிப்ரவரி 27 தேதிக்கு பின்னர் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உருவான போர்ச்சூழல் மற்றும் உலகளாவிய நெருக்கடிகள் காரணமாகவே ஏற்பட்டது. தற்போது உலக சந்தையில் ஏற்பட்டுள்ள ஒரு விலை வீழ்ச்சியின் நன்மைகளை உடனடியாக மக்களுக்கு கடத்தும் நோக்கில் அண்மையில் விலை குறைப்பு மேற்கொள்ளப்பட்டது. இதன்படி டீசலின் விலை 25 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. உண்மையில் அரசாங்கம் டீசலுக்கு 50 ரூபாய் மானியத்தை வழங்கிக் கொண்டிருப்பதால் மொத்தமாக சுமார் 75 ரூபாய் குறைக்கப்பட வேண்டிய ஒரு பின்னணியிலேயே மக்கள் மீது சுமையை குறைக்க இந்த 25 ரூபாய் நேரடி விலை குறைப்பு வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் பெட்ரோல் விலையும் 20 ரூபாவினால் குறைக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் கூறியிருக்கிறார். இதனிடம் மற்றொரு தகவல் இவ்வாறு வெளியாக இருக்கிறது. தகுதியானவர்களுக்கு தகுந்த இடம் கிடைப்பதை உறுதி செய்வதே அரசாங்கத்தின் கொள்கை என்பதாக பிரதியமைச்சர் ஜனித்ருவான் கொடித்துவக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். வெளிப்படையான மற்றும் முறையான ஆட்சேர்ப்பு செயல்முறை மூலம் தெரிவு செய்யப்பட்ட 100 புதிய விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகளின் உத்தியோகபூர்வமாக இணைந்து கொண்டிருக்கிறார்கள். துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து பிரதியமைச்சர் ஜனித்ருவான் கொடித்துவக்கு தலைமையில் இவர்களது அணிவகுப்பு நிகழ்வு நேற்று பண்டாரநாயக்க சர்வதேச விமானத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இன்று தேசிய சேவையில் இணையும் இந்த 100 அதிகாரிகளும் எந்த ஒரு அரசியல் செல்வாக்கோ அல்லது தலையீடு இன்றே முற்றிலும் வெளிப்படையான மற்றும் முறையான ஆட்சேர்ப்பு செயல்முறையோடாகவே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அரசு சேவையில் வேலைவாய்ப்புகளை வழங்கும்போது தகுதியானவர்களுக்கு தகுந்த இடம் கிடைப்பதை உறுதி செய்வதே தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கை என்பதோடு அனைவருக்கும் நியாயமான மற்றும் சமமான வாய்ப்புகளை வழங்க அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் உள்ளது. மேலும் இதுவும் வெறும் வேலைவாய்ப்பு மட்டுமல்லாது நாட்டின் முக்கிய சர்வதேச நுழைவாயிலாக விளங்கும் விமான நிலையங்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் உன்னத தேசிய பொறுப்பாகும். தேசிய பாதுகாப்பு, பயனாளிகளின் பாதுகாப்பு மற்றும் வான் போக்குவரத்து அமைப்பில் இலங்கையின் மீதான நம்பிக்கையை தக்கவைப்பதில் இவர்களது பங்களிப்பு மிக முக்கியமானது. விமான போக்குவரத்து துறையில் தற்போது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பல அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அடுத்த 2 ஆண்டுகளில் சுமார் 15 பில்லியன் ரூபாய் முதலீட்டில் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் முதலாவது பயணிகள் முறையத்தை அபிவிருத்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த வருட இறுதிக்குள் 2வது பயணிகள் முறையத்தின் கட்டுமான பணிகளை மீண்டும் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த அபிவிருத்தி திட்டங்கள் ஊடாக விமான நிலையம் மேலும் சுறுசுறுப்பாகவும் நவீனமயமாகவும் மாற்றப்படும் என்பதாக பிரதியமைச்சர் ஜனித்ருவான் கொடித்துவக்கு இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இதனிடம் மற்றொரு தகவல் பற்றி நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு வெளியாகிறது. நீதவான்கள் நீதியரசர்கள் மீதான அழுத்தங்கள் குறித்து அவதானம், அமைச்சரவை பேச்சாளர் என்பதாக இந்த தகவல் வெளிப்படுத்தப்படுகிறது. நீதிமன்ற தீர்ப்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையிலும் நீதவான்கள் மற்றும் நீதியரசர்களுக்கு அழுத்தங்களை பிரயோகிக்கும் வகையிலும் அண்மை காலமாக பாராளுமன்றம் மற்றும் ஊடகங்கள் வாயிலாக வெளியிடப்படும் கருத்துக்கள் தொடர்பில் அரசாங்கம் தனது தீவிர கவனத்தை செலுத்தியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெயதிசை இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். சில இடங்களில் பாராளுமன்றம் மற்றும் ஊடகங்களை பயன்படுத்திக் கொண்டு சமீப நாட்களாக நீதவான்களுக்கும் நீதியரசர்களுக்கும் அழுத்தத்தை பிரயோகிக்கும் வகையில் கருத்துக்கள் வெளியிடப்படுகின்றன. நீதியரசர்களது வழக்கு தீர்ப்புகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இந்த கருத்துக்கள் வெளியிடப்படுகின்றன. சந்தேகநபர்கள் மற்றும் சந்தேகநபர்களுடன் தொடர்புடையவர்களாலேயே இவ்வாறான கருத்துக்கள் வெளியிடப்படுகின்றன. அவர்களது வழக்கு விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது குற்றச்சாட்டுக்கு உள்ளாகியுள்ளவர்களின் தரப்பிலிருந்தே இவ்வாறு நீதியரசர்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. கடந்த 1.5 மாதங்களிலேயே இவ்வாறான சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. குறிப்பாக வழக்கு விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. தீர்ப்புகளும் விரைவாக அறிவிக்கப்படுகின்றன. சிலரது மேன்முறையீடுகள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு வழக்கு நடவடிக்கைகள் துரிதமடைந்துள்ளதால் சில குழுக்கள் இவ்வாறு செயற்படுகின்றன. அரசாங்கம் இது தொடர்பில் அவதானம் செலுத்தியிருக்கிறது என்பதான கருத்தினையும் அமைச்சர் நளிந்த ஜெயதீச இவ்வாறு வெளிப்படுத்தியிருக்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதனிடம் மற்றொரு செய்தி குறித்தும் நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். லசந்த பிரகீத் தகில்கூட விவகார கோப்புகள் மீண்டும் விசாரணைக்கு என்பதாக ஊடக பிரதியமைச்சர் வெளிப்படுத்தியிருக்கிற செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க மற்றும் காணாமலாக்கப்பட்ட பிரகீத் தகினுள்ளக ஆகியோரின் விவகாரங்கள் உள்ளிட்ட கடந்த காலங்களில் மூடி மறைக்கப்பட்டிருந்த பாரிய குற்றங்கள் தொடர்பான பழைய கோப்புகள் அனைத்தும் மீண்டும் முழுமையான விசாரணைக்கு உட்படுத்தப்படும் என வெகுஜன ஊடக பிரதியமைச்சர் கலாநிதி கௌசல்யா ஆரியரத்ன வலியுறுத்தியிருக்கிறார். ஊடகம் ஒன்றுக்கு நேற்று முன்தினம் வழங்கிய பிரத்யேக நேர்காணலில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். மறைந்த ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க மற்றும் பிரகீத் தக்னல்கூட ஆகியோரின் வழக்குகள் தற்போது புதிய நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டு தினசரி அடிப்படையில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றன. கடந்த காலங்களில் இவ்வாறான பல கோப்புகள் மூடி மறைக்கப்பட்டிருந்தன. வரும் பேரளவில் மாத்திரமே விசாரணைகள் பற்றி பேசப்பட்டது. இவற்றுக்கு நீதி பெற்றுத் தருவதாக வாக்குறுதி வழங்கிய சிலர் ஆட்சிப்படமும் ஏறினார்கள். ஆனால் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் இவையும் நிறைவேற்றப்படவில்லை. குறிப்பாக 2015 ஆம் ஆண்டில் நல்லாட்சி அரசாங்கம் வளர்ந்த போது இந்த நீதியை நிலைநாட்டுவதற்காகவே மக்கள் மிக பாரிய மக்கள் ஆணையை வழங்கியிருந்தார்கள். 2015 ஆம் ஆண்டு வரை நீடித்த மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு இருந்த கடுமையான அதிருப்தி மற்றும் கோபத்தின் காரணமாகவே அந்த மக்கள் ஆணை கிடைத்தது. ஏனெனில் அது ஒரு அடக்குமுறை மற்றும் பயங்கரவாத அரசாங்கமாகவே செயல்பட்டது. மக்கள் பொதுவீதிகளில் படுகொலை செய்யப்பட்டார்கள்.
முக்கியமாக ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடக உரிமைகள் பற்றி பேசும் அமைப்புகளிடம் நான் இப்போதும் கேட்கிறேன், உங்களுக்கு அந்த கடந்த கால வரலாறு மறந்துவிட்டதா? பட்டப்பகலில் ஊடகவியாளர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள், சிலர் நாட்டை விட்டு வெளியேறினார்கள், சிலரது கை கால்கள் உடைக்கப்பட்டன, வெள்ளை வேன்களில் கடத்திச் செல்லப்பட்டார்கள். இவற்றுக்கு சரியான முறையில் நீதியை நிலைநாட்டுவதற்கான மிக நெருக்கமான அதிகார பலம் நல்லாட்சி அரசாங்கத்துக்கு கிடைத்தது. ஆனால் நல்லாட்சி அரசாங்கம் அந்த சந்தர்ப்பத்தை தவறுவிட்டு பழைய பாதையிலேயே பயணிக்க தொடங்கியது. அதேபோன்று ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கான மிகச்சிறந்த மக்கள் ஆணை நல்லாட்சி அரசாங்கத்துக்கு இருந்தது. ஆனால் அதிலும் அவர்கள் தோல்வியடைந்தார்கள். இதன் காரணமாக மிகப்பெரிய சட்டத்திருத்தங்களையும் நல்ல மாற்றங்களையும் கொண்டு வருவது கிடைத்த பல சந்தர்ப்பங்கள் தவறுவிடப்பட்டன. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் எமக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். பல வருடங்கள் பழமையான குற்றங்கள் தொடர்பில் ஆராய்வது என்பது இலகுவான காரியமல்ல. நீதி நிலைநாட்டப்படும் என்பதான கருத்தினை கௌசல்யா ஆரியரத்ன இவ்வாறு வலியுறுத்தி கூறியிருக்கிறார். அந்த செய்தியோடு மற்றும் ஒரு செய்தி குறித்த அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. பிள்ளையான் பல்வேறு விடயங்களை கூறியுள்ளதாக பொய் கூறுகிறது அரசு. நீதிமன்றத்துக்கு ஏதும் இதுவரையில் அறிவிக்கப்படவில்லை என்பதாக உதய கவர்மெண்ட் பில ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு கொண்டு தாக்குதல்கள் தொடர்பில் பிள்ளையான் பல விடயங்களை வெளிப்படுத்தியுள்ளதாக அரசாங்கம் குறிப்பிடுவது முற்றிலும் பொய்யானது என்றும், நீதிமன்றத்துக்கு அவ்வாறு எதுவும் இதுவரையில் அறிவிக்கப்படவில்லை என பிவி துறையிலோர்மைய கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்மன் பிள்ளை தெரிவித்திருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு கொண்டு தாக்குதல்கள் தொடர்பான விடயங்களை அரசாங்கம் தனது அரசியல் தேவைக்காக பயன்படுத்தியுள்ளது. அரசியல் பழிவாங்கலை முன்னிலைப்படுத்தியே அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதான சுரேசலை கைது செய்யப்பட்டு சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார். பயங்கரவாத தடைச்சிட்டங்களில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் அரசியல் பழிவாங்கலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் பிள்ளையான் பல விடயங்களை குறிப்பிட்டதாக ஜனாதிபதியும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் குறிப்பிட்டார்கள். ஆனால் நீதிமன்றத்துக்கு அவ்வாறு ஒன்றும் அறிவிக்கப்படவில்லை. குண்டு தாக்குதல்கள் குறித்து முறையான விசாரணை இடம்பெற்றால் அதை நாங்கள் எதிர்க்கப் போவதில்லை. ஆனால் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக குறிப்பிட்டுக் கொண்டு அரசியல் பழிவாங்கல் செயற்பாடுகள் மாத்திரமே தற்போது இடம்பெறின. சுரேசலை கைது மற்றும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் கத்தோலிக்க திருச்சபையின் ஊடாக பேச்சாளர் ஸ்ரீல்காமணி குறிப்பிட்ட விடயங்களை முன்னிலைப்படுத்தி அவரிடம் 10 கேள்விகள் கேட்டிருந்தேன். அதற்கு இதுவரையில் பதிலளிக்கப்படவில்லை என்பதாகவும் உதய கம்மன் பில குறிப்பிடுகிறார். இன்னும் ஒரு முக்கியமான செய்தி இவ்வாறு வெளியாகிறது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களை கட்டுப்படுத்தும் சட்டம் மூலம் விரைவில் என்பதான செய்தியை, ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களை கட்டுப்படுத்துவதற்கான பிரத்யேக சட்டம் மூலம் இன்னும் 2 மாத காலத்துக்குள் வருத்தமான அறிவித்தலில் வெளியிடப்படும் என்றும், பாதாள குழுக்களுக்கு ஆதரவளித்து அரசியல் தரப்பினர் இந்த சட்ட மூலத்தை எதிர்ப்பது ஒன்றும் ஆச்சரியமல்ல என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் பிரதியமைச்சர் சுனில் வட்டங்கல இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். அரசியல் அனாதிகளாக இருந்தவர்கள் தற்போது சிறை செலவின் விவகாரத்தை கையில் எடுத்து அவருக்கு சார்பாக பேசுகிறார்கள். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் குறித்த விசாரணையில் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் மற்றும் சாட்சியங்களுக்கு அமைவாகவே சுரேசலை கைது செய்யப்பட்டார். சட்டத்தின் பிரகாரம் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு இடையே நிறுத்துமாறு ஒரு தரப்பினர் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டால் விசாரணைகளை நிறுத்த முடியுமா? அவ்வாறு இடம்பெற்றால் சட்டத்தின் மீது நாட்டு மக்கள் எவ்வாறு நம்பிக்கை கொள்வார்கள்? சட்டத்தின் முன் எவருக்கும் விசேட சலுகை வழங்கப்பட மாட்டாது. சுரேசலைவுக்காக சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் அல்லது போராட்டத்தில் ஈடுபவர்கள் மக்களுக்கு போலியான விடயங்களை குறிப்பிடாமல் நீதிமன்றத்தை நாடலாம், தமது தரப்பு நியாயத்தை எடுத்துரைக்கலாம், நீதியை பெற்றுக் கொள்ளலாம், இதில் எமக்கு எவ்வித பிரச்சனையும் கிடையாது என்பதாகவும் பிரதியமைச்சர் சுனில் வட்டங்களை கூறுவதோடு, பயங்கரவாத தடைச்சட்டம் இந்த ஆண்டுக்குள் ரத்து செய்யப்படும், ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயற்பாடுகள் மற்றும் போதைப்பொருள் பிரமுகர்கள் தற்போது பயங்கரவாத தடைச்சட்டத்தில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே நாட்டில் பயங்கரவாதம் இல்லாவிடனும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயற்பாடுகளும் போதைப்பொருள் வர்த்தகமும் இன்றும் உள்ளது. இவற்றை கட்டுப்படுத்த உரிய சட்டம் இயற்ற வேண்டும். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களை கட்டுப்படுத்துவதற்கான பிரத்யேக சட்டம் மூலம் இன்னும் 2 மாத காலத்துக்குள் வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்படும். பாதாள குழுக்களுக்கு ஆதரவளித்து அரசியல் தரப்பினர் இந்த சட்ட மூலத்தை எதிர்ப்பது ஒன்றும் ஆச்சரியமல்ல. பாதாள குழுக்களை கட்டுப்படுத்தவும் போதைப்பொருள் பாவனையை அளிக்கவும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதாக பிரதியமைச்சர் சுனில் வட்டகல இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவேளை.

சுயாதீன செய்தி பார்வையில் மேலும் சில செய்திகள் குறித்து அவதானத்தை செலுத்தலாம். மாகாணசபை தேர்தல் விரைவில் நடத்தப்படும் என்பதாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. தேர்தல் திருத்தங்களின் பின்னரே திகதி என்பதாகவும் அரசாங்கம் கூறியிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். எனவே அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலந்த ஜெயதீச தெரிவித்த கருத்தினை மையப்படுத்தி இந்த தகவல்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. மாநிலசபை தேர்தல்கள் நிச்சயமாக நடத்தப்படும் என அரசாங்கம் கூறியிருக்கிறது. தேர்தல் சட்டங்களில் சில அவசியமான திருத்தங்களை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் உத்தேசித்துள்ளது. இந்த தேர்தல் சட்ட திருத்தங்களை கொண்டுவருவதற்காக பாராளுமன்றம் எடுத்துக்கொள்ளும் கால அளவை பொறுத்து தேர்தல் நடத்துவதற்கான இறுதி திகதி தீர்மானிக்கப்படும் என்பதான கருத்தினை அமைச்சரவை பேச்சாளர் இவ்வாறு முன்வைத்து பேசியிருக்கிறார். இது தொடர்பில் அவர் வெளிப்படுத்தியிருக்கிற கருத்து குறித்து விரிவாக அறியலாம். மாகாணசபை தேர்தல் இடம்பெற்று 10 வருடங்களுக்கு மேல் ஆகின்ற நிலையில் அந்த தேர்தலை விரைவாக நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்புகளும் வலியுறுத்தி உள்ளன. மாகாணசபை தேர்தல் குறித்து மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்வைத்த வாக்குறுதிகள் மீறப்படுவதாகவும் எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன. மாகாணசபை தேர்தலை நடத்துவதில் தற்போது நடைமுறையில் இருக்கும் கலப்பு தேர்தல் முறையில் தேர்தல் நடத்தினால் அதற்கு புதிதாக இல்லை நிர்ணயம் செய்ய காலம் தேவைப்படும் என்பதால் திருத்தம் ஒன்றை மேற்கொண்டு முன்னர் நடைமுறையிலிருந்து அதாவது 1988 இரண்டாம் இலக்க மாகாணசபை தேர்தல் சட்டத்தின் தேர்தல் நடத்த வழிவகுக்கும் என்று எதிர்ப்புகள் வலியுறுத்தியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது என்பதாக இந்த செய்தியை அமைய பெற்றிருக்கிறது. எனவே காலத்தின் அடிப்படையிலே அது தீர்மானிக்கப்படும் என்பதே அமைச்சருடைய கருத்தாக அமைகிறது. இதனிடம் மற்றும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. எல்னினோ தாக்கம் குறித்தான செய்தி. எல்னினோ 63% தாக்கம் சாத்தியக்கூறு இருப்பதாகவும் குடிநீர் நீர்ப்பாசனம் வலுசக்தி ஆகிய துறைகள் குறித்து கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டிருப்பதாகவும் இந்த செய்திகளை நாங்கள் அவதானிக்கலாம். எனவே எல்னினோ தாக்கம் குறித்து பல தரப்பினரும் அவதானத்தை செலுத்தியுள்ள நிலையில் அமைச்சரவை உபகுழுவில் இது தொடர்பான விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன என்பதுவே பிரதானமான தகவல். எனவே எல்னினோ காலநிலை தாக்கத்தை எதிர்கொள்வதற்காக நியமிக்கப்பட்ட விசேட அமைச்சரவை உபகுழு மற்றும் அதிகாரிகள் குழுவும் முதன்முறையாக கூடியது. இதன் போதான கலந்துரையாடலில் எல்னினோ நிலைமை தொடர்பாக தற்போதுள்ள தகவல்களின்படி கடுமையான தாக்கத்துக்கான சாத்தியக்கூறு 63% இருப்பதாக தெரிய வந்துள்ளது. எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய எல்னினோ காலநிலை தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக சுற்றாடல் அமைச்சர் வைத்திரு தம்பிக்க பட்டமந்தியின் தலைமையில் நியமிக்கப்பட்ட விசேட அமைச்சரவை உபகுழு மற்றும் அதிகாரிகள் குழு முதன்முறையாக ஜனாபி செயலகத்தில் கூடியிருக்கிறது. உணவு பாதுகாப்பு, நீர் முகாமைத்துவம் மற்றும் வலுசக்தி பாதுகாப்பை பேணுவதற்கு தேவையான குறுகிய கால, நடுத்தர கால மற்றும் நீண்ட கால திட்டங்களை தயாரித்தல், அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் இடையே முறையான ஒருங்கிணைப்பு மற்றும் கூட்டு செயற்பாடுகளை உறுதி செய்தல், அத்துடன் பொதுமக்களை தெளிவுபடுத்தி அனர்த்த அபாயத்தை குறைப்பதற்கான அவசர நடவடிக்கைகளை எடுத்தல் போன்ற நோக்கங்களுக்காக ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவிலான இந்த விசேட அமைச்சரவை உப்புக்குழுவும் அதிகாரிகள் குழுவும் நியமிக்கப்பட்டன. இந்த அமைச்சரவை உப்புக்குழுவில் விவசாய, கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்த், பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கடம்பு அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன, துறைமுகங்கள், சிவில் வான போக்குவரத்து மற்றும் வலுசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக, வர்த்தகம், வாணிபம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த் சமரசிங்கே, வீடமைப்பு நிர்மாணம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்கே ஆகியோர் அங்கத்துவம் வகிக்கிறார்கள். இந்த கலந்துரையாடலில் இணைந்ததாக அதிகாரிகள் குழுவுக்காக நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கான நியமன கடிதங்களும் வழங்கப்பட்டன. எல்னினோ நிலைமை தொடர்பாக தற்போதுள்ள தரவுகளின்படி கடுமையான தாக்கத்துக்கான சாத்தியக்கூறு 63% பலவீனமான தாக்கத்துக்கான சாத்தியக்கூறு 33% இருப்பது இதன்போது தெரிய வந்தது. இந்த நிலைமையின் கீழ் குடிநீர், நீர்ப்பாசனம் மற்றும் வலுசக்தி ஆகிய துறைகள் குறித்து கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. உலகளாவிய எல்னினோ நிலைமையால் இலங்கையில் வறட்சி அல்லது மழை வீழ்ச்சி அதிகரிக்கவோ அல்லது குறையவோ கூடும் என எதிர்கூறப்பட்டுள்ளதால் அந்த அனைத்து நிலைமைகளையும் எதிர்கொள்வதற்கு பின்பற்ற வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் முறையான வேலை திட்டம் ஒன்றை 2 வாரங்களுக்குள் தயாரிக்குமாறு சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் மற்றும் திணைக்களங்களுக்கு இதன்போது அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. எல்னினோ நிலைமை தொடர்பில் வெளியிடப்படும் பல்வேறுபட்ட அறிவிப்புகளுக்கு பதிலாக வளிமண்டலவியல் திணைக்களத்தால் மாத்திரம் உத்தியோகபூர்வ அறிக்கைகளை வெளியிடுவதற்கும் இதன்போது தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கலந்துரையாடல் விசேட அமைச்சரவை குழுவின் செயலாளரும் அழைப்பாளரும் அதிகாரிகள் குழுவின் தலைவருமான ஜனாதிபதியின் பணிக்குழாம் பிரதானி பிரபாத் சந்திர கீர்த்தி, சுற்றாடல் அமைச்சர் செயலாளர் அஞ்சலி குமார் துங்க, விவசாய கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் செயலாளர் டி வி விக்ரமசிங்கே, வர்த்தக வாணிபம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் செயலாளர் கே ஏ விமலேந்திர ராஜா, வீடமைப்பு நிர்மாணம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் செயலாளர் பொறியாளர் குமுது லால் போகவத் ஆகியோர் உட்பட பலர் பங்கேற்றிருக்கிறார்கள். இதனிடம் மற்றொரு செய்தி குறித்து பார்க்கலாம். கேலிக்குள்ளாக்கப்படும் விவசாயிகள் அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார் திலீத் எம்பி என்பதாக தமிழன் பத்திரிகை ஒரு செய்தியை தருகிறது. புறநூரில் விவசாய தலைவர்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இந்த கருத்தினை முன்வைக்கிறார். சரோஜன அதிகாரத்தின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திரு ஜெயவீரன் நேற்று மதவாச்சி பிரதேசத்துக்கு சென்று புலனர்வை மாவட்ட விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து விவசாய சங்க தலைவருடன் கலந்துரையாடியிருக்கிறார். இந்த நிகழ்வில் சரோஜன அதிகாரத்தின் உபத்தலைவர் கலாநிதி சன்ன ஜெயசுமன் மற்றும் பிரதேச செயலாளர் ருஷான் மலிந்த் ஆகியோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். இதன்போது விவசாயிகளில் கேலிக்குள்ளான நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் விவசாயிகளின் பிரச்சனைகள் குறித்து எங்களுக்கு நல்ல புரிதல் இருக்கிறது, உலகளாவிய ரீதியிலும் பிராந்திய ரீதியிலும் போட்டிகளை எதிர்கொள்ளும் திறன் எங்களிடம் உள்ளது, விவசாயியை ஒரு விவசாய தொழில் முனைவோராக மாற்றும் வேலைத்திட்டம் குறித்து நாங்கள் கலந்துரையாடியிருக்கிறோம், இதுவே
தற்போது இந்த நாட்டில் உள்ள மிகப்பெரிய தேசிய பிரச்சனை. மற்ற எல்லா பிரச்சனைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இதையே முதன்மையான பிரச்சனையாக கொள்ள வேண்டும். ஒருபுறம் விவசாயம், மறுபுறம் நுகர்வோர் என பார்க்க வேண்டும். நீண்ட காலமாக நாங்கள் பாதுகாத்து வந்த நமது விவசாய கலாச்சாரத்தை இறக்குமதி செய்யப்படும் பொன்னி சம்பா அரிசியால் மூடி மறைக்க முயற்சிப்பார்களே, ஆனால் அதற்கு எதிராக நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்பதாக திலீப் தம்பி குறிப்பிட்டிருக்கிறார். இதனிடம் மற்றொரு தகவல் இவ்வாறு வெளியாகிறது. அமைச்சர் கே டி லால்காந்த் தெரிவித்திருக்கிற கருத்து, குறைந்த விளைவில் நெல் கொள்வனவு செய்தால் கடும் சட்ட நடவடிக்கையும் அமைச்சர் லால்காந்த் திட்டவட்டம் என்பதான தகவலையும் தமிழன் பத்திரிகை இவ்வாறு கொண்டு வருகிறது. அரசாங்கம் நிர்ணயித்த விலையை விட குறைந்த விலைக்கு நெல்லை கொள்வனவு செய்துவது சட்டப்படியான குற்றமாகும். அவ்வாறு செய்பவர்களுக்கு எதிராக நாம் நிச்சயம் சட்ட நடவடிக்கை எடுப்போம். நெல்லை கொள்வனவு செய்யும் அரசியல் உரிமையாளர்களுடனும் நாம் சந்திப்புகளை நடத்தவுள்ளோம். நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு நெல்லை கொள்வனவு செய்வதில் அவர்களுக்குள்ள பிரச்சனைகள் என்ன என்பது குறித்து கேட்டறிய உள்ளதாகவும் அமைச்சர் கே டி லால்காந்த் இவ்வாறு கூறுகிறார். எனவே சிறிய நீர்ப்பாசன குளங்களை புனர்ப்பு செய்யும் வாரி மகிமை எமது பாரம்பரியம் சிறிய தேசிய வேலை திட்டம் விவசாயம் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் லால்காந்தவினால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் நீராவி ஊற்றுக்குளத்தில் இந்த தேசிய வேலை திட்டம் அமைச்சர் கே டி லால்காந்தவினால் வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதற்காக புனரப்பு பணிகளை 75 நாட்களுக்குள் நிறைவு செய்ய எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த குளத்தின் கீழ் தற்போது 70 ஏக்கர் நிலப்பரப்பிலேயே விவசாயம் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் குளத்தின் புனரப்பு பணிகள் நிறைவடைந்ததன் பின்னர் சுமார் 600 ஏக்கரில் விவசாயம் மேற்கொள்ளக்கூடிய சிறப்பான நிலைமை உருவாகும். இந்த நிகழ்வின் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பில் அவர் கருத்து வெளியிடும் போது, வடக்கு மாகாண மக்களின் விவசாய காணிகள் வனவள திணைக்களத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் பல தடவைகள் தன்னிடம் முறையிட்டுள்ளதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் திலகநாதனும் இவ்விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளதாகவும் தெரிவித்தார். இது தொடர்பில் அமைச்சரவையில் ஆராயப்பட்டு மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் விசேட குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த காணிகளை விடுவிப்பதற்கான செயல்முறைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. வடக்கு மாகாணம் போர் காரணமாக சகல விடயங்களிலும் கடும் பாதிப்புகளையும் பின்னடைவுகளையும் சந்தித்திருந்தது. இங்குள்ள நீர்ப்பாசன கட்டமைப்பையும் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனை மறுசீரமைக்கும் நோக்கில் குளங்களின் கட்டமைப்பை வலுப்படுத்த அரசாங்கம் தீர்மானித்தது. அதன் காரணமாகவே இந்த தேசிய வேலை திட்டத்தை முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து நாம் ஆரம்பித்திருக்கிறோம். நெல் கொள்வனவு தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர், பெரும்போகத்தின் போது அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட உத்தரவாத விலைக்கு விவசாயிகள் தமது நிலையை நெட்சந்தைப்படுத்தல் சபைக்கு வழங்கவில்லை. விலை இன்னமும் அதிகரிக்கும் என அவர்கள் காத்திருந்தார்கள். நெட்சந்தைப்படுத்தல் சபையானது தொடர்ச்சியாக நெல்லை கொள்வனவு செய்ய முடியாது. அறுவடை காலத்தில் மாத்திரமே கொள்முடிவு செய்யும். அவ்வாறு நெல்லை விற்பனை செய்யாது வைத்திருந்த விவசாயிகளே நெல் விலை வீழ்ச்சியடைந்தமையால் பெரிதும் பாதிக்கப்பட்டார்கள். இம்மாகாணத்தில் நெற்களஞ்சிய சாலைகளின் வசதிகளை விரிவுபடுத்த வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். தற்போது சிறுபோக அறுவடைகள் ஆரம்பமாகியுள்ள நிலையில் நெச்சந்தைப்படுத்தல் சபையின் ஊடாக அவற்றை நியாய விலையில் கொள்வனவு செய்வதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நெல்லை கொள்வனவு செய்யும் தனியார் வர்த்தகர்களுக்கு ஒரு தெளிவான விடயத்தை அறிவுறுத்த விரும்புகிறேன். அரசாங்கம் நிர்ணயித்த விலையை விட குறைந்த விலைக்கு நெல்லை கொள்வனவு செய்வது சட்டப்படியான குற்றமாகும். அவ்வாறு செய்பவர்களுக்கு எதிராக நாம் நிச்சயம் சட்ட நடவடிக்கை எடுப்போம். நெல்லை கொள்வனவு செய்யும் அரசியல் உரிமையாளர்களுடனும் நாம் சந்திப்புகளை நடத்தவுள்ளோம். நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு நெல்லை கொள்வனவு செய்வதில் அவர்களுக்குள்ள பிரச்சனைகள் என்ன என்பது குறித்து கேட்டறிய உள்ளோம். மக்களுக்கான இந்த அரசாங்கம் எப்போதும் மக்களின் பக்கம் நிற்கும். மேலும் அரசாங்கத்தில் உள்ள அரசியல்வாதிகள் தற்போது லஞ்சம் வாங்குவதில்லை என்றும், ஆனால் அரசு திணைக்களங்களில் ஓரிரு இடங்களில் இன்னமும் அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்கும் செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன. அவற்றையும் அரசாங்கம் முழுமையாக இல்லாதொழிக்கும் என உறுதியளித்தவர், அரசாங்கம் இந்த நாட்டை முன்னேற்றுவதற்காக 24 மணி நேரமும் அர்ப்பணிப்புடன் வேலை செய்கிறது. ஆனால் அரசு இயந்திரம் 8 மணி நேரம் மட்டுமே இயங்குகிறது. சில இடங்களில் அந்த 8 மணி நேரம் கூட அரசு அதிகாரிகள் முழுமையாக வேலை செய்வதில்லை. அரசு அதிகாரிகள் அந்த 8 மணி நேரம் வேலை செய்தால் போதுமானது. ஆனால் அந்த 8 மணி நேரமும் நாட்டு மக்களுக்காக முழுமையான அர்ப்பணிப்புடன் சேவையாற்ற வேண்டும் என்பதாகவும் அமைச்சர் கே டி லால்காந்த் இவ்வாறு குறிப்பிடுகிறார். இதனிடம் ஜனாதிபதி தெரிவித்த கருத்து குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். அதாவது, நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை 7-8 வீதத்துக்கு கொண்டு வருவோம். முதலீட்டாளர்கள் தொழில்துறையினரான சந்திப்பில் ஜனாதிபதி என்பதாகவே இந்த செய்தியை வெளியாக இருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையின் இந்த செய்தியை நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம். எனவே உள்நாட்டு தொழில்துறையினரை வலுப்படுத்துவதன் மூலமே நாட்டின் எதிர்காலத்தை பாதுகாக்க முடியும். நாட்டில் உள்ள சாத்தியக்கூறுகளை அடையாளம் கண்டு அவற்றை வெற்றி கொள்ள அரசாங்கத்துடன் கைகோர்க்குமாறு அனைத்து தொழில் முனைவோருக்கும் ஜனாதிபதி அனர்குமார் ரிசானாய்க்கு இவ்வாறு அழைப்பு விடுத்திருக்கிறார். அத்துடன் தற்போது 5% மட்டத்தில் உள்ள நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை எதிர்வரும் ஆண்டுகளில் 7.8% மட்டத்திற்கு கொண்டு வருவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு எனவும், அந்த பயணத்தில் தகவல் தொழில்நுட்பம், மின் மற்றும் இலக்கணியல் துறைகளின் விரிவான பங்களிப்பை எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். தகவல் தொழில்நுட்பம், மின் மற்றும் இலத்திரனில் துறைகளில் முன்னிலை வகிக்கும் முதலீட்டாளர்கள் மற்றும் தொழில்துறையினருடன் ஜனாபி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலிலேயே ஜனாதிபதி அனர்குமார் ஜனாய்கே இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இதன்போது உள்நாட்டு தொழில்துறையினரை வலுப்படுத்துவதன் மூலமே நாட்டின் எதிர்காலத்தை பாதுகாக்க முடியும் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, நாட்டில் உள்ள சாத்தியக்கூறுகளை அடையாளம் கண்டு அவற்றை வெற்றி கொள்ள அரசாங்கத்துடன் கைகோர்க்குமாறு அனைத்து தொழில் முனைவோருக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார். இந்த பணியை வெற்றி கொள்வதற்கான தமது முன்மொழிவுகள் மற்றும் இத்துறையில் தற்போது எழுந்துள்ள பிரச்சனைகள் தொடர்பான அறிக்கை ஒன்றை கூடிய விரைவில் சமர்ப்பிக்குமாறும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்.
நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை துரிதப்படுத்துவதற்காக அடுத்த ஆண்டில் மூலதன செலவாக 2 டிரில்லியன் ரூபாயை ஒதுக்க எதிர்பார்க்கப்படுவதாகவும் இதன் மூலம் ஏற்படும் டொலர் தேவையை இடுசெய் ஏற்றுமதி துறையின் அதிகபட்ச பங்களிப்பை அரசாங்கம் எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். டொலர் வருமானத்தை அதிகரிப்பதற்காக தகவல் தொழில்நுட்பம் மின் மற்றும் இலத்திரனியல் துறைகளிலிருந்தே பெற்றுக் கொள்ளக்கூடிய விரிவான பங்களிப்பு குறித்து இங்கு விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறது. தற்போது இலங்கையின் 3வது பெரிய ஏற்றுமதி வருமானத்துறையாக விளங்கும் தகவல் தொழில்நுட்பத்துறையின் மூலம் வருடத்துக்கு 5 பில்லியன் டாலர் ஏற்றுமதி வருமானத்தை ஈட்டும் சாத்தியம் காணப்படுவதாகவும் தற்போது சுமார் 500 மில்லியன் டாலர்களாக உள்ள மின் மற்றும் இலத்திரனியல் துறையின் ஏற்றுமதி வருமானத்தை 2 பில்லியன் டாலர்களாக அதிகரிக்கும் சாத்தியம் காணப்படுவதாகவும் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. தகவல் தொழில்நுட்பம் மின் மற்றும் இலத்திரனியல் துறைகளில் இலங்கையை ஒரு உலகளாவிய வர்த்தக நாமாக மாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் இந்த 2 துறைகளுக்கும் தொடர்பான உயர்தர தொழிலாளர் படை இலங்கையில் உள்ளதால் அவர்களுக்கு தேவையான வசதிகளை மேம்படுத்துதல் மற்றும் உட்கட்டமைப்பு அபிவிருத்தியின் அவசியம் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் திரைக்கு தொடர்பான தொழில்நுட்ப பாகங்களை இறக்குமதி செய்துள்ள சிக்கல்கள், துறைமுக நகரத்தை அண்டிய நிறுவனங்கள், வங்கி முறைமையுடன் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ளுள்ள தடைகள், உள்நாட்டு வர்த்தகர்களின் உற்பத்திகளை உள்நாட்டு சந்தையில் ஊக்குவிப்பதில் எழுந்துள்ள பிரச்சினைகள் உட்பட இத்துறையில் நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் போது முகம் கொடுக்கும் சவால்கள் குறித்து இதன்போது வர்த்தகர்கள் ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அத்தடைகளை நீக்குவது உள்ளிட்ட மேற்கொள்ளப்பட வேண்டிய சட்டத்திருத்தங்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. கைத்தொழில்துறையினர் பிரச்சனைகள் மற்றும் முன்மொழிகளை நேரடியாக பெற்றுள்ளதற்கும் அவற்றுக்கு உடனடி தீர்வுகளை வழங்குவதற்கும் சம்பந்தப்பட்ட தரப்பினரை பிரித்துவப்படுத்தும் விசேட பிரிவு ஒன்றை ஸ்தாபிப்பது குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டிருப்பதே முக்கியமான தகவல். எனவே ஜனாதிபதியுடைய எதிர்பார்ப்பு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி இழுத்திடம் 7 அல்லது 8% அளவுக்கு கொண்டு வருவது என்பதே அவருடைய கருத்தாக அமைகிறது. இதனிட மற்றொரு தகவல், ஜனாதிபதி அனுவரிடம் மாயக்கோல் இல்லை, அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவிப்பு என்பதான தகவலை தினக்குரல் பத்திரிகை தருகிறது. ஜனாதிபதி அனுர்குமார் ஜனநாயக் பதவியேற்ற போது அவரிடம் மாயக்கோல் எதுவும் ஒப்படைக்கவில்லை என்றும் மாறாக வங்குரோத்தடைந்த திரைசேரியை ஒப்படைக்கப்பட்டதாகவும் வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்திருக்கிறார். அனுராதபுரம் விஜயபுர பகுதியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே வசந்த சமரசிங்கவினால் இவ்வாறு இந்த கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து அவர் மேலும் சில கருத்துக்களை கூறும்போது, புதிய அரசாங்கம் ஆட்சி பொறுப்பை ஏற்று சுமார் 2 ஆண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையில் இந்த 2 வருடங்களுக்குள் அரசாங்கத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவிக்கிறார். வாகனங்கள், உரம், எண்ணெய் உள்ளிட்ட பல்வேறு அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்ய முடியாத சூழலிலேயே அனுர்குமார் ஜனநாயக் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றார் எனவும் அமைச்சர் வசந்த சமரசிங்க கூறியிருக்கிற சந்தர்ப்பத்தில் நாட்டின் ஒட்டுமொத்த அபிவிருத்தியும் ஸ்தம்பிதம் அடைந்திருந்தமை உண்மை நிலைமையாக இருந்தது என்றும் வசந்த சமரசிங்கவினால் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. இதனிடம் இன்னும் ஒரு தகவல் பற்றி பார்க்கலாம். இந்த தகவல் இவ்வாறு வெளியாகி இருக்கிறதே, 40% இன்னமும் வரி வலையில் சிக்கவில்லை, உள்நாட்டு இறைவரை திணைக்களம் கூறுகிறது என்பதான செய்தியே. நாட்டில் சுமார் 40% மக்கள் இன்னும் வரி வலையில் சிக்கவில்லை என்று உள்நாட்டு இறைவரை திணைக்களம் தெரிவித்திருப்பதோடு, இதன் காரணமாக நாடு எவ்வளவு பணத்தை இழக்கும் என்பது குறித்து எந்த மதிப்பீடும் இல்லை என அதன் ஊடக பேச்சாளர் நந்தனகுமார் கூறியிருக்கிறார். உள்நாட்டு வருவாய் திணைக்களம் ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பில் பங்கேற்ற போதே அவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். இதற்கிடையில் நாட்டு மக்களுக்கு வரிகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வரி வாரம் 6ஆம் தேதி தொடங்கும் எனவும் இவ்வாறு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பில் அவர் மேலும் சில கருத்துக்களை வெளிப்படுத்தும் போது, இலங்கையில் இதுவரை 12 மில்லியனுக்கு அதிகமான மக்கள் வரி செலுத்துவோர் அடையாள எண்களை பெற்றிருக்கிறார்கள். மேலும் சுமார் 5 மில்லியன் மக்கள் தங்களது வரி செலுத்துவோர் அடையாளங்களை பெற்றுக் கொள்வதற்காக காத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது என்பதே இந்த கருத்தாக அமைகிறது. இதனிடம் மற்றொரு தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்த வேண்டும். அதற்கு முன்பு சுயாதீன செய்தி பார்வையில் மற்றொரு விளம்பர இடைவேளை.

சுயாதீன செய்தி பார்வையில் மற்றும் ஒரு செய்தி குறித்த அவதானத்தை செலுத்தப் போகிறோம். இந்த தகவல் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. டெங்கு மரணங்கள் அதிகரிக்கும் பேராபத்து, அவதானத்துடன் செயற்படுமாறு வைத்தியர் கபில கண்ணங்கரை எச்சரிக்கை என்பதான செய்தி தமிழன் பத்திரிகையில் வெளியாகிறது. டெங்கு ஒழிப்பு வேலை திட்டங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டாலும் இதுவரையில் மக்களிடமிருந்து முழுமையான ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை என்பதுவே அவர் முன்வைக்கிற கருத்தாக அமைகிறது. தற்போதுள்ள நிலைமை நீடித்தால் இதன் பின்னர் நோயாளிகளின் எண்ணிக்கை பற்றி பேச வேண்டிய நிலை ஏற்படாதே, உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பற்றியே பேச வேண்டிய நிலை உருவாகும். அது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும். எமது குழந்தைகளும் முதியவர்களுமே அதிகம் உயிரிழப்பார்கள். அப்படியொரு நிலைமை ஏற்பட்டால் பேராபத்து நிலையே உருவாகும் என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் வைத்தியர் கபில கண்ணங்கர இவ்வாறு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். மேல் மாகாணம் அதிக டெங்கு ஆபத்துள்ள பிரதேசமாக உருவெடுத்துள்ளது. இந்த வருடத்தில் நேற்று வரையிலான காலப்பகுதியில் 55,450 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு 32 மரணங்கள் பதிவாகியுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். டெங்கு நோய் தொடர்பில் நேற்று விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். டெங்கு நோய் பரவல் இன்னும் நாட்டில் பேராபத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வருடத்தில் தற்போது வரையில் 55,450 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டார்கள். நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து 32 மரணங்கள் பதிவாகியுள்ளன. நுழம்பு பெருக்கமடையும் இடங்கள் இன்னும் எமது சுற்றுச்சூழல்களில் இருக்கின்றன. இவ்வாறு பரவலடைந்த நுழம்புகளூடாகவே டெங்கு வைரஸ் மனிதர்களுக்கு தொற்றுகிறது. கொழும்பு மற்றும் கப்பா மாவட்டங்களில் குறிப்பாக மேல்மாகாணத்திலேயே மொத்த டெங்கு நோயாளிகளில் 52.51% மாணவர்கள் பதிவாகி இருக்கிறார்கள். நுழம்புகளை அழிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டாலும் நுழம்புகளின் ஆயுட்காலம் ஒரு மாதமாகும். இருந்தபோதும் இன்னும் புதிய நுழம்புகளை உருவாக்குவதற்கு நாமே வழிவகுத்து வருகிறோம். கோடிக்கணக்கிலான நுழம்புகளை மக்களாகி நாமே உருவாக்குகிறோம். டெங்கு ஒழிப்பு வேலை திட்டங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டாலும் இதுவரையில் மக்களிடமிருந்து முழுமையான ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை என்றும் இதன்போது மக்களுக்கு புரிந்துணர்வும் ஏற்படவில்லை. இது கவலைக்குரிய விடயம். இதன் பின்னர் நோயாளர்களின் எண்ணிக்கை பற்றி பேச வேண்டிய நிலை ஏற்படாது. உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பற்றியே பேச வேண்டி வரும். அது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும். எமது குழந்தைகளும் முதியவர்களுமே அதிகம் உயிரிழப்பார்கள். அப்படி நிலைமை ஏற்பட்டால் பேராபத்து நிலையை உருவாக்கும். அதன் காரணமாக டெங்கு நுழவுகள் பரவலடையும் இடங்களை சுத்தம் செய்ய வேண்டும் என்று மக்களிடம் வினயமாக கேட்கிறோம். தற்போது டெங்கு நோய் பரவலை ஏற்படுத்தும் நுழம்புகளே நுழம்புகொல்லி புகை பிரயோகத்தினூடாக நடவடிக்கை எடுப்போம். இருந்தபோதும் அந்த நுழம்புகளின் நம் பரம்பரை அல்லது அதற்கு பதிலாக புதிய பரம்பரை உருவாக்குவது கிடமளிக்காமல் இருக்க தற்போதுள்ள நுழம்பு பரவும் இடங்களை சுத்தம் செய்ய வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் எமது குழந்தைகளும் உறவுகளுமே இந்த அர்த்தத்துக்கு ஆளாகுவார்கள் என்பதான கருத்தினை இவ்வாறு வைத்தியர் கபில கண்ணங்கரை எச்சரிக்கையாக கூறியிருக்கிறார். இதனிடம் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்த கருத்து தினக்குரல் பத்திரிகையில் இவ்வாறு வெளியாகிறது. இன்று நாளாந்தம் சுமார் 1000 டெங்கு நோயாளர்கள் அதிகரித்து மொத்த நோயாளிகளின் எண்ணிக்கை 55,000 தாண்டி இருப்பதோடு 32 மரணங்கள் பதிவாகியிருக்கிறது என்றும் 14 நிர்வாகம் மாவட்டங்களில் உள்ள 538 கிராம சேவை பிரிவுகளை பிரச்சினை பாரிய அளவில் காணப்படுகிறது. இது தொடர்பில் சுகாதார பூச்சியல் அதிகாரிகள் சங்கம் எச்சரித்துள்ளதோடு அதனிடத்தில் பிரிட்டிவ் இண்டெக்ஸ் அபாயகரமான மண்ணிலையை எட்டியுள்ளதால் இதுகுறித்து அரசியல் அதிகாரிகளுக்கு அறிவித்த போதிலும் அவர்கள் அதனை பொருட்படுத்தாத காரணத்தினாலேயே டெங்கு அரக்கன் தலை தூக்கியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஞ்சய் பிரேமதாஸ் இவ்வாறு குறிப்பிடுகிறார். எனவே தொழிற்சங்க ஒடுக்குமுறைக்கு எதிராக கூட்டு தொழிற்சங்க சம்மேளனத்தினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள மாபெரும் போராட்டம் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவரோடு நடந்த கலந்துரையாடலின் போது சஜித் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். சுகாதாரத்துறையின் மீது விரல் நீட்டுவதை விடுத்து அதிக அளவிலான டெங்கு பரவலை கொண்ட மேல் மாகாணத்தில் உள்ளூராட்சி மன்றங்களை பலப்படுத்தும் வேலையை முன்னெடுத்திருக்க வேண்டும். தொழிலாளர் உரிமைகளுக்காக குரல் கொடுத்த கடுவலை மேயர் இன்று கடுவலை நகரை மிகவும் அசுத்தமான பகுதி டெங்கு குகையாகவும் மாற்றியுள்ளார் என்று எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். இதேநேரம் இன்னும் ஒரு தகவல் பற்றி நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். 836,571 பாடசாலை மாணவர்களுக்கு பாதணிகள் வழங்கும் திட்டம் என்பதான செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. தினக்குரல் பத்திரிகையில் பாடசாலை மாணவர்களுக்கு பாதணிகளை வழங்கும் வேலை திட்டத்தை 2026 மூன்றாம் தவணை நிறைவடைய முன்னர் பூர்த்தி செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது. தெரிவு செய்யப்பட்டுள்ள பாடசாலைகள் மாணவர்கள் பிரிவினாக்களின் துறவுநிலை இல்லாத மாணவர்களுக்கு ஒரு சோடி பாதனையை வழங்கும் வேலை திட்டம் 2026 இரண்டு முறைமைகளின் கீழ் மொத்த பாடசாலை மற்றும் பிரிவினா மாணவர்கள் 836,571 பேரை உள்ளடக்கி அமல்படுத்தப்பட உள்ளது. 2027 ஒரு ஜோடி பாதனை வழங்கல் வேலை திட்டம் 2026 மூன்றாம் பாடசாலை தவணை முடிவடையும் போது பூர்த்தி செய்வதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதற்கமைய கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக பிரதமர் சமர்ப்பித்துள்ள யோசனையை கருத்தில் கொண்டு 2026 அமல்படுத்தப்பட்டுள்ள முறையின் முன்னேற்றத்தை அடிப்படையாக கொண்டு மேல் மாகாணம் தென் மாகாணம் சமூக மாகாணம் கிழக்கு மாகாணம் மற்றும் வடமேல் மாகாணங்களில் உள்ள உள்ளூர் பாதன உற்பத்தியாளர்கள் பாடசாலைகளுக்கு கொண்டு வந்து வழங்கிய பாதனைகளை கொள்முதல் செய்வதற்கும் மத்திய மாகாணம் வடக்கு மாகாணம் மற்றும் ஊவா மாகாணங்களுக்கு அந்த சந்தைகளில் பாதனைகளை கொள்முதல் செய்வதற்கும் தேர்ந்தெடுக்கப்படும் பாடசாலை மாணவர்கள் பிரிவினாக்கள் உள்ள துறவுநிலை மாணவர்கள் மற்றும் துறவுநிலை இல்லாத மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் 3,000 ரூபாய் பெறுமதியான பரிசுச் சொற்றொன்றை வழங்கி வேலை திட்டத்தை அமல்படுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது என்பதுமே இந்த செய்தியாக தரப்படுகிறது. இதனிடம் மற்றும் ஒரு முக்கியமான செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு வெளியாகிறது.
வவுனியா முன்னாள் மேயர் உட்பட நால்வருக்கு பிடியாணை என்பதான செய்தி தரப்படுகிறது. வவுனியா மாநகர முன்னாள் மேயர் சூனா காண்டீவன் உட்பட நான்கு பேரை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக வவுனியா தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி சிரேஷ்ட போலீஸ் பரிசோதகர் ஆர் எம் எஸ் ரத்னமல தெரிவித்திருக்கிறார். வவுனியா மாநகர சபையின் செங்கோல் பதக்கம் மற்றும் முதல்வர் ஆடை என்பன காணாமல் போனதாக சபையின் செயலரா வவுனியா தலைமையக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. குறித்த முறைப்பாட்டுக்கு அமைய சிசிடிவியின் உதவியுடன் விசாரணைகளை முன்னெடுத்த வவுனியா தலைமை போலீஸ் நிலைய போலீசார் குறித்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் மேயர் உள்ளிட்ட சிலரை கைது செய்ய நீதிமன்றத்தின் அனுமதியை நேற்றைய தினம் கோரியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க முக்கியமான தகவல். அந்த வகையில் இதன்போது போலீசாரின் கோரிக்கைகள் தொடர்பாக கவனம் செலுத்திய வவுனியா நீதவான் நீதிமன்றம் வவுனியா மாநில சபை முன்னாள் மேயர் சுனா காண்டிவன் உட்பட நான்கு பேரை கைது செய்து உடனடியாக நீதிமன்றத்தில் முற்படுத்துமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி சிரேஷ்ட போலீஸ் பரிசோதகர் ஆர் எம் எஸ் ரத்னமலல இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் என்பதுவே இந்த தகவலாக அமைய பெற்றிருக்கிறது. இதனிடம் மற்றொரு செய்தி இவ்வாறு வெளியாகிறது. தேசிய அடல் அட்டைகளை வழங்கும் செயற்பாடுகள் ஆரம்பம் என்பதான தகவல். எனவே கழிப்பு தராதர சாதாரணதர மற்றும் உயர்தர பரீட்சைகளுக்கு தோற்றமுள்ள மாணவர்களுக்கான தேசிய அட்டைகளை வழங்கும் செயற்பாடுகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. தினகரன் பத்திரிகை இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறது. இந்த வருடத்தில் இந்த பரீட்சைகளுக்கு தோற்றமுள்ள அனைத்து மாணவர்களும் இந்த வருட இறுதிக்குள் அடையாள அட்டைகளை விநியோகிக்கும் நடவடிக்கைகளை நிறைவு செய்வதற்கு திணைக்களம் எதிர்பார்த்துள்ளதாக அதன் பணிப்பாளர் நாயகம் ஜெகத் ஹீரத் குறிப்பிடுகிறார். அதேவேளை கழிப்பு தர சாதாரண பரீட்சைக்கு தோற்றமுள்ள மாணவர்களின் அடையாள அட்டைக்கான விண்ணப்பங்களை விரைவாக சமர்ப்பிக்குமாறு கல்வி அமைச்சர் ஊடாக ஏற்கனவே பாடசாலைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கிடங்க பாடசாலை அதிபர்கள் எந்தவித தாமதமும் இன்றி இதன் விண்ணப்பங்களை திணைக்களத்துக்கு அனுப்பி வைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதன் ஆகஸ்ட் மாதம் நடைபெறவுள்ள கல்வி பொருளாதார உயர்தர பரீட்சைக்கு தோற்றமுள்ள இதுவரை அடையாள அட்டை கிடைக்கப்படாத விண்ணப்பதாரர்கள் ஆட்பதிவு திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தின் ஊடாக அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும்.

0: அதிகாரிகள் சந்தித்து பேசியிருக்கிறார். சென்னையில் உள்ள தமிழக அரசு தலைமைச் செயலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றதாகவும் இதன் போது இருதரப்பு முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் குறித்தே கலந்துரையாடப்பட்டதாகவும் இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனிடம் மற்றொரு தகவல், தினகரன் பத்திரிகை இவ்வாறு வெளியாகிறது. சிறுவர் இல்லங்களிலிருந்து வெளியேறும் இளைஞர் யுவதிகளுக்கு வீட்டுத் திட்டம் என்பதான கருத்தினை அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்திருக்கிறார். சிறுவர்களுக்கான போதைப் பொருள் புனர்வாழ்வு மையம் மற்றும் உள்ளநல தேவைப்பாடுகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்த உள்ளதாகவும், சிறுவர் இல்லங்களிலிருந்து வெளியேறும் இளைஞர் யுவதிகளுக்கான வீட்டுத் திட்டங்களை உருவாக்குவது குறித்து ஆராயப்பட்டு வருவதாகவும் மகளிர் மற்றும் சிறுவர் நலவர்கள் அமைச்சர் சரோஜா இவ்வாறு கூறியிருக்கிறார். வழக்கமான நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவை திணைக்கள் அதிகாரிகளுடனான விசேட கலந்துரையாடலிலேயே அவரால் இதுபற்றி கூறப்பட்டிருக்கிறது. கைவிடப்பட்ட சிறுவர்களை அரவணைத்து வளர்த்தெடுக்கும் இப்பணியானது வரும் தொழில் அல்ல, அது ஒரு மாபெரும் சமூக சேவை என்ற உணர்வோடு அர்ப்பணிப்புடன் முன்னெடுக்கப்பட வேண்டும். சிறுவர் பராமரிப்பு நடத்தை விவகாரங்களில் சட்ட ரீதியான திருத்தங்கள் தேவைப்படும் விடயங்கள் தொடர்பில் நாட்டின் 9 மாகாணங்களும் ஒன்றிணைந்து ஆவண ரீதியாக முன்மொழிவுகளை சமர்ப்பிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் உரிய சட்ட திருத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதாக அமைச்சர் இவ்வாறு கூறியிருக்கிறார். இந்நேரத்தில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிற கருத்து, யுத்தத்தால் பாதிக்கப்பட்டோரின் வாழ்வாதாரத்தை அதிகரிக்க யதார்த்த நிலைமையை ஆராய்வது அவசியம் என்பதான கருத்தினை அவர் முன்வைக்கிறார். வடக்கு மற்றும் கிழக்கு மாநிலங்களில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் சிறுவர்களின் அபிவிருத்தி தொடர்பில் காகித புள்ளி வரும் முன்னேற்றங்களை தாண்டி களத்திலுள்ள யதார்த்த நிலைமைகளை ஆராய்ந்து வினைத்துடனான செயலாற்ற வேண்டும் என்று அமைச்சர் வலியுறுத்துகிறார். யாழ்ப்பாணம் மாவட்ட செயலர் கேட்போர்கூடத்தில் நேற்று முன்தினம் பிற்பகல் இடம்பெற்ற மகளிர் மற்றும் சிறுவர்கார அமைச்சர் சாவித்ரி சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தலைமையிலான மாவட்ட முன்னேற்றம் விழாவிக் கூட்டத்திலேயே அவர் இந்த கருத்தினை முன்வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இத்தோடு நாம் சுயாதீன செய்தி பார்வை நிறைவு செய்கிறோம். மற்றும் ஒரு சுயாதீன செய்தி பார்வையில் மீண்டும் சந்திப்போம் என நம்பிக்கையோடு நன்றி, வணக்கம்.
1: நாளேடுகள் மீதான நடுநிலை கண்ணோட்டம், வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை,
2: வசந்தம் FM 102.6 102.6.

0: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரிவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
1: அனைவருக்கும் இனிமையான கால நேர வணக்கங்கள். நேர்கள் இப்போது முதல் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். இன்றைய நாளும் உங்களுக்கான சிறப்பான தகவல்கள் அது மட்டும் இல்லாம பல அப்டேட்கள் தரதுக்காக காத்துட்டு இருக்கேன். சோ தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தம். முதலில் நேற்று தினம் சீர்லிக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்று தினம் சீர்லிக்கப்பட்ட 2385வது கப்பற்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எஸ் சூப்பர் இலக்கம் 6, வெற்றி இலக்கங்கள் 11, 27, 41, 61. மீண்டும் ஆங்கில எழுத்து எஸ் சூப்பர் இலக்கம் 6, வெற்றி இலக்கங்கள் 11, 27, 41, 61. நேற்றைய தினம் 20 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்றும் 2 லட்சம் ரூபாய் பரிசுகள் 11 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,53,89,440 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 30,61,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீர்லிக்கப்பட்ட 3,035வது அத கோட்டிபத்தில் ஒருத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து இ, வெற்றி இலக்கங்கள் 14, 18, 26, 50. மீண்டும் ஆங்கில எழுத்து இ, வெற்றி இலக்கங்கள் 14, 18, 26, 50. நேற்றைய தினம் 20 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்றும் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 4 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 96,22,760 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,64,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 4,921வது ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக கன்னி ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 36, 47, 53, 59. மீண்டும் ராசி கன்னி, வெற்றி இலக்கங்கள் 36, 47, 53, 59. நேற்றைய தினம் 10 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்று வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,63,38,880 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 33,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 943வது சுப்பிரிதன சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜே, வெற்றி இலக்கங்கள் 6, 7, 2, 0, 0, 0. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜே, வெற்றி இலக்கங்கள் 6, 7, 2, 0, 0, 0. நேற்றைய தினம் மொத்தமாக 38,1,440 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,28,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீர்லிக்கப்பட்ட 1039வது சசரிலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. வெற்றி இலக்கங்களாக 21, 24, 30 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 10 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 38,78,120 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 417வது ஜெயசம்பத்தலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜே, வெற்றி இலக்கங்கள் 2, 0, 0, 0. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜே, வெற்றி இலக்கங்களாக 2, 0, 0, 0 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 50,000 ரூபாய் பரிசில்கள் 25 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 61,42,760 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 3,209வது சூப்பர்போல் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து சி, வெற்றி இலக்கங்கள் 5, 29, 60, 62. மீண்டும் ஆங்கில எழுத்து சி, வெற்றி இலக்கங்கள் 5, 29, 60, 62. 25,000 ரூபாய் பரிசுக்குரிய சூப்பர் கேஷ் விசேட இலக்கங்களாக 6, 0, 3, 4, 0 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 6, 0, 3, 4, 0 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்று வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 79,95,600 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,23,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 5,370வது சனிதாலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து பி, வெற்றி இலக்கங்களாக 22, 34, 60, 61 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து பி, வெற்றி இலக்கங்களாக 22, 34, 60, 61 தெரிவாகியுள்ளது. 50,000 பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் விசேட இலக்கங்களாக 8, 3, 3, 8, 2 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 8-3-3-8-2 தெரிவாகியுள்ளது. நேற்று தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்று வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 790,360 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,79,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. இவைதான் நேற்று தினம் சீட்டிலிருக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

அடுத்து நேற்றைய தினம் சீர்த்துக்கப்பட்ட தேசிய லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீர்த்துக்கப்பட்ட 351வது சுபதவசாக்குலத்திற்கான வெற்றி முடிவுகள். ராசியாக கடகராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 25, 37, 39 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி கடகம் வெற்றி இலக்கங்கள் 25, 37, 39 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் விசேட இலக்கங்களாக 2, 1, 4, 4 தெரிவாகியுள்ளது. விசேட இலக்கங்களாக 2, 1, 4, 4 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசல்கள் 8 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 79,27,920 பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீர்லிக்கப்பட்ட 4,477வது கொவிசத்தலோத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஐ வெற்றி இலக்கங்களாக 13, 16, 21, 72 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஐ வெற்றி இலக்கங்களாக 13, 16, 21, 72 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசில்கள் 5 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 85,25,320 பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,21,757 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட மகாஜன சம்பத்தவின் வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 6,335வது மகாஜன சம்பத்தவின் வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்கள் 4, 4, 4, 7, 2, 7. மீண்டும் ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்களாக 4, 4, 4, 7, 2, 7 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 1,00,000 ரூபாய் பரிசல்கள் 11 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 2,12,85,800 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,99,12,008 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட தனநிதான இலத்திற்கான வெற்றி முடிவுகள். நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 2,265வது தனநிதான இலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து செட் வெற்றி இலக்கங்கள் 23, 45, 56, 57. மீண்டும் ஆங்கில எழுத்து செட் வெற்றி இலக்கங்களாக 23, 45, 56, 57 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசு ஒன்று வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 53,760 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,75,80,311 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள். நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 2,583வது மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி சூப்பர் இலக்கம் ஒன்று வெற்றி இலக்கங்களாக 12, 48, 51, 76 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக சூப்பர் இலக்கம் ஒன்று வெற்றி இலக்கங்களாக 12, 48, 51, 76 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் மொத்தமாக 2,00,000 ரூபாய் பரிசல்கள் 6 வெல்லப்பட்டுள்ளது. மொத்த பரிசல்களாக 82,60,440 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து மெகா சூப்பர் பரிசு தொகையாக 29,65,202 ரூபாயும், அடுத்து பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்து கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட ஹந்தான் லோத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 1,544வது ஹந்தான லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக மீனராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 27, 45, 50, 54 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி மீனம் வெற்றி இலக்கங்களாக 27, 45, 50, 54 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 10,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 25,000 ரூபாய் பரிசல்கள் 13 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 91,300 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 38,48,339 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட அத சம்பத்த லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 810வது லொத்தருக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்களாக 4, 7, 2, 7 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்களாக 4, 7, 2, 7 தெரிவாகியுள்ளது.
நேற்றைய தினம் மொத்தமாக 50,000 ரூபாய் பரிசல்கள் 49 2,50,000 ரூபாய் பரிசல்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்த பரிசு தொகையாக 45,47,280 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட ஜயலோத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 503வது ஜயலோத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 6-3-6-7 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 6-3-6-7 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 500,000 ரூபாய் பரிசு 1 50,000 ரூபாய் பரிசல்கள் 37 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 64,17,000 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட தேசிய லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: பேனடால். தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால். பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பாக மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூலை மாதம் 2 திகதி மட்டக்களப்பு கழுதாவளி மகாவித்யாலயத்தில் காலை 7 மணி முதல்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு

0: 1976 ஆண்டு ஜூலை மாதம் 2 திகதி வியாழக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளிகளாக நல்ல நேரம் காலை 7:26 மணி முதல் 8:56 மணி வரை, ராக் காலம் பிற்பகல் 1:26 மணி முதல் 2:56 மணி வரை, யமகண்டம் காலை 5:56 மணி முதல் 7:26 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் சாந்தம், ரிஷபம் நற்செயல், மிதுனம் வெற்றி, கடகம் போட்டி, சிம்மம் லாபம், கன்னி பொறாமை, துலாம் சிக்கல், விருச்சிகம் முயற்சி, தனுசு பக்தி, மகரம் பணிவு, கும்பம் விவேகம், மீனம் தனம். மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் சாந்தம், ரிஷபம் நற்செயல், மிதுனம் வெற்றி, கடகம் போட்டி, சிம்மம் லாபம், கன்னி பொறாமை, துலாம் சிக்கல், விருச்சிகம் முயற்சி, தனுசு பக்தி, மகரம் பணிவு, கும்பம் விவேகம், மீனம் தனம். இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.
1: இன்றைய நாளுக்கான ராசி பலன்: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
2: நீங்க மட்டும்

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்
1: சச்சம் கர்நாக்க தின சச்சம் கர்நாக்க தின சச்சம் கர்நாக்க தின தகதன தகதன தகதன தகதன சச்சம் கர்நாக்க தின சச்சம் கர்நாக்க தின சச்சம் கர்நாக்க தின தகதன தகதன தகதன தகதன.

காலை பொழுது உற்சாகம், வணக்கம், வசந்தம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அதிரடியான பாடல்களோட இந்த காலை உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, எல்லாரும் பரபரப்பா வேலைக்கு கிளம்பி போய்கிட்டு இருப்பீங்க. இல்ல, சில பேர் வீட்டுல இருக்கிற எல்லாரையும் பரபரப்பா வேலைக்கு அனுப்பிட்டு இப்பதான் நம்ம ரிலாக்ஸா இருக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் அப்படி அமர்ந்து கையில ஒரு டீயோ காஃபியோ எடுத்துட்டு ரேடியோ கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இன்றைய நாள் காலநிலை எப்படி இருக்கு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முதல்ல பார்த்தலாம். இன்றைய நாள் காலநிலை வந்து பாத்தீங்கன்னா, ஆங்காங்கே மழை பெய்யக்கூடிய சாத்தியக்குறிகள் அதிகமாக இருக்கிறதா தான் வளிமண்டலவியல் திணைக்களம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதிலே மிக முக்கியம் வந்து பாத்தீங்கன்னா, மத்திய மலைநாட்டில் மேற்கு சரிவு பகுதிகள், வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்கள், அம்மாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்கள் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவனமாக இருங்க. நான் கூட நேற்று நாங்கள் இருக்கிற குடும்ப பக்கம்லாம் மழை வரும்னு நினச்சேன், வரல. பட் அதெல்லாம் இருக்கட்டும், வந்தால் நல்லாயிருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைய நாளில் உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு தலைப்பு ஒன்று வச்சுருக்கேன். இந்த காலகட்டத்தில், இப்போ இருக்கிற இந்த காலகட்டங்களில், வாழ்க்கைக்காக ஏதாவது ஒரு திறன் நீங்கள் கற்றுக்கணும், அன்றாடம் எல்லாருமே இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்ல போகிறீங்க எனக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நீச்சல் கற்றுக்கிறதா இருக்கலாம், இல்லை டிரைவிங்காக இருக்கலாம், இல்லை இன்னொரு மொழி கற்றுக்கிறதா இருக்கலாம். இந்த மாதிரி இந்த விஷயம் வாழ்க்கை திறனுக்கு ரொம்ப முக்கியம், இது இருக்கணும் இந்த காலகட்டங்களில் அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அழைப்பை மேற்கொண்டு சொல்லுங்க. அழைக்க வேண்டிய தொலைவை செலுங்கள் 0312 2 775 0 0 1 அல்லது 0312 2 775 0 0 1 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைப்பினை மேற்கொள்ளுங்க. அப்படியும் இல்லைன்னு சொன்னால் வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே வணக்கம் வசந்தத்துக்காக ஒரு பதிவு போட்டுருவோம். அதன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களையும் வந்து நீங்கள் தெரிவிக்கலாம், சரியா? அப்படிங்கிற விடயத்தையும் வந்து நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். ஸோ தொடர்ந்து மின்னந்து கொள்ளுங்க. காலை பொழுது உற்சாகம், வணக்கம் வசந்தம்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறீங்க. இன்றைய நாள் உங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா உற்சாகரமான நாளாகவும் சந்தோஷமான மகிழ்வான நாளாகவும் இருக்கட்டும் அப்படிங்கறத மீண்டும் ஒரு முறை வாழ்த்துட்டு, இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாடளாவிய ரீதியில இப்போதைக்கு இந்த டெங்கு பரவல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிகவும் அதிகரிச்சு அப்படி இருக்குன்னு சொல்லணும். காரணம் அதுவும் 24 மணித்தியாலத்துக்குள்ள கிட்டத்தட்ட 1217 டெங்கு நோயாளர்கள் வந்து இனம் காணப்பட்டிருக்காங்க. இந்த நிலைமை ரொம்ப மோசமா நீடிக்கிறதா வந்து இன்னும் மோசமாக நீடித்து போவதா தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் மருத்துவர் கபில கண்ணங்கரை வந்து எச்சரிச்சிருக்காரு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட இதுவரையில் 55,406 பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெங்கு தொற்றுக்குள்ளாகி இருக்கதாக தகவல்கள் வந்திருக்கு. ஸோ நானும் வந்து அடிக்கடி சொல்ற ஒரு விடயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, கண்டிப்பா நீங்க இருக்கிற சுற்றுப்புற சூழலை வந்து பாத்தீங்கன்னா சுத்தமாக தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்க. நுழம்புகள் பரவுவதற்கான வாய்ப்புகளை வந்து இடமளிக்காதீங்க. காரணம் இதுவரையில் 32 பேர் வந்து மரணமாகியிருக்காங்க இந்த டெங்கு தொற்றின் காரணமாக. அதுவும் அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா கொழும்பு மாவட்டத்தில் 11,392 நோயாளர்களும் கம்பா மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா 11,006 நோயாளர்களும் இதுவரையில் பதிவாகியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மக்கள் செறிந்து வாழ்ற இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கான வடிகாலமைப்பு வசதிகள் கூட சில நேரங்களில் முறையாக பேணப்படாமல் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நீங்களாவது என்ன பண்ணுங்க, சுத்தம் செய்து கொள்ளுங்க. இல்லைன்னா ஒரு நுழம்பு ஒரு உயிரை பறிக்கக்கூடிய அளவுக்கு ஆபத்தாக போகும் அப்படிங்கும்போது, ஒரு மனித சமுதாயம் அப்படிங்கும்போது நாம வந்து அதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு செயல்படணும் அப்படிங்கிற ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்திட்டு, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு உறுதியான வீட்டை கட்டணும் அல்ல ஒரு கட்டிடத்தை கட்டணும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னு சொன்னா, நீங்க பயன்படுத்தணும் உறுதியான உள்ளீடுகள். அப்படின்னா என்ன பயன்படுத்தணும் அப்படின்னா மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை வாங்கி பயன்படுத்தி பாருங்க. உங்களோட கட்டிடங்களும் வீடுகளும் உறுதியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் ஞாபகப்படுத்துறோம். சரி, இது எப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கழுத்துறையில இன்று அதிகாலை ஒரு சம்பவம் ஒண்ணு நேர்ந்திருக்கு. இந்த சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு பஸ்ஸோட ஒரு முச்சக்கர வண்டி மோதி அதுல இருந்தவங்க வந்து உயிரிழந்திருக்காங்க. சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த முச்சக்கர வண்டியில இருந்தவங்க தான். சோ முச்சக்கர வண்டியில பயணம் செய்யும் போது ரொம்ப கவனம், எந்த வாகனத்துல பயணம் செய்தாலும் கவனமா இருங்க. முச்சக்கர வண்டிகள்ல பயணம் செய்யும் போது இன்னும் அதிக கவனமாக இருங்க பாதைகளில் செல்லும் போது அப்படிங்கிற ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்திட்டு, இது தொடர்பான மேலதிக விசாரணை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இடம்பெற்று இருக்கு. இது வந்து கழுத்துறை கட்டுக்குறுந்த பகுதியில் இடம்பெற்ற சம்பவம் தான் இது. சரியா, இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஐடியின் ஊடக வலையமைப்பு ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற அடிப்படையில கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தோடு இணைந்து டேக் கேர் அப்படிங்கிற ஒரு வேலை திட்டத்தை வந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க. பயணத்தின் போதான பாதுகாப்பு அல்லது வழித்தடத்தை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி வீதி விபத்து தொடர்பான பாடசாலை மாணவர்களை வந்து பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு ஊட்டும் செயற்திட்டம் வந்து ஒவ்வொரு வாரமும் பாடசாலைகளை நோக்கி பண்ணிட்டே இருக்கோம். அந்த வகையில இன்றைய தினம் எங்க இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா மட்டக்களப்பு கழுதாவல மகாவித்யாலயத்துல தான் இந்த செயல்திட்டம் வந்து காலை 6 மணியிலிருந்து இடம்பெற்றுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் வந்து நாங்க உங்களுக்கு ஞாபகப்படுத்துறோம். சோ நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா அங்க பக்கத்துல எங்கேயாவது இருந்தா போயிட்டு வாங்க அப்படிங்கிற ஒரு விடயத்தையும், அங்க என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிற விடயத்தை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு லைவ்ல அப்டேட் தரதுக்கும் வந்து நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அடுத்தடுத்த மனதியாலங்களில் தொடர்ந்து என்னது கொள்ளுங்க. காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம்.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார். வசந்தம் FM.

காலை பொழுது நொச்சாக வணக்கம் வசந்தம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இந்த காதல் செய்யறவங்க எல்லாம் கொஞ்சம் சாகசம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. சில நேரம் சாகசம் செய்யறவங்களே காதல் செய்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் பதிவாகி இருக்கு நியூயார்க் நகரத்துல. நியூயார்க் நகரம் அப்படின்னு இல்ல நான் பாடலாம் மாட்டேன், கவலைப்படாதீங்க. நியூயார்க் நகரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயரமான கட்டிடம் மேல ஏறி ரெண்டு காதல் ஜோடிகள் வந்து ஒரு காரியம் செஞ்சிருக்காங்க. என்ன காரியம் அப்படின்னா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நியூயார்க் நகரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உயரமான ஒரு கட்டிடம் இருக்கு, எம்பையர் அப்படிங்கிற அரச கட்டிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோபுர உச்சிக்கு போயிருக்காங்க ரெண்டு பேர். அவங்க போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட திருமணத்துக்கான முன்மொழிவை அங்கே போய் சொல்லியிருக்காங்க. அடடா, நம்மள அந்த சொந்தக்காரங்கள்லாம் கூப்பிட்டு வச்சு சொல்லுவோம்ல, அப்படியெல்லாம் சொல்லாமல் அவங்க அது மேலே ஏறி சொல்லியிருக்காங்க. இதில் மிக முக்கியமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே கருப்பு நிற ஆடைகளை அணிந்து ஒரு 1454 அடி உயரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் தொலைத்தொடர்பு கோபுரத்துக்கு மேலே ஏறி தான் இருந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சமூக வலைத்தளங்களில் நாமளுமே பார்த்து பரவலான ஒரு விஷயமா இருந்துச்சு. என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி அதில் மிக முக்கியமாக அவங்க வந்து ஆங்கிலத்தில் ஒரு வாசகம் போட்டிருந்தாங்க. அது எப்படின்னா, அதிகாரத்தின் மீதான காதலை விட காதலின் அதிகாரம் மேலோங்கும் போது உலகம் அமைதியை அறியும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சூப்பர். இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரியான உயரமான கட்டிடங்கள்லாம் ஏறி இருக்காங்க. முன்னாடி மலேசியாவில் வந்து 2227 அடி உயரம் இல்லை ஒரு கட்டிடத்தின் கோபுரத்தின் மேலே ஏறி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க ஒரு டாக்குமெண்ட்ரியுமே செஞ்சுருக்காங்க. பட் இது வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால்

எந்த விதமான பாதுகாப்பும் இன்றி கயிறுகளும் எதுவுமே இல்லாம வந்து ஏறினதுனாலையும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோபுரம் வந்து மின்சார விநியோகத்துடன் இயங்குகிறதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அப்படியே இறக்கி கைது செஞ்சு எந்த விதமான முறையற்ற அத்துமீறல் மற்றும் கவனக்குறைவான ஆபத்தான விளைவிக்கும் இந்த மாதிரியான செயற்பாடுகளில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி கைது செஞ்சுருக்காங்க. காதலை எவ்வளோ உயரத்தில் போய் சொல்லியிருக்காங்க பாருங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், சரி. இப்படியெல்லாம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு விடயம் வந்து பதிவாகியிருக்கு. மட்டக்குழியில் என்ன பதிவாகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், 5 கிலோகிராமுக்கும் அதிகமான ஹெரோயின் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்காரு மட்டக்குழியில். இந்த சந்தேக நபர் கிட்டத்தட்ட 40 வயது மிக்கவர் அப்படின்னு சொல்லி காவல்துறை சொல்லியிருக்காங்க. சரி, ரெண்டுமே ரெண்டு விதமான சம்பவங்களா இருக்கு இல்லையா. இப்படி ஒரு சம்பவம் இருக்கும்போது நான் உங்கள்கிட்ட ஒரு விடயம் கேட்டிருந்தேன், என்னன்னா இந்த காலகட்டத்துக்கு பொருந்துற வகையில வாழ்க்கைக்கான திறன் ஏதாவது ஒன்று நீங்க கத்துக்கணும் இல்ல தெரிஞ்சு வச்சிருக்கணும், இந்த ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டா நல்லோம் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அதற்கான பதில்களை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க அழைப்பை மேற்கொண்டு சொல்லலாம். அழைக்கின்ற தொலைபி சிலக்குங்கள் 0312-775-0031 அல்லது 0312-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசிக்கு அழைப்பினை மேற்கொண்டு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா வசந்தத்தின் பேஸ்புக் வாங்க, அங்க வணக்கம் வசந்ததுக்காக ஒரு பதிவு போட்டுரும், அதன் கீழே கூட வந்து உங்களோட கருத்துக்களை பதிவிடலாம். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. காலை பொழுது உற்சாகம். வணக்கம் வசந்தம், நான் உங்க சங்கர் புஷ்பராஜ்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

காலை பொழுதின் உற்சாகம். வணக்கம், வசந்தம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. சரியா, பரபரப்பான இந்த கலை சில பேருக்கு இப்போதான் விடிஞ்சிருக்கு நான் நினைக்கிறேன். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி அப்படியே மெது மெதுவாக ஃபேஸ்புக் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வணக்கங்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. சரி, யாரெல்லாம் ஃபேஸ்புக்கினோட இணைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா காலை வணக்கம் விஜயகுமார், தீபா, விதுரா, லக்ஷான், அதேரா எல்லாரும் வந்து எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொட்டகலையிலேருந்து வந்திருக்காங்க, வசந்தம் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வணக்கம் இனிய காலை வணக்கம் சொல்லி தூத்துக்குடியிலேருந்து சி பாலசுப்ரமணியம் வந்திருக்காங்க. அன்பான காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி முத்து வந்திருக்காரு. அன்பான கால நேர வணக்கம் சொல்லி வந்திருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்தாஸ் பேகம் வந்திருக்காங்க. அவங்க நம்ம கேட்ட கேள்விக்கு ஒரு பதிலையுமே சொல்லியிருக்காங்க. குடும்ப 14 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்மொழியும் கற்றுக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. நம்ம என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கைக்கான ஒரு திறன், இப்போ நான் இந்த காலகட்டத்துக்கு இதை ஒன்று கற்றுக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது எதை நினைப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து 3 தெரிஞ்சு வச்சுருக்கணுங்க. நம்ம ஓகே இங்கே கொழும்புக்குள்ள இருக்கோம், நம்ம லாங்குவேஜில் பேசிக்கிறோம் ஏதாவது ஓகே, அப்படி இல்லைனா வெளியில் எங்கேயாவது போனோம்னா கண்டிப்பாக சகோதர மொழி சிங்களம் தெரிஞ்சிருக்கணும், ஆங்கிலம் அதை விட கட்டாயம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஆ என்ன அன்பான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. நம்மளோட பிரசாந்த் வந்திருக்காரு. இனிமையான காலை நேரம் வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி கிண்ணியா மவுரூப் நகர்லேருந்து நசூர் வந்திருக்காங்க. அடுத்ததான் இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்களும் அப்படின்னு சொல்லி செங்கலடியிலிருந்து வந்திருக்காங்க. ஷக்கிலா சந்திரசேகரம் வந்திருக்காங்க. வணக்கம் நிகழ்ச்சியோடு நானும் அப்படின்னு சொல்லி பொத்துவிலிருந்து ஜமால்தீன் வந்திருக்காங்க. ஆய் அண்ணா காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவா நோவூட்லேருந்து வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அழைப்பினை ஏற்படுத்தி விமலாதேவி ரத்னபுரியிலேருந்து சொல்லியிருந்தாங்க. அவங்களும் இந்த மும்மொழியும் கற்றுக்கணும் அப்படிங்கிறதான் அவங்களும் சொல்லியிருந்தாங்க. சரியா, ரொம்ப முக்கியமாக இதை கற்றுக்கணும், கற்றுக்கிட்டா நல்லம் அப்படிங்கிற ஒரு விடயத்தை அவங்களும் ஞாபகப்படுத்தியிருந்தாங்க. சரி, அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த காலநிலை வானிலையெல்லாம் மாறும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் மலையில் நனைஞ்சிட்டாலும் இந்த தலைவலி காய்ச்சல்லாம் நமக்கு வர ஆரம்பிச்சிடும் இல்லையா. அப்படிலாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் தலைவலி காய்ச்சலுக்கு கண்டு அஞ்சுவது ஏன், அஞ்செல்லாம் வேணாம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 மெல்டோல் எடுத்துக்கோங்க. மெல்டோல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட தலைவலி காய்ச்சலெல்லாம் பறந்து போயிடும், உங்கள் வேலைக்கு நீங்களும் சிட்டாக பறந்து போயிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாராசிட்டமால் வகை அப்படிங்கிறதே வந்து நான் உங்களுக்காக ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். சரியா, ஸோ நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படிங்கிறத வந்து மறுபடியும் இருக்க ஞாபகப்படுத்துகிறேன். இந்த காலகட்டத்துக்கு பொருந்துற வகையில் வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு திறன் எதையாவது நான் ஒன்று கற்றுக்கணும், இல்லை மற்றவங்க வந்து இந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சு வச்சிருக்கணும், இதை கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விடயம் என்ன அப்படிங்கிறதான் கேட்டிருக்கேன். அழைப்பினை மேற்கொண்டு சொல்லுங்க. 0112 75 00 அல்லது 0112 75 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கு உங்களுக்காக ஒரு பதிவு போட்டிருக்கோம் வணக்கம் வசந்தத்துக்காக. அதன் கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கருத்துக்களை அல்லது உங்களோட விருப்பங்களை இல்லை உங்களோட அறிவுரைகளை கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் மக்களுக்காக வாரி வழங்கிட்டு போகலாம். அதுக்கு வந்து எந்த விதமான கட்டணமோ கண்டனமோ கிடையாது அப்படிங்கிற விடயத்தை வந்து ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ தொடர்ந்து மின்னந்து கொள்ளுங்க. காலை பொழுது உற்சாகம். வணக்கம் வசந்தம், நான் உங்க சங்கர் புஷ்பராஜ்.

0: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பாக மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம். ஜூலை மாதம் 2ஆம் தேதி மட்டக்களப்பு கழுதாவளி மகா வித்தியாலயத்தில் காலை 7 மணி முதல்
1: பாதுகாப்பான பயணத்திற்கு. பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
2: நீங்க மட்டும்

0: 2.8 வசந்தம் FM வணத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீட்டிருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகுங்க இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112 864 0012 முதலிடம் வசந்தம் FM மணித்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: மட்டக்குளி ஃபேகூசன் வீதியில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் நடத்தப்பட்ட சோதனையின் போது 5 கிலோகிராமுக்கும் அதிக எடையுள்ள ஹெரோயினுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ரகசிய தகவலுக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதே 40 வயதுடைய இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது சந்தேக நபரிடமிருந்து 5 கிலோகிராம் 140 கிராம் ஹெரோயின் போதைப் பொருள் கடத்தல் மூலம் ஈட்டப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 50,000 ரூபாய் பணம் மற்றும் போதைப் பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் 2 கைபேசிகள் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கொழும்பு 10 பகுதியைச் சேர்ந்த இந்த சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக மட்டக்குளி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டக்குளி போலீசார் மேற்கொண்டு
1: வருகின்றனர்.
2: கட்டார் மற்றும் பாகிஸ்தான் அதிகாரிகளுடன் நடைபெற்ற சந்திப்புகள் நிறைவடைந்துள்ளதாக ஈரானிய துணை வெளி விவகார அமைச்சர் காசிம் காரியபாடி தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்புகளின் போது ஈரானிய மற்றும் அமெரிக்க பிரதிநிதிகளுக்கு இடையே எந்தவொரு நேரடி பேச்சுவார்த்தைகளும் நடைபெறவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மீறல்கள் குறித்து அறிக்கை செய்வதற்காக தொடர்பு வழித்தடம் ஒன்று திறக்கப்படும் என்றும் காசிம் காரியபாடி கூறப்பட்டுள்ளார். இதற்கிடையில் இந்த பேச்சுவார்த்தைகள் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருவதாக அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் தெரிவித்துள்ளார். எமது அடுத்த மணித்தியாள செய்தியினை 10 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: வணத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீட்டிருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகுங்க இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
3: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112 864 0012
1: நிமிர்ந்த நடை

சீனடி இப்படி பல பேர் பாடசாலைகளில் பாடிட்டு தெரிஞ்சிருப்பீங்க, பல பேர் பாடசாலைகளில் ஒன்றுமே இல்லாமல் இருந்துட்டு வெளியில் பாடிட்டு தெரிஞ்சிருப்பீங்க. நாங்களாம் ஸ்கூல் காலத்தை அந்த காலத்தில் நாங்க அப்படின்னு இப்போலாம் அந்த மாதிரிலாம் இருக்காங்களா அப்படின்னு தெரியல. பட் இருந்தாலும் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வந்திருந்தோம். காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தத்தோட இணைந்திருக்கிறீங்க. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலை பொழுதெல்லாம் வந்து உற்சாகமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லுவாங்க. நாங்கள் அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், உடற்பயிற்சி செய்வோம், அரை மணித்தேலாம் நடப்போம், ஒரு மணித்தேலாம் நடப்போம். அதுக்கெல்லாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எம்டி வயிறில் நல்லா தண்ணி குடிங்க. தண்ணி குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லாரும் சொல்றது இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. நாங்கள் வந்து ஒன்லி பிரான்ச்சு தாங்க எடுப்போம் அப்படிங்கிறது. பிரான்ச்சு நீங்கள் இப்போ எடுத்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் காலம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த பிரான்ச்சோட விளைவு என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போவுமே காலை உணவை வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக எடுத்துக்கொள்றதுக்கு வந்து நீங்கள் தவறுதலாங்க. ஏன்னு சொன்னால் நம்ம உடம்பு வந்து வேகமாக செயல்படணும் அப்படி இல்லை உற்சாகமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் நேற்று சொன்ன மாதிரி தான் ரேடியோ கேட்டால் மட்டும் பத்தாது, அந்த உற்சாகம் வரணும் உடலுக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடலுக்கு தேவையானதை வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உடல் உங்களை ஃபுல்லாக பார்த்துக்கும். ஸோ காலை பொழுதுல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஆஃபீஸ் போய் தான் நாங்கள் வந்து சாப்பிடுவோம், ஏன்னா எங்களுக்கு டைம் இல்லை. ஆன் தி வேலெல்லாம் சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு நேரமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் வருவோம். ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற வேலையில் சாப்பிட மறந்துடுவோம். சில நேரம் வீட்டில் உள்ளவங்க நமக்கு கஷ்டப்பட்டு சாப்பாடெல்லாம் கட்டி கொடுத்து அனுப்பியிருப்பாங்க, ஆனால் அது சாப்பிட்றதுக்கு நேரம் இருந்திருக்காது. அப்படியெல்லாம் இல்லாமல் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்து கொஞ்சம் சாப்பிட்ருங்க. அதுக்கும் அவசர அவசரமாக சாப்பிடாங்க, அளவாக எடுத்து சாப்பிட்ருங்க அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்துறோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வயிறு நிரம்பிருச்சுன்னு சொன்னால் மூளைக்கு சிக்னல் அனுப்பிடும், ஆஹா எனக்கு தேவையானதெல்லாம் வந்துருச்சு, இதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அப்போது வந்து உங்கள் நாள் முழுக்க வந்து உங்களோட உடம்பு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உற்சாகமாக இயங்கிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் ஞாபகப்படுத்திட்டு நான் கேட்டிருந்தேன். இந்த காலகட்டத்துக்கு பொருத்தமான வகையில் இந்த ஒரு திறமையை வளர்த்துக்கொள்ளலாம் இல்லை இந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதா இருந்தால் என்ன மாதிரி விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபாசில் வந்து சொல்லியிருந்தார் ஒகடப்போல அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து. அவர் என்ன சொல்கிறாருன்னா அவங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாராம், நீ எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, ஒருத்தவங்க பின்னாடி இருந்து அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்து அர்த்தம் திருத்தமாக கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம். ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து எல்லா விஷயமும் எல்லா விடயங்களையும் செய்கிறதுக்கு எல்லாரும் சின்ன சின்ன விடயங்கள் செய்கிறதுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும். எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையில் ஒரு குறைந்தபட்சம் அறிவாவது இருக்கணும், அதை எப்படி செய்யணுங்கிற அணுகுமுறையாவது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் மிக முக்கியமாக வந்து ஒரு சலூன் ஒன்று வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதே பின்னாடி இருந்து ஒருத்தர் டக்குனுவா தலைமுடியை வெட்டு தலைமுடியை வெட்டு அப்படின்ட்டு இருந்தாரு. அப்படி இடையூறுக்கு மத்தியிலையும் வந்து அவர் அதை சொல்லிட்டு போயிருந்தார் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திட்டு அடுத்து சரோஜினி என்ன இருந்தாங்க பனாவத்தையிலேருந்து எட்டியாந்தோட்டை. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க சின்ன வயசுலேருந்து கர்நாடக சங்கீதம் படிச்சிருந்தாங்களாம், பல மேடைகளில் ஏறி பாடியிருக்காங்களாம், பக்தி பாடல்கள் பாடியிருக்காங்களாம், ஓகன் பிளே பண்ணுவாங்களாம், மவுத் ஆர்கன் பிளே பண்ணுவாங்களாம். ஸோ நான் இவரெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் என்ன பொறுத்தவரை அவங்க தனிப்பட்ட ரீதியில் சொல்கிறாங்க அவங்களுக்கு மீண்டும் ஏதாவது ஒரு இந்த இசைத்துறையில் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது, ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் என்ன பண்ணலாம், இந்த பொதுவாக இந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விடயம் என்ன, மக்கள் இதை தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விடயம் என்ன அப்படிங்கிறத வந்து அளவு ஏற்படுத்தி சொல்லுங்கள். 0112 275 0101 அல்லது 0112 275 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அப்படிங்கிறனா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாக கூட இணைந்து கொள்ளலாம். அங்கே போனீங்க அப்படின்னு சொன்னால் வணக்கம் வசந்தத்துக்காக ஒரு பதிவு போட்டுருவோம், அதன் கீழே வந்து உங்களோட கமெண்ட் கருத்துக்கள் எல்லாம் சொல்லுங்கள், அதெல்லாம் சேர்த்துக்கிறதுக்கு நானும் அவளாக இருக்கேன். தொடர்ந்து மினைந்து கொள்ளுங்கள். காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம்.

காற்றலையில் முதல்வன் காற்றலையில் முதல்வன் முதல்வன்

இதுக்கு பேர் தான் தலைவர் அதிராடி. ஆஹா, இந்த பாட்டெல்லாம் வந்த டைம்ல வேற லெவலா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சரி, காலை பொழுது உற்சாகம், வணக்கம், வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்து இருக்கிறீங்க. என்னால் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு சிறப்பான சம்பவத்துக்கான அப்டேட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் தரத்துக்காக தயாரா இருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து இந்த தலைவலி காய்ச்சல் எல்லாம் இந்த காலகட்டங்களில் வர்றது சகஜமான விடயமா இருக்கும். இந்த சகஜத்தை சகஜமெல்லாம் மாத்திக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. மெல்டோல் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களோட தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும். நீங்க செய்ய வேண்டிய வேலைகளை டக் டக் டக் அப்படின்னு சொல்லலாம், செய்யலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கு. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, நம்மளோட ஐடி நூடக வலையமைப்பு டேக் கேர் அப்படிங்கிற ஒரு செயல் திட்டத்தை வந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க. பாடசாலை மாணவர்களுக்கான வீதி விபத்துகள் தொடர்பான அறிவுறுத்தல்கள், அது மட்டும் இல்லாமல் செயல் திட்டங்களினோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், வீதி விபத்துகளை எப்படி குறைத்துக் கொள்வது அல்லது எப்படி தடுப்பது அப்படிங்கிறது தொடர்பான வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சேலம் அவர்களையும் செய்துட்டு இருக்காங்க. இன்றைய தினமும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மட்டக்களப்பு கழுதாவளை மகாவித்தியாலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விடயம் இடம்பெற்றுருக்கு. இன்னும் சிறிது நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரலையாக தர்றதுக்கு வந்து நாங்களும் ரெடியாக இருக்கோம். அப்படி இருக்கும்போது நான் கேட்டிருந்தேன், இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு விடயத்தை கற்றுக்கொள்ளணும், இது வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியா இருக்கும் இல்ல பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு விடயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்ததுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அலைபின மேற்கொண்டு சொல்லியிருந்தாங்க, கிரியலிலிருந்து ராஜலட்சுமி சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இது காந்தி சொன்ன ஒரு விஷயம் தான், நம்ம ஒரு தொழில் செய்தாலும் பரவாயில்ல, இன்னும் ஒரு கைத்தொழில கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. சரியா, காந்தின்னு சொல்லுவார் இல்லையா, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் அப்படின்னு, சின்ன வயசுல படிச்ச ஞாபகம். அந்த மாதிரி அவங்களும் வந்து ஏதாவது ஒரு கைத்தொழில கற்றுக்கணும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மன அமைதியை கொண்டு வரதுக்கு, ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அப்போ இந்த மன அமைதியை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால், நம்மளோட வழிபாட்டு முறைகளோட அமைந்த ஒரு தியானத்தையும் வந்து இல்லை தியானம் செய்யறதுக்கான பயிற்சிகளையும் ஈடுபட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மன அழுத்தங்களையும் குறைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஃபேஸ்புக்கினுடாக யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹாய் அண்ணா, இனிய காலை வணக்கம், மும்மொழியும் முக்கியமான விடயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒழுக்கம், பேசும் திறமை, பொதுவான இடங்களில் நடந்து கொள்ளும் முறை, இதெல்லாமே வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி மேனகை பண்டாரவள்ளி அல்லையிலிருந்து சொல்லியிருக்காங்க. இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காரு வசந்தம் நிகழ்ச்சியோட இணைந்திருப்பதாக. ஆரம்பதியிலிருந்து இதே ரத்னம் வந்திருக்காங்க. அடுத்தா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, காலை வணக்கம் சங்கர், நலமாக இருக்கிறீங்களா, பாடல்கள் அனைத்தும் இனிமையாக உள்ளது, நான் பருத்தி துறையிலிருந்து அருள்மொழி. இந்த காலகட்டத்தில் அறிவுரை சொல்ல யாருமே இல்லை, பெரியவர்கள் எங்களுக்கு தெரிந்தவர்கள் புத்திமதிகள் சொன்னால் நின்று அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து அவர்கள் சொல்ல விரும்புவதை கேட்க வேண்டும். வாகனத்தில் பயணம் செய்யும் போது, வெளியே நாங்கள் செல்லும் போதும் நிதானமாக கவனம் சிதற விடாமல் இருக்க வேண்டும். எப்போதும் நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்களையும் நிகழ்ச்சியோட இணைத்துக்க சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, சிறப்பு. அவங்க சொன்ன விடயத்தையும் நாம் வந்து சேர்த்துக்கிட்டோம். இனிமேல் காலை வணக்கம் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. மாளிகாவத்திலிருந்து சந்திரா வந்திருக்காங்க. சரி, நீங்களும் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க, நான் கேட்ட கேள்விக்கான பதிலையும் வந்து சொல்லுங்க அப்படிங்கறத ஞாபகப்படுத்திட்டு, காலை பொழுது உற்சாகம், இது வணக்கம் வசந்தம், நான் உங்க சங்கர் புஷ்பராஜ்.

0: காலை பொழுதின் உற்சாகம், வணக்கம், வசந்தம் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைய நாள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தோட இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஐடி ஊடக வலையமைப்பு டேக் கேர் அப்படிங்கிற ஒரு வேலை திட்டத்தை வந்து மேற்கொண்டுட்டு இருக்கு. அதுக்கான லைவ் அப்டேட் உங்களுக்கு தரப்போறோம். இப்ப வந்து வந்திருக்காங்க மட்டக்களப்பு கழுதாவளையில இருந்து நம்மளோட விஜய் அவர்கள். வணக்கம்.
1: உங்களுக்கு
0: கபாலி பாட்டு போட்டு வரவேற்கலான்றதை நீங்க மிஸ்
1: பண்ணிட்டீங்களா? ஓகே ஓகே, பரவாயில்ல, சந்தோஷமான காலை பொழுது. வணக்கம் சங்கர். எங்களுடைய வசந்தம் டிவி, வசந்தம் எஃப்எம், லக்காண்டா ஐடிஎன், அதே போல எங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம், இலங்கை போலீசார், கல்வி அமைச்சு, அதே போல இலங்கை முதல் தர காப்புறுதி நிறுவனமாக இருக்கக்கூடிய ஃபேபர்ஸ்ட் காப்புறுதி நிறுவனத்தோடு இணைந்து இந்த வேலை திட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், வழித்தடத்தை பாதுகாப்போம் என்ற துணைப்பொருளில் இந்த டேக் கேர் வேலை திட்டமானது மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் 12வது வேலை திட்டமாக இன்று நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டம் பட்டிருப்பு கல்வி வலயத்திற்குட்பட்ட பாடசாலைகளை ஒன்றிணைத்துக் கொண்டு கழுதாவளை தேசிய பாடசாலையில் எங்களுடைய வேலை திட்டத்தை மிக சிறப்பாக இன்றைய நாளிலும் ஆரம்பித்திருக்கிறோம். காலை 7 மணிக்கு எங்களுடைய வேலை திட்டமானது மிக சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இந்த வேலை திட்டத்தில் இன்றைய நாளிலும் 13 பாடசாலைகள் இணைந்து கொண்டிருக்கிறது. 13 பாடசாலைகளிலிருந்து சுமார் 750க்கும் அதிகமான பாடசாலை மாணவர்கள் இன்றைய நாள் வருகை தந்திருக்கின்றார்கள். எனவே இந்த பாடசாலை மாணவர்களுக்கு நாங்கள் வீதி போக்குவரத்து சம்பந்தமாக தெளிவூட்டல்களை மிக சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய போக்குவரத்து போலீசார் இந்த வீதி போக்குவரத்து சம்பந்தமாகவும், வீதி விபத்துகள் சம்பந்தமாகவும், வீதி சமிஞ்சைகள் சம்பந்தமாகவும், வீதி போக்குவரத்தில் உள்ள சட்டத்திட்டங்கள் சம்பந்தமாகவும் பல தெளிவான விடயங்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த பாடசாலை பொறுத்தவரையில் இந்த மட்டக்களப்பு அக்கறைப்பட்டு பிரதான பாதைக்கு அருகாமையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு பாடசாலை. எனவே இந்த பாடசாலை மாணவர்களுக்கு வீதி விபத்து என்பது நிரந்தரமாக அவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது, அனுபவத்தில் காணக்கூடிய பல விஷயங்களாக இருக்கிறது. எனவே அவர்களுக்கு இந்த வீதி போக்குவரத்து சம்பந்தமாக தெளிவூட்டலானது மிக முக்கியமான ஒரு வேலை திட்டமாக இருக்கிறது. எனவே சந்தோஷமாக இன்று காலை பொழுது இந்த வேலை திட்டத்தை ஆரம்பித்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலும் வீதி நாடகம் முடிவடைந்திருக்கிறது. இப்பொழுது வீதி நாடகத்தினூடாக ஒரு வாகனத்தில் நாங்கள் எவ்வாறு பயணிக்க வேண்டும், வீதி விபத்துகள் எவ்வாறு ஏற்படுகிறது, அதே போல ஒரு வாகனத்தில் பயணிக்கும் பொழுது நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள், வீதி விபத்து ஒன்று ஏற்படும் பொழுது நாங்கள் அவசர சேவை எவ்வாறு அழைத்துக் கொள்ள வேண்டும் போன்ற பல விடயங்களை இன்றைய நாளிலும் எங்களுடைய போக்குவரத்து போலீசார் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து கருத்தரங்கு செயலாளர்கள் இடம்பெற இருக்கிறது. அதே போல ஃபேபர்ஸ் நிறுவனம் வழங்கக்கூடிய பரிசல்களோடு சான்றிதழ்களோடு இன்றைய வேலை திட்டமானது மிக வெற்றிகரமான வேலை திட்டமாக எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எனவே தொடர்ந்து நினைவு கொள்ளுங்கள், 3 மணி வரை இந்த வேலை திட்டமானது இடம்பெற தயாராக இருக்கிறது. அடுத்தடுத்த மனச்சாலங்களில் உங்களுக்காக இணைத்துக் கொள்ள தயாராக இருக்கும். அதே போல நாளை நாங்கள் எங்களுடைய புக்கடிச்சோலை ராமகிருஷ்ண மிஷன் தமிழ் பாடசாலையில் எங்களுடைய மாணவர்களை அன்போடு சந்திக்க இருக்கின்றோம். 13வது வேலை திட்டமாக.
0: நன்றி, நன்றி விஜய் இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி சங்கர்.
0: நன்றி, நன்றி. பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சிறப்பான ஒரு செயல் திட்டம் வந்து இடம்பெற்று இருக்கு. அதை பற்றிய தகவல்களை வந்து நேரடியாக எங்களுக்கு வழங்கியிருந்தார் நம்மளோட விஜய் அவர்கள். சோ தொடர்ந்து மின்னந்து கொள்ளுங்க. காலை பொழுது உற்சாகம், வணக்கம், வசந்தம்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் எஃப்எம் திரை உலகின்

உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. காலை பொழுது உற்சாகம், வணக்கம். வசந்தம் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கிறீங்க, நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். சரி, ஒரு தகவல் செய்தி அப்படின்னு எல்லா ஏகப்பட்ட விடயங்களோட வந்து பாத்தீங்கன்னா இன்றைய நாள் நமக்கு ஒரு சூப்பரான நாளா ஓடிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு வீடு கட்டணும் இல்ல கட்டிடம் கட்டணும், இதற்கான நல்ல பொருட்களை எல்லாம் வந்து வச்சுதான் கட்டணும். உறுதியான உள்ளீடுகளும் தேவை, அப்பதான் அந்த காலம் தாண்டி உங்க பேர் சொல்லும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டிடம் கட்டணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா, மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை பயன்படுத்தி உங்களோட கட்டிடங்களை அமைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொன்னா, காலம் தாடியும் பரம்பரைக்கும் நிலைத்து நிற்கும் அப்படிங்கிற விடயத்தையும் வந்து நாங்க ஞாபகப்படுத்திக் கொள்றோம். இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, கிளிநொச்சியில ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கு. என்னன்னா, பாடசாலை மாணவர்களுக்கும் தனியார் வகுப்புக்கு செல்ற மாணவர்களுக்கும் இந்த டியூஷன் போற மாணவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, சிகரெட் விற்பனை செய்ததாக கூறி 11 கடைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எதிராக கிளிநொச்சி நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடுத்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான விஷயம். சாதாரணமா 21 வயதுக்கு கீழே உள்ளவங்களுக்கு வந்து சிகரெட் விற்பனை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டமே இருக்கு. அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த மாதிரியான ஒரு செயற்பாடுல கிட்டத்தட்ட 11 கடையின் உரிமையாளர்களுக்கு எதிராக தலா 20,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா, நீதிமன்றத்துக்கு ஆஜராக தவறுன ரெண்டு கடை உரிமையாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிடியாணையும் விடுத்திருக்காங்க. சரி, 11 பேரில் 2 பேர் வந்துல்ல, அவங்களுக்கு பிடியாணையும் வந்து விடுத்திருக்காங்க. ஸோ இப்படியான விடயங்கள்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் இருக்கிற பகுதிகளிலையும் இந்த மாதிரியான குற்றச்செயல்கள் யாராவது ஈடுபடுவாங்களா இருந்தால் நமக்கு என்ன அப்படின்னு இல்லாமல் உரிய முறையில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸாருக்கு தகவல்களை சொல்லிடுங்க. ஏன்னா இளம் தலைமுறையை காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம்மளிடம் இருக்குது. சரி, இப்ப நாம கேட்ட கேள்விக்கு ஒருத்தர் வந்து பதில் சொல்லியிருக்காரு ஃபேஸ்புக்கினுடாக. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நான் கேட்டிருந்தேன் இந்த காலகட்டத்துல எது கரெக்டா இருக்கும் போது அவர் அவங்களோட அப்பா சொன்ன ஒரு உபதேசத்தை வந்து சொல்லியிருக்காரு. கண் பார்த்தா கை செய்யணும் ஒரு வேலையை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அதை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லுவாராம். அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, இவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு பேக்கரி தொழிலுக்கு ஒரு 3 மாசமா பேக்கரிக்கு வேலைக்கு போயிருந்தாராம். அப்புறம் அங்கே வேலை செய்யறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு பேக்கரில லீடரா தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி மற்றவங்களுக்கும் அதை தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. நல்லா உழைக்கணும், ஒரு விடயத்தை பார்த்து நாமளும் கத்துக்கொள்ளணும், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனுராதபுரத்துல இருந்து சாரு சொல்லியிருக்காரு. சூப்பர், சிறப்பு. நீங்களும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இணைந்து கொண்டு சொல்லுங்க, இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத அளவில் ஏற்படுத்துங்க. 0312-2775-0031 அல்லது 0312-2775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசியில் எங்களுக்கு

0: காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. ஸோ இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னு ஒரு சிறப்பான நாளாக உங்க எல்லாருக்குமே அமைந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னு இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு விடயத்தை நாம கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நாம கேட்டிருந்தோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான பேர் ஏராளமான விடயங்களை சொல்லியிருந்தீங்க. அதுல மிக முக்கியமா நிறைய பேர் சொல்லியிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மும்மொழி கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதாவது நம்ம நாட்டை பொறுத்த அளவில் இந்த மூன்று மொழிகளும் தெரிந்திருக்க வேண்டியது அவசியம் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்களம் தமிழ் நம் நாட்டுக்குள்ள பயன்படுத்துறதுக்காகவும் வெளியில எங்கேயும் போறோம் அப்படின்னு சொன்னா ஆங்கிலம் கட்டாயம் தேவை அப்படிங்கறதையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மிக முக்கியமா சொல்லியிருந்தீங்க. சரி, சூப்பர். அந்த ஒரு விடயத்தையும் வந்து சொல்லிருந்தேன். இன்னைக்கு நிகழ்ச்சியில இருந்து நானும் விடைபெறலாம் அப்படின்னு இருக்கேன். சோ தொடர்ந்தும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு உங்களோட வந்து இணைந்து கொள்ள போறாரு நம்மளோட எம்எல் கிருபா அண்ணா. விடைபெறும் நான் வந்து உங்கள் என்று அன்பின் சங்கர் புஷ்பராஜ். இன்ப நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன் சொந்தங்களே. அது வரைக்கும் பாய். இந்த நாள்ல ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா.

0: வணக்கம் வசந்த், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம்.
2: நேரம் காலை 10 மணி.
1: ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: நேரம் காலை 10 மணி.

0: 2.8 வசந்தம் FM வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனனி தானே சீரப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மழுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: காலி கொழும்பு பிரதான வீதியின் பயாகல கட்டுக்குறுந்த பகுதியில் பஸ் ஒன்றும் முச்சக்கர வண்டி ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்தனர். முச்சக்கர வண்டியில் பயணித்த பெண்ணொருவரும் சிறுவன் ஒருவனுமே இவ்விபத்தில் உயிரிழந்துள்ளதாக பயாகல போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று நள்ளிரவு 12 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதுடன் விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த மேலும் இருவர் காயமடைந்துள்ளதுடன் அவர்களில் ஒருவரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முச்சக்கர வண்டியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்களே பயணித்துள்ளதுடன் அவர்கள் காயமடைந்த நிலையில் களுத்துறை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் 62 வயதுடைய பாட்டியும் 12 வயதுடைய பேரனுமே உயிரிழந்துள்ளனர்.
0: வெளிநாட்டு செய்திகள்
3: ஈரான் அணுசக்தி நிலையங்களை ஆய்வு செய்ய சர்வதேச அணுசக்தி முகவரகத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக வெளியாகும் செய்திகளில் எவ்வித உண்மைத்தன்மையும் இல்லை என அந்நாட்டின் பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பாக்கர் காலிபாஃப் தெரிவித்துள்ளார். தாக்குதலுக்கு உள்ளானதாக கூறப்படும் அணுசக்தி நிலையங்களை ஆய்வு செய்வதற்கு சர்வதேச அணுசக்தி முகவரகத்தின் ஆய்வாளர்களுக்கு எவ்வித உரிமையும் இல்லை எனவும் அவர் கூறியுள்ளார். போரினால் தாக்குதலுக்கு உள்ளானதாக கூறப்படும் ஈரானின் ஃபோடோ நடன்ஸ் மற்றும் இஸ்பஹான் ஆகிய பகுதிகளில் உள்ள அணுசக்தி நிலையங்களை ஆய்வு செய்ய சர்வதேச அணுசக்தி முகவரகம் அனுமதி பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தன. இதற்கு பதிலளிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டுள்ள ஈரான் பாராளுமன்ற சபாநாயகர் தற்போது ஆய்வாளர்களுக்கு புஷர் மின்நிலையம் மற்றும் தெஹ்ரான் உலை ஆகிய இரு இடங்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எமது அடுத்த மணித்தியாளர் செய்தியினை 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
1: மழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனனி தானே சீரப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. நீங்கள் கூட நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள அலைகள் அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 0112-77-50-01 மற்றும் 0112-77-51 வழியாக இப்போ நிகழ்ச்சியில் யார் வணக்கம்?
1: ஹலோ, அன்புக்குரிய அறிவிப்பாளர் நந்தா சார் அவர்கள், நான் மருதமை அப்துல் நாசிர்.
0: நாசிர், எப்படி சோமா இருக்கிறீங்களா? நீங்க
1: நல்ல சோமா இருக்கிறேன் சார். உங்களை போறோம் பாடலே அருமையான ஒரு பாடல்.
0: அப்படியா?
1: ஆமா.
0: சரி, அப்ப இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: பாடலே கேட்டு இருக்கு. பாசியற்று சாரியா வீதி ஏன் சஜராம், மருதமனை ராபி, வசந்தம் ராபி, முனாஸ் மற்றும் இப்ராஹிம், கிண்ணியா மஹருபுனார் நசூர், என்றென்றும் பதீதீன், நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்க.

சுபாகம் சுகமானது கேட்டால் இதமானது இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வசாத் வந்திருக்கின்றார், நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களோடு வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கிருபா அண்ணா அப்படின்னு சொல்லி யாழ்ப்பாணம் அச்சிவேலியில் இருந்து உமா அணிந்திருக்கின்றார். கணவர் ராஜன் மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை நீலமகம் தேவி வரக்காப்பலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். வாரியப்பலவிலிருந்து அதே போன்று காலை நேர வணக்கம், நான் வேர்வலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கிருபான் அப்படின்னு சொல்லி ரம்ஜான் வந்திருக்கின்றார் இனிமையான பாடல்களோடு. ரேகா மகேந்திரன் கொழும்பிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி பதிவினை பதிவு செய்திருக்கிறது. இவ்வளே அக்கறை பெற்ற பப்ரைல நிசார் இணைந்திருக்கின்றார். அரைமதி இதய ரத்தினம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவ்வளே இனிமையான பாடல்களை நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்து பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி ராஜா வந்திருக்கின்றார். சங்கமித்த மாவத்தியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் ஜோகா செல்வா தயா தலேபா ஆகியோரை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை துணை மாணவர் செல்வ சன்னதி சுதன் இணைந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் கிருபாண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். ஏறாவூரில் இருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். பிரியா வந்திருக்கிறாங்க, தாசன் பிரியா. ஷக்கீலா சந்திரசேகரம் இணைந்துக்கிறாங்க, செங்கலடியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கொட்டக்கலையிலிருந்து காளிமுத்து வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், நான் பண்டாரவளையிலிருந்து ராஜா இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை சுகந்தி இணைந்திருக்கிறாங்க, அன்பான வணக்கம், நான் ஹரோலினா சுகந்தி அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். அமரா வந்துக்கிறாங்க, என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை காலை நேர வணக்கம், நான் அளவட்டியிலிருந்து சதா ஜோதி இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ரெஜினோல்டு வந்திருக்கின்றார், நாவட்காட்டிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். மனோகரன் வந்திருக்கின்றார், கிருபான எப்படி சுகம், நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பூவன் இணைந்திருக்கின்றார், பொலனறுவையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை ஒஸ்போன் விஜயகுமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். பூனாகலையிலிருந்து ஜேசுதாஸ் நிகழ்ச்சியை ரொம்ப சத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கிருபாண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி ராஜ்குமார் இணைந்திருக்கின்றார். கஜா வந்திருக்கின்றார், நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை எட்டியாந்தோட்டையிலிருந்து ரொம்ப சத்தமா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குமார் குறிப்பிடுகின்றார். ஜெகா வந்திருக்கின்றார். அதே போன்று அன்வர் இணைந்திருக்கின்றார், மொஹஜீப் ரொம்ப சந்தோஷமாக, நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை எஸ் பரமானந்தன் வசீஹரன் இணைந்திருக்கின்றார். ஹட்டனில் இருந்து அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: சுபாகம் சுகமானது கேட்டால் இதமானது. நேரம் 10:30. இப்போ நிகழ்ச்சியில் யார்? வணக்கம்.
1: அன்பான கிருபாசனருக்கு இனிய காலை வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கிரியலந்து ராஜலட்சுமி அம்மா. எங்க சூரியகாந்தி பேருக்கு இனிய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் சொல்றதும் நீண்ட நாளுக்கு பிறகு உங்களோட பேசுறேன் சார்.
0: அதுதானே, பாருங்களேன் சரிகாரமா ரொம்ப உற்சாகமா வந்திருக்கிறீங்க.
1: உங்க மேல நிறைய பாசம் வச்சிருக்கிறேன் நானா, உண்மையிலேயே அண்ணன் இருந்து அந்த பாசத்தை என்னைக்கும் நான் விட மாட்டேன். முடிஞ்சா நான் பேசுறேன், இல்லைன்னா நான் விட்டுருவேன். அவ்வளவுதான், உங்களுடைய குரலை எப்போதும் கேட்டேன்.
0: அப்படியா, ரொம்ப சந்தோஷமானதை
1: கேட்டுக்கிட்டே இருக்கு.
0: சரி, அப்ப இந்த நேரம் ஓடி ஓடி வந்திருக்கிறீங்க, நல்ல பாடல் கேட்கலாம். என்ன பாடல் உங்களுக்கு வேணும்?
1: 1000 மலர்களே மலருங்கள், அந்த பாட்டு முடிஞ்சா தர பாருங்க. உங்களுக்காகவும் எனது அன்பு சொந்தங்கள் ஆகிய மூதூர் வடிவேலையா, தேவமலர் அம்மா, மற்றது அருள்மொழி, வாழசேடி பத்மா அம்மா, முதலகலை தனலட்சுமி, ஆட்டோ விஸ்வநாதன், தம்பி தயாளன், சமானி, எட்டியாந்தொட்டை அனைத்து சொந்தங்களுக்கும், பாதுகை சின்ன தம்பி, தளத்துறையிற்கும் காந்தி அவரு கேட்டுக்கிட்டே இருப்பார், அவருக்கும் சேர்த்து இந்த பாடலை.
0: நன்றி நிகழ்ச்சி நடந்து வைக்க.

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு டீம் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பாக மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூலை மாதம் 2 திகதி மட்டக்களப்பு கழுதாவளி மகா வித்தியாலயத்தில் காலை 7 மணி முதல்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு ராகங்கள் 16 உருவாகி இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.

0: நோட்டு 2 திசம் 6 மற்றும் நோட்டு 2 திசம் 8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது ராகம் சுகமானது கேட்டால். இதமானது நேரம் 10:45. இப்போ நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? சரீஃபா, எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். வேலைகள் எல்லாம் முடிஞ்சுதா? நெருங்கிட்டுதா? அது எங்க முடியறது? ஒவ்வொரு மனத்தியாலும் வர வர ஒவ்வொரு வேலை கூடுதே தவிர குறையுது இல்ல, அப்படியா? சரி, சொல்லுங்க சரீஃபா, நீங்க நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: பத்மா, தனலட்சுமி, முத்தாசிரியம், கொள்ளு மலர்.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. நேரம் 10:50. இப்போ வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இருந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபா அண்ணா, அப்படி இருக்கிறீங்க, நானும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கருப்பையா கலைச்செல்வன் புகவந்தலாவையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். இனிமையான பாடல்களோடு வசந்தத்தின் தோழன் சிவகுமாரன் இருந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். மொரீன் வந்திருக்கிறாங்க ராஜகிரியவிலிருந்து, நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் இனிமையான பாடல்களை நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார் முகமது ராஃபி இணைந்திருக்கின்றார். அதே போன்று என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்து இனிமையானதொரு பாடலை கேட்பதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுதன் வந்திருக்கின்றார். வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நற்பட்டி முனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக எம்டிஏ சத்தார் குறிப்பிடுகின்றார். அதே போன்று ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், ஆரம்ப பாடலிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். வரலட்சுமி இணைந்திருக்கிறாங்க கொட்டாஞ்சியனையிலிருந்து, நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் ரொம்ப சந்தோஷமாக என்னை நிகழ்ச்சியில் இணைத்து பாடலுண்டு தாருங்கள் கெர்பா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். ஆர்என் செல்வா வந்திருக்கிறாங்க. அதே போன்று ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நான் கடுவலையிலிருந்து கண்ணா இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். முகமது ராஃபி வந்திருக்கின்றார், மருதமுனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுகின்றார். இனிமையான பாடல்களோடு நானும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொழும்பு 14 முந்தாஜ் பகம் இணைந்திருக்கிறாங்க. வெஸ்டர்ன் ராஜா வந்திருக்கிறார், ப்ரோ அப்படி இருக்கிறீங்க, நானும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பிரசாத் இணைந்திருக்கின்றார், இனிமையான பாடல்களோடு ராகம் சுகமானது நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். செல்வத்துறை நந்தகுமார் வந்திருக்கின்றார், வெள்ளவத்தையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களோடு இடைக்கால பாடல்களாக வந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். கேசவன் எழுந்திருக்கின்றார், ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் என்னையும் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் கெருபா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். ஜெயந்தி மாலா பலாங்குடையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை ஜோஹன் ஏகாம்பரம் எழுந்திருக்கின்றார் அக்கரைப்பற்றிலிருந்து. அதே போன்று அண்ணா வணக்கம், அப்படி இருக்கிறீங்க, நான் மூதூர் பட்டித்திடலிலிருந்து வடிவேல் நடந்திருக்கின்றேன். வசந்தத்தின் அபிமான நேயர், அருமையான பாடல்களை நானும் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன், ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ரிஃபாத்திற்காக நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி முனாஸ் நடந்திருக்கின்றார், அன்பு மனைவி ரிஃபானாவையும் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மங்கே கரசி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். மூதூர் பிரிதோஸ் எழுந்திருக்கின்றார், அறந்தாங்கி ஐயப்பன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை சங்காய் வந்திருக்கிறாங்க, இனிமையான பாடல்களோடு நாங்களும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பருத்தித்துறையிலிருந்து அருள்மொழி இணைந்திருக்கிறாங்க. அதே போன்று ராஜன் வந்திருக்கின்றார், அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நானும் ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை நாகராஜன் வந்திருக்கின்றார், வியாழக்கிழமை வித்தியாசமான பாடல் தெரிவுகள், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கொழும்பு 15 மோதிரையிலிருந்து தர்சினி குணசேகரன் எழுதிக்கிறாங்க, அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: போற வழி எங்கிழக்கோ அதங்கிழக்கு வாசமல்லி.
1: வசந்தமிசன் நேரம் 11 மணி 1 நிமிடம்.

0: திட்டமிட்டில் வசந்தம் எஃப்எம் வழுத்தியாள சீதிகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி தானே சீட்டிருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
2: முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: இந்த ஆண்டின் அடுத்த 6 மாதங்களுக்கு நீர்க்கட்டணத்தில் எவ்வித திருத்தமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார். வருடத்தின் முதல் 6 மாதங்களில் நீர் சுத்திகரிப்பு பணிகளுக்காக சபைக்கு பெரும் செலவு ஏற்படவில்லை. இதற்கமைய நீர் கட்டணத்தை அதிகரிக்க வேண்டிய தேவை ஏற்படவில்லை என அமைச்சர் சுசில் ரணசிங்க கூறினார். ஆண்டுதோறும் 6 மாதங்களுக்கு ஒரு முறை நீர்க்கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்படுவதுடன் இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களுக்கும் நீர்க்கட்டண திருத்தம் எதனையும் மேற்கொள்ளாதிருக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தது. கால்பந்து கிண்ணத் தொடரின் 32 அணிகளுக்கான சுற்றில் மெக்சிகோ அணி பெற்ற வெற்றியைத் தொடர்ந்து மெக்சிகோ சிட்டியில் இடம்பெற்ற கொண்டாட்டங்களின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 19 வயது யுவதி உட்பட 3 மூச்சு திணறி உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈக்வடோர் அணிக்கு எதிரான போட்டியில் மெக்சிகோ 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து தலைநகரில் பெருமளவிலான மக்கள் வீதிகளில் திரண்டபோது இந்த அசம்பாவிதம் நேர்ந்துள்ளது. உயிரிழந்த ஏனைய இருவர் 48 வயதுடைய பெண் மற்றும் 44 வயதுடைய ஆண் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தலைநகரின் சுவாதர பிரிவு தெரிவித்துள்ளது. எமது அடுத்த மணித்தியாளச் செய்தியினை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: வழுத்தியாள சீதிகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12

0: 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் நிகழ்ச்சியில் யார் வணக்கம்? வணக்கம், யார் பேசுறீங்க? கிரானில் இருந்து தேவகி. ரொம்ப சந்தோஷமாக ஓடி ஓடி வந்திருக்கிறீங்கனா. சரி சொல்லுங்க, பாடல்கள் எல்லாம் பிடித்திருக்கா? ஒவ்வொரு நாளும் ஒரு டைப்பா இருக்கீங்க நீங்க. வேற மாதிரி. சரி, அப்ப இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க தேவகி?
1: என்ன பாடல்? காலங்கள், மழைக்காலங்கள் என்று. காலங்கள், மழைக்காலங்கள்.
0: தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்க அந்த பாடல் தருகிறேன். நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்க.
1: கட்டாயம் கொடுங்க.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. நேரம் 11:20. இந்த நேரம் நிகழ்ச்சியில் யார்? வணக்கம்.
1: வணக்கம், நான் மருதமனையிலிருந்து பதூதீன் பேசுறேன்.
0: எப்படி சுகமா இருக்கிறீங்களா பதூதீன்?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்கள் சுகத்தோடு வந்திருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன்.
0: சுகமாக இருக்கிறேன். சொல்லுங்க, வேலையில இருக்கிறீங்களா இல்லாட்டி ஓய்வா இருந்து?
1: இல்ல இல்ல, வேலையோடு தான் இருக்கின்றேன். வசந்தம் துணையாக இருக்கின்றது, உங்கள் பாடல் இனிமையாக இருக்கின்றது, சுகமாக இருக்கின்றது.
0: சரி, அப்ப இதே குரலில், உங்கள் குரலில் ஒரு பாடலை கேட்கலாம்னு நான் நினைக்கிறேன்.
1: அப்படியா? ஓ போலே உன் குண்டகை

0: உண்மகையில் உலகினை கண்டேன் அம்மா.
1: அப்படியா, என்ன
0: போதுமா? எனது எங்களது பேத்தி ஐசல் ஹனாது இன்று 5வது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அவருக்கு இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஒலிக்க போகும் பாடலை எனது மனைவி மக்கள் மற்றும் மருதமுனை கஸ்வின் அப்துல் நாசர், ஐஷா அமல், ரிஸ்வானா இக்ரம், பாண்டிருப்பு கமலன், சலுங்கடை சீலன், சாப்பாட்டு கடை அலிகான், இவர்களோடு எங்கள் அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காக கேட்போம். நன்றி, வணக்கம் சார்.
1: நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு

0: ஏன் முதலாளி அப்படி சொல்றீங்க?
1: என்ன, நீங்க கட்டிருக்க வச்சா இருக்கலாம், சர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க சார், என்ன வேணும்?
0: புது ப்ராஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஐ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
1: என்ன பிராண்ட்?
0: நல்ல பிராண்ட் ஒன்று.
1: ஐயோ தோர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கிற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
0: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல், ஜிஐ பாக்ஸ் பார்.
2: வீதி பாதுகாப்பு தொடர்பாக மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூலை மாதம் 3ஆம் திகதி மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை ராமகிருஷ்ணா மகாவித்யாலயத்தில் காலை 7 மணி முதல்.
3: பாதுகாப்பான பயணத்திற்கு ராகங்கள் 16 உருவாகி இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. நேரம் 11:36. இந்த நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: நான் வந்து மாலிபோடையிலிருந்து சகாய மேரி பேசுறேன்.
0: எப்படி சுகமா இருக்கீங்களா மேரி?
1: நல்ல சுகமா இருக்கும். ரொம்ப நாளாச்சு, லைன் கிடைக்கவும் இல்ல. கேட்டுக்கிட்டே இருப்போம், ஆனா லைன் கிடைக்கவே இல்ல.
0: அதான் நீ அழைப்பு ஏற்படுத்தினத்தானே லைன் கிடைக்கும்.
1: இல்ல, கொஞ்சம் வேலையாவும் இருந்துட்டு ஆயிட்டா.
0: அதுதான் நீங்க போனை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, நிகழ்ச்சியை கேட்டு கொண்டு இருக்கிறீங்க, ஆனா அத கையெடுத்து அழைப்பு ஏற்படுத்தினத்தானே வரும். சகாய மேரி நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடலில் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: எனது கணவர் சிவகுமார், மகன் பிலக்ஷன், மகள் யதுஷாரணி, பரரூபகுமார் குடும்பம், மோகனதாஸ் குடும்பம் அனைவருக்காகவும் கேட்போம்.
0: நன்றி நிகழ்ச்சியில் நம்பிக்கை.
1: நன்றி.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக நின்றிருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். பாடல்கள் அத்தனையும் அற்புதம், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஞான முருகன் இணைந்திருக்கின்றார். அதே போன்று ஃபர்சீன் இணைந்திருக்கின்றார். இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் வேண்டும் கிருபா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் சங்கானையிலிருந்து கனகரத்னம் இணைந்திருக்கின்றேன். ரொம்ப சந்தோஷம், அருமையான பாடல் தெரிவுகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். முகமது நசார் வந்திருக்கின்றார், வேர்வலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை திவான் இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தெரிவித்துகின்றார். யாழ்ப்பாணம் சின்ன கடையிலிருந்து ரூபன் இணைந்திருக்கின்றார். இந்திரகிளையிலிருந்து அரசு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளே தெமோதர ரூபா வந்திருக்கிறாங்க. ஸ்டீஃபன் ட்ரெய்லர்ஸ்ல ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருப்பதாக ஸ்டீஃபன் குறிப்பிடுகின்றார். பலாங்குடையிலிருந்து இணைந்திருக்கின்றார் செந்தில் வந்திருக்கின்றார். ரோபின் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளே அக்கறை பெற்று அப்துல் காதர் இணைந்திருக்கின்றார். பசரையூர் பாலச்சந்திரன் நடந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி சிவாஜி இருந்திருக்கிறாங்க. அதே போன்று கீதா ஸ்ரீ வந்திருக்கிறாங்க. இனிமையான வணக்கம், அருமையான பாடல் தெரிவுகள் அப்படின்னு சொல்லி நிர்மலா பாலா இணைந்திருக்கிறாங்க. தேவி யோகேஸ்வரன் இணைந்திருக்கிறாங்க. நினைக்கின்ற பாடல்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறீங்க கிருபா, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை நிசா வந்திருக்கிறாங்க. மாவனல்லையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குறிப்பிடுகின்றார். ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறது. இவளை ரஞ்சன் வந்திருக்கின்றார். அருமையான பாடல் தெரிவுகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மாளிகாவத்தை சந்திரா குசன் வொர்க்ஷாப்ல ரொம்ப சத்தமாக வசந்தம் ஒழித்துக் கொண்டிருப்பதாக மணிவண்ணன் குறிப்பிடுகிறாங்க. மர்சுகா ஜுனாயிட் எழுந்திருக்கிறாங்க. இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி அகிலன் எழுந்திருக்கின்றார். அர்ச்சனா மற்றும் திருமாலன் ஆகியோர் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அருமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிஞ்சங்கேணி அசுருதீன் நடந்திருக்கின்றார். பண்ணைபுரம் மணிகண்டன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் நிகழ்ச்சியின் இறுதி நேராக இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: வணக்கம் கிருபான், பாராஸ்டர் சிவகுமார்.
0: எப்படி இருக்கிறீங்க சிவகுமார்?
1: நலமாக இருக்கா? சுகமா இருக்கீங்களா?
0: ஆ, நல்லா இருக்கிறேன்னு இறுதி நேராக இணைந்திருக்கிறீங்க.
1: இனிமையான பாடல் தான், ரொம்ப பிடிச்சிருக்க பாடல், இனிமையான பாடல்.
0: சரி,
1: பிடிச்ச பாடல் சுக பாடல் தான்.
0: ஆஹா, சரி. இப்ப நீங்க நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க சிவகுமார்?
1: பாடல் கேட்கறதுக்கு அபிஜானும், பிரேம்குமார், சிறிசான், மதுசானுக்காம், கிரிபோடியும், கண்ணத்திர வசந்த் செல்வம், கண்ணத்திர சுதாசிரமனுக்காகவும், அப்போ ராஜேந்திரன், விஷ்ணு ரமேஷ், அனைத்து நேரமும் கேட்போனா.

இதையும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. ராகம் சுகமானது நிகழ்ச்சி தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கிளையத்தில் ஜி ஆர் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் எம் எல் கிருபா. வணக்க நேர்களே.

வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் அன்பான இனிமையான மதிய பொழுதின் வணக்கங்கள். என்றும் உங்கள் அனைவருக்கும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சியா இருக்கிறது. சூப்பரா இணைந்திருக்க போகின்றோம். புத்தமதிய பாடல்கள் மட்டுமல்ல, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக குதூகலமாக அந்த மதியிட குதூகலத்தை என்னோடு நீங்க உங்களோட நான் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான பாடல்கள் கேட்கப்பறம் 3 மணி வரைக்கும் ஜிஆர் உங்களோட நினைந்திருக்க போகிறது. வளமையான தொலைபேசி இலக்கங்கள் அழைப்பேற்படுத்துங்க. பேஸ் எல்லாம் 0112-5-0-0-1 அதே போல 0112-5-1-1-1 அழைப்பேற்படுத்தலாம். பேஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை என்னோட ஷேர் பண்ணிக்கலாம். சூப்பரான பாடல் ஒலி தோய்ந்தது, அடுத்த பாடலும் நாங்க கேட்கலாம். தொடர்ந்து நீங்களும் பேசலாம். பேஸ்புக் பக்கம் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. நிகழ்ச்சியோடு கிடைத்துக் கொள்வதற்கு நானும் தயாரா இருக்கிறேன். தொடர்ந்து முடிந்திருங்க. நீங்க கேட்டுட்டு 102.6 102.8 வசந்தத்தின் மதிய நேர குதூகலம்.

0: சூப்பரான ஒரு பாடல் பராசக்தி திரைப்படத்துக்காக கேட்டுட்டு வந்திருக்கீங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 102.6 உங்க சந்தித்து மதியில குதூகலம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. இப்ப எங்க கூட பேசுறதுக்கு யாரு? ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: என்ன காரணம்?
0: இருக்காது.
1: சூப்பரான
0: பாடல் இருக்கு. யாரெல்லாம் இருக்கிறாங்க?
1: ஹஸ்பண்ட் வந்து சிவகுமார், மகன் திலக்ஷன், மகள் யதுஷாலினி, அக்கா புஷ்பவதி, தேவனி, அப்புறம் ரூபகுமார் குடும்பம், மோகனதாஸ் குடும்பம், அனைவருக்காகவும் கேட்போம்.
0: ஓகே, நன்றி.
1: ஓகே, நன்றி.

0: வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்
1: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்
2: அனுசரணை
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம்
4: FM 102.6 102.8
1: வசந்தம் FM

0: கோபக்காரி பாடல் கட்டா குஸ்தி 2 திரைப்படத்துக்காக கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. சூப்பரான ஒரு பாடல். இந்த பாடல் வெளிவந்து எல்லாருடைய மனதையும் அப்படி கொள்ளை கொண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ட்ரெய்லர் கூட வெளிவந்து 2 மில்லியனை தாண்டி இருக்கிறது. சூப்பரான ஒரு பாடல் மட்டும் இல்லை, படமும் வந்துட்டு இருக்கும். ஸோ பார்க்கலாம். ஸோ இப்ப இங்க கூட பேசுறதுக்கு ராஜேந்திரன் வந்திருக்கிறாரு. வணக்கம் ராஜேந்திரன்.
1: வணக்கம் சகோதரி,
0: எப்படி இருக்கிறீங்க? தேடி பிடிச்சு எப்படியாவது ஒரு பாஸ்போர்ட் எடுத்தாவது நான் போயிட்டு சொல்றேன், சரியா? அவர் கண்ண மூடி கண்ண திறந்தா எங்க இருப்பாருன்னு அவருக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும், பாருங்க. சரி, வேலையில முடிஞ்சா?
1: இல்ல, ஆமாமா, நம்ம வீட்டுலதான் இருக்கு
0: இன்னைக்கு. சுபம், சாப்பாடு எல்லாம் என்ன மாதிரி
1: சாப்பாடு? இன்னைக்கு கோழிக்கறி வச்சிருக்கேன், அடுத்தது ரசம் வச்சிருக்காங்க, போஞ்சிக்கா பறிச்சிருக்காங்க.
0: வேற லெவல் அப்பறம் பிடி பிடிங்க. சரி, ஓகே, அதோட சுபரான பாடல் வர்றது கேக்கலாம். யாரெல்லாம் இருக்கிறாங்க? என்ன பாட்டு உங்களுக்கு வேணும்?
1: நல்ல ஒரு பாட்டு
0: அது தர முடியாது. எவ்வளவு பீட்டா பாட்டு போயிட்டு இருக்கு, இந்த நேரத்துல இந்த பாட்டு கேக்குங்க. நீங்க நாளைக்கு 10 மணிக்கு கேளுங்க.
1: சரிம்மா, நீங்க சொன்னா நீங்க சொந்தம் தானே.
0: சரி பாருங்களேன்,
1: உங்களோட ஏத்து பேசுற நாளைக்கு எங்களுக்கு வேணுமே. நீங்க நன்றி.
0: சில்லாஞ்சு இருக்கிய சூப்பரான பாடல்.

0: அன்னையன் திரைப்படத்துக்காக சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். கடுகொண்டிருப்பது மதுகிற குதுகலம். இப்ப கூட பேசுறதுக்கு வணக்கம். சரி, வந்த வைக்கத்துல போயிட்டாரு. இன்னும் ஒருத்தர் இருக்கிறாங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யாரது? புதுசா வந்த திரைப்படத்துல என்ன பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? பாட்டு கேட்க மாட்டீங்களா? படமே பாக்குறது இல்லையா? ஹலோ, படமே பாக்குறது இல்லையா?
1: படம் பாக்குறது இல்ல, பாட்டு கேக்குறது.
0: என்ன பாட்டு இப்போ ரீசெண்டா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு?
1: என்ன பிடிச்ச பாட்டு வந்து ரெட் ட்ரிக் படத்தில் வந்து
0: சரி, இப்ப அடுத்த நல்ல பாட்டு ஒன்று இருக்கு, கேட்பலாமா? ஹலோ, சரி, ஓகே. அவர் பேசுற மாதிரி இல்ல. நீங்களும் வள பேர்படுத்தலாம், தொடர்ச்சியா பேசலாம். பேசும்போது ஜிஆர் கூட பேசுங்க, அங்கெல்லாம் திரும்பி பேசாதீங்க. ஓகே, என்னன்னு லைன்ல விட்டு விட்டு தான் கேட்கும், அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும், கட் பண்ண வேண்டியதா இருக்கும். சோ கால் பண்ணுங்க. பேசலாம் 0312-2705-0011 அதே போல 0312-2705-1111 கால் பண்ணுங்க. பேஸ்புக் கூட ஆகும், எங்க இருந்தாலும் சரி பேஸ்புக் கூட ஆகும் இணைந்து கொள்ளுங்க. இப்போ நாங்க அடுத்த ஒரு பாட்டு கேட்டுட்டு தொடர்ந்து இருக்கலாம்.

0: எழுதினாலும் ஃப்ரீயா இருந்தா எப்படி இருக்கும்? கஷ்டம்தான். ஓகே, மேனலை திரைப்படத்துக்காக பாடல் கேட்டீங்க, தொடர்ந்து மனிதர்களாம் மாதிரி குதிகலத்தோடு. நேரம் 12:43.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம். மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: உலகின் நட்சத்திரத்தின்
1: ஒரு பாடலோடு இணைந்திருக்கிறீங்க. நீங்க கேட்டுட்டீங்கிறது மதுரை குது கலத்தோடு இணைந்திருங்க. இப்ப எங்க கூட பேசுறதுக்கு மருதமுனையில இருந்து வந்திருக்கிறாரு முஹைதீன். வணக்கம் முஹைதீன்.
2: என்ன
1: வேலை பாக்குறீங்க?
2: தையல் வேலை செய்யும்.
1: வேலையெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா? சரி, ஓகே. அப்புறம் ஊர்ல என்ன ஸ்பெஷல்? மருதமுனைண்டாலே ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இருக்கணும் இல்லையா?
2: இங்க நெசவு தொழில் தாடிக்கிட்டு.
1: அதுதான் ஸ்பெஷல்
2: என்ன? ஸ்பெஷல். ஆமா.
1: சரி, ஓகே ஓகே. சாப்பிட்டீங்களா?
2: இல்ல சாப்பிடல.
1: சரி, வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க?
2: வீட்ல வந்து மனைவி, மக்கள் எல்லாரும் இருக்கின்றார்கள்.
1: சரி, அப்படியே வேலையோட பாட்டு கேட்டுட்டு போயிருது.
2: ஆமா.
1: சரி, ஓகே. பாடலாம் பிடிச்சிருக்கு தானே?
2: பாடல் நல்லா பிடிச்சிருக்கு.
1: சரி, அடுத்து ஒரு நல்ல பாட்டு கேட்கலாம். யாரெல்லாம் இருக்கிறாங்க?
2: அலனை கேட்பதற்கு அனைத்து வசந்தி நேரலுக்கு அவங்க கேட்கணும்.
1: ஓகே, நன்றி.
2: நன்றி, நன்றி.
1: ஓகே, வருகிறது பாடல் இது. ரத்தத்தின் ரத்தமே. சூப்பரான ஒரு பாடல் இல்லையா? ரொம்ப நாளைக்கு பிறகு கேட்கிற இந்த பாடல். வேலாயுதம் திரைப்படத்துக்காக விஜய் ஆண்டனிக்கு நிசைகள் வருகிறது பாடல். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வசந்தத்தின் மாத்திரை குதுகலம்.

0: மாதிரி அவ சாதாரண ஆள் இல்ல விஜய்.
1: வசந்தம்
0: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிற
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
0: பெரிய கூட்டு பேசும்
1: 102.6 102.8
2: லெஜண்ட் சார் நீங்க.

0: மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மணித்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: 10 வயது பிள்ளைகளிடையே பாலியல் ரீதியாக பரவும் நோய்கள் தொற்றும் போக்கு அதிகரித்து வருவதாக ஊடக மற்றும் சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிஷ தெரிவித்துள்ளார். கடந்த வருடங்களுடன் ஒப்பிடுகையில் தற்போது பாடசாலை மாணவர்கள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களிடையே பாலியல் ரீதியாக பரவும் நோய்கள் ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீச மேலும் தெரிவித்தார். HIV மற்றும் STI எனப்படும் பாலியல் ரீதியாக பரவும் நோய்கள் குறிப்பாக 11 வயது இளைஞர் யுவதிகளிடையே முந்தைய வருடங்களுடன் ஒப்பிடுகையில் ஓரளவுக்கு அதிகரிப்பை காட்டியுள்ளன. இது தொடர்பாக சுகாதார அமைச்சின் பிரிவால் கலந்துரையாடப்பட்டதன் பின்னரும் சில பாடசாலை மாணவர்களும் சில பல்கலைக்கழக மாணவர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாலும் இதுகுறித்து பிரதமருடனும் சிறுவர் விவகார அமைச்சருடனும் கலந்துரையாடப்பட்டுள்ளது.
1: வெளிநாட்டு செய்திகள்.
2: சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை தொடர்ந்து சரிவை பதிவு செய்து வருகிறது. அதன்படி பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் ஒரு பீப்பாய் 71 அமெரிக்க டாலர் அளவிலும் WTI மசகு எண்ணெய் ஒரு பீப்பாய் 68 அமெரிக்க டாலருக்கும் குறைவான விலையிலும் விற்பனையாகி வருகிறது. கடந்த June 30 பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் ஒரு பீப்பாய் 72.95 அமெரிக்க டாலராகவும் WTI ரக மசகு எண்ணெய் 69.50 அமெரிக்க டாலராகவும் பதிவாகியிருந்தது. இதன் மூலம் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து வருவது உறுதியாகியுள்ளது. எமது அடுத்த மணித்தியால செய்தினை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி அணை சீட்டிருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சமானது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60

0: ஒரு பாடல் இந்த மனிதனத்தோடு கிடைந்திருக்கு. நம் ஃபைவ் ஸ்டார் திரைப்படத்துக்காக ஒலித்தோம். இந்தது என்ன பாட்டு, என்ன பாட்டு, என்னையே பாட வைக்கக்கூடிய மாதிரி ஒரு பாட்டு. இந்த மாதிரி பாட்டுலாம் நீங்க கேட்கணும்னு சொன்னா மதிய நேர குதுகலம் கேளுங்க. ஓகே, ரொம்ப சத்தமா டியூன் பண்ணி கேட்கணும். பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சண்டை பிடிக்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு அதிரணும், அந்த அளவுக்கு பாடலாம். நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சத்தமா கேட்டதான் லைஃப் என்ஜாய் பண்ண முடியும். இப்ப எங்க கூட பேசுறதுக்கு இந்த மனிதர்கள் முதல் நேர் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். வணக்கம்
1: அன்பான மதியநேர். வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த வயசு எங்க கேட்ட மாதிரி இருக்கே.
1: மும்தாஜ் பேகம் கொழும்பு பைனாலே.
0: மும்தாஜ் பேகம் எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்க, நீங்க?
0: நல்லா இருக்கிற. ரொம்ப நாளைக்கு போற பேசுறோம்
1: என்ன?
0: அப்புறம் அவர் என்ன சொல்றாரு? பேசுங்கன்னு சொல்றாரா வேணான்னு சொல்றாரா? என்ன எல்லாத்துக்குமே சிரிப்பு சிரிப்பு. சமையல் எல்லாம் முடிஞ்சா? என்ன சாப்பாடு?
1: கோழிக்கறி.
0: எந்த பக்கம் கேட்டாலும் கோழிக்கறி வாசனையாவே இருக்கு, அவ்வளவு மலிவா கிடக்கு. சரி ஓகே, நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. சரி ஓகே, யாரெல்லாம் இருக்கிறாங்க? பாடெல்லாம் பிடிச்சிருக்கா? ஒரு பாட்டு படிங்க, ஒரு வாய்ப்பு தரேன். அடுத்த ஒரு பாட்டு இருக்கு, கேக்கலாம். யாரெல்லாம் சொல்லுங்க பேரு.
1: ஒரு பாடம் தர முடியுமா?
0: என்ன பாட்டு?
1: குத்து படத்துல போட்டு தாக்கு.
0: போட்டு தாக்குதான் 3-5 வருவாங்க ஆனந்தி. அதுதான் கேட்க போறீங்களா? அப்ப என்ன திரும்ப ஒரு போட்டு தாக்கு இந்த மணி தேரத்துல? சரி சரி ஓகே, கட்டாயம் தாரன். இப்போ யாரெல்லாம் இருக்கிறாங்க பாட்டு கேக்குற?
1: பாடல் எனக்காகவும் அன்பு கணவருக்கா செல்ல மகளுக்காகவும் முக்கியமா உங்களுக்காகவும் புவனேஷ் நந்தகுமார் சேருக்காகவும் சித்தியஸ்மா இத்ரிஸ்மா ஜெமிலா அருமா படத்த பாத்மா ரவி ரஹ்மா மருசு குவைதீன் சின்னையா மகாதேவ் ஆட்டோஷ் உமாசன் வசந்தகுமார் பாலுக்கு ஈடன் அப்துல் மஜி குடும்பத்துக்காக வசந்த கேட்க அனைத்து நேர்களுக்காகவும்
0: ஓகே நன்றி. உத்தம புத்திர திரைப்படத்துக்காக விஜய் ஆண்டனிக்கு நிசைக்கல்.

0: வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
0: நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM.

0: பொடுத்தாக்கு. ஓகே, பொடுத்தாக்கு பொடுத்தாக்கு சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. நீங்க கேட்டுட்டு 102.6 102.8 வசனத்தின் மதியில் இருக்கு குதுகலம். 3 மணி வரைக்கும் ஜிஆர் இணைந்திருப்பேன். இப்ப எங்க கூட பேசுறதுக்கு லோஷா வந்திருக்கிறாங்க. வணக்கம் லோஷா.
1: வணக்கம் ஜியா.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நல்ல சந்தோஷமா இருக்கேன்.
0: ஏன் சந்தோஷமா இருக்கிறீங்க? காரணத்தை சொல்லுங்க. இல்ல, நானும் கேட்டு சந்தோஷப்படலாம்னு தான். அவ்வளவுதானா? பாட்டு கேட்டா சந்தோஷமா இருக்கலாம். சரி சரி, பாருங்களேன் எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு. ஓகே, சமையல் எல்லாம் முடிஞ்சா?
1: சமைச்சு கொண்டு
0: வெளியில எங்கேயும் போகல இன்னைக்கு?
1: போகவே இல்லை.
0: ஏன் போகல இன்னைக்கு? போக கூடாதுன்னு நினைச்சிட்டீங்களா?
1: இன்னைக்கு போகல, நாளைக்கு தான் கோயிலுக்கு
0: போறேன். சரி, ஓகே ஓகே. சுப சுப, பாட்டு கேட்கலாமா?
1: பாட்டு கேட்கலாம்.
0: யாரெல்லாம் இருக்கிறாங்க?
1: வசந்த மகிழ்ப்பாடு அனைவருக்கா வேண்டியும், உங்களுக்கா வேண்டியும், எனக்கா வேண்டியும், வசந்தம் கேட்டு கொண்டு விட்டு அனைவருக்கா.
0: ஓகே, நன்றி. ஒரு பாட்டு குடுக்கலாம். அதுக்கு முதல்ல யாரெல்லாம் இணைஞ்சிருக்காங்க நிகழ்ச்சியில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அன்பான வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு குஞ்சங்கினி அசுருத்தின் வந்திருக்கிறாரு, அபுல காணவில்லை. ஓகே, ஸ்டீவன் தொழிலர் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க. அன்பான மதிய நேர் வணக்கம், பலாங்குடையில இருந்து அவினாசி வந்திருக்கிறாரு. அதே போல புவன் வந்திருக்கிறாரு, ஹாய் வணக்கம் பொலனருவையில இருந்து சொல்ல இருக்கிறாரு. பரமானந்தன் வசிகரன் கிளவத்தன் பிரிவு ஹேட்டர்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருப்பதாக சொல்லிருக்கிறாங்க. ஷக்கிலா சந்திரசேகம் செங்கலடியில இருந்து வந்திருக்கிறாங்க. ஓகே, அவங்களும் வாழ்த்துக்கள் சொல்ல இருக்கிறாங்க. அன்பான இனிய வணக்கம், நான் நற்படி முனை ஏபிசி வீதியில இருந்து சத்தாரா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ஒரு பிரின்சிபல் பாருங்க. ஓகே, சூப்பர். ஹாய் மதிய நேர வணக்கம், கரோலினா கேல் வந்திருக்கிறாரு. இனிய அன்பான வணக்கம் சொல்லிட்டு ரிஜினா வந்திருக்கிறாங்க. இந்து கலை அரசும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க. எல்லோரையும் இணைத்து அடுத்த ஒரு பாட்டு கேட்கலாம். இது என்ன பாட்டு அப்படின்னு சொன்னா, காதலில் சொதப்புவது எப்படி? திரைப்படத்துக்காக வருகிறது பார்வதி.

0: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பாக மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம். ஜூலை மாதம் 3ஆம் திகதி மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை ராமகிருஷ்ணா மகா வித்யாலயத்தில் காலை 7 மணி முதல்
1: பாதுகாப்பான பயணத்திற்கு படிகளை உடைத்து வெற்றி படிகளை வசந்தம் FM.

0: ஓகே, ஒலித்த பாடல் அது பாண்டிய நாடு திரைப்படத்துக்காக டி இமானின் இசைகள். சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கீங்க. நீங்க கேட்டுட்டு வசந்தத்தின் மாதிரி குதுகலம். இப்ப எங்க கூட பேசுறதுக்கு வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், நான் தோபு செல்வனார் முஹைதி.
0: முஹைதீன், ஓகே, ஊர்ல எப்படி இருக்கு?
1: ஊரெல்லாம் நல்ல வெயிலா தான் இருக்கு, ஆனா இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டோட தானே.
0: அதுதானே, வேலை ஒன்றுக்கும் போறது இல்லையா?
1: என்ன
0: பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? தாமரவரணி இப்போ யாரெல்லாம் இருக்கிறாங்க பாட்டு கேக்கலாம்?
1: குடும்பத்தின்
0: மதியடர குதுகலம் திரைப்படத்துக்காக தேவாவின் இசைக்கு வருகிறது பாடல்.

0: காதலில் விழுந்தேன் திரைப்படத்துக்காக பாடல் கேட்டுட்டு வந்திருக்கீங்க. நீங்க கேட்டிருக்கிறது வசந்தத்தின் மதியிற குதுகலம். இப்ப எங்க கூட பேசுறதுக்கு வணக்கம்.
1: வணக்கம் ஜீஹா அக்கா.
0: வணக்கம்.
1: நிஜாம்
0: நிஜாம் எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறோம். டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: டீயா? இன்னும் இல்ல. சாப்பாடே இன்னும்
0: இல்ல. சாப்பாடே இன்னும் இல்லையா? ஏன், என்னாச்சு?
1: நான் 11 மணிக்கு தான் வருவேன்.
0: அதுக்கு பிறகுதான் நீங்க போயிட்டு சாப்பிடுவீங்க.
1: சாப்பாட பத்தி யோசிக்கிறது இல்ல பெருசா.
0: பரவாயில்லையே, இந்த காலத்துல இப்படி ஒரு தடா நாங்கெல்லாம் டைம் பார்த்தாலே பாசிக்கும்.
1: என்ன
0: பாட்டு?
1: அலை பாய்விலிருந்து எங்கெங்கும் புன்னகை புன்னகை.
0: அலை பாய்வ.
1: ஆமா, அதுல ரெண்டு பாட்டு இருக்கு. அதுல குவாலிட்டி பாட்ட போடுங்க.
0: பாட்டு
1: முன்னாள் காதலியோ
0: தெரியல. சரி, ஓகே ஓகே. நாங்க இப்போ முக்கியமான ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த போறோம். கிளீன் ஸ்ரீலங்காவின் வேலை திட்டத்தின் கீழ் இணைந்து டேக் கேர் வேலை திட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இரண்டாம் கட்டமாக வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. இலங்கையில் இருக்கின்ற அனைத்து பாடசாலைகளிலும் உள்ள மாணவர்களை வீதி விபத்துகள் தொடர்பாக எதிர்காலத்தில் இந்த வீதி விபத்துகளிலிருந்து பாதுகாத்து அவற்றிலிருந்து குறைத்துக் கொள்வதற்காக முன்னாயத்தமாக அவர்களுக்காக ஒரு தெளிவூட்டக்கூடிய டேக் கேர் வேலை திட்டம் இலங்கையில் இருக்கின்ற அனைத்து பாடசாலைகளின் ஊடாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. வீதி விதிமுறைகள் குறு நாடகங்கள் மட்டுமல்ல கல்வி அமைச்சு இதர நிறுவனங்களின் தலைவர்கள் ஊடாக இணைந்து இந்த வேலை திட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜனாதிபதியினுடைய நேரடி கண்காணிப்பின்கள் கண்சனை வழங்கிக் கொண்டிருக்கிறாங்க. சுயாதீன தொலைக்காட்சியான ITN, வசந்தம் FM, வசந்தம் TV, லக்கன் FM அச்சனுடன் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே உங்களுடைய பயணங்கள் பாதுகாப்பாக அமையட்டும். முன்னாள் காதலி பாடல் கேட்கலாம். மிருதர் திரைப்படத்துக்காக.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் திரை உலகின்
1: இன்று வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகை கௌதமி. அபூர்வ சகோதரிகள் திரைப்படத்துக்காக இளையராஜாவின் இசையில் வருகிறது பாடல்.

0: 2.8 வசந்தம் FM வளர்ச்சியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகிறது இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மணித்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: ஊழல் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையதாக கூறப்படும் முன்னாள் அமைச்சர் எஸ் எம் சந்திரசேனவுக்கு எதிராக கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் இன்று குற்றப்பத்திரிகை கையளிக்கப்பட்டுள்ளது. கையூட்டல் மற்றும் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த இந்த குற்றப்பத்திரிகை கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி ரவீந்திர பிரேமரத்ன முன்னிலையில் விதிகளின்படி வாசித்து கையளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிரதிவாதியான முன்னாள் அமைச்சரை 50,000 ரூபாய் ரொக்கப் பிணையிலும் தலா 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப் பிணைகளிலும் செல்ல நீதிபதி அனுமதி வழங்கினார்.
1: வெளிநாட்டு செய்திகள்
2: நார்த் ஸ்ட்ரீம் எரிவாயு குழாய் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக உக்ரைனைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் ஒருவர் மீது ஜெர்மனி அதிகாரப்பூர்வமாக குற்ற வழக்கு பதிவு செய்துள்ளது. உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்கியதைத் தொடர்ந்து கடந்த 2022 செப்டம்பர் மாதம் பால்டிக் கடலுக்கு அடியில் அமைந்திருந்த நார்த் ஸ்ட்ரீம் எரிவாயு குழாயை தகர்க்கும் நோக்கில் செயற்பட்டதாக கூறப்படும் 7 பேர் கொண்ட குழுவை வழிநடத்திய குற்றச்சாட்டின் பேரிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை ஜெர்மனியின் முன்னணி ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. எமது அடுத்த மணித்தேள செய்தினை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: வணத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60

0: சக்கரகடி திரைப்படத்துக்காக சூப்பரான ஒரு பாடல், நண்பன் கிடைத்தால் எல்லாமே தூசிதான். சூப்பரான பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. நீங்க கேட்டிருக்கிறது மதிய நேர குதூகலம் 102.6 102.8 வசந்தோடு. நான் ஜிஆர்ஜிஆர் கூட பேசணும் அப்படின்னு டக்குனு கால் பண்ணுங்க. பேசலாம் 0112-2705-0013 அதே போல 0113-2775-1111 கால் பண்ணலாம். பேஸ்புக் கூட அமணிந்து கொள்ளலாம். இப்ப எங்க கூட பேசுறதுக்கு இறுதி மணி தியாலத்துல யாரு முதல் அப்படின்னு சொல்லி பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: கல்முனை நம்பிக்கை கிராமம் ஹரவி சந்திரா, தற்பொழுது திருக்கோவில் காயத்ரிபுரம் என்றத்திலே நண்பர் அவருடைய வீட்டில் புதுமலை புகழ்விழா அந்த விருந்து உத்தாரத்திலே கலந்து கொண்டிருக்கின்றோம்.
0: சாப்பிட்டீங்களா?
1: ஆமா, சாப்பிட்டு உண்டு.
0: என்னென்ன வெரைட்டி இருந்துச்சாங்க?
1: இன்னும் மரக்கறிகள்
0: அதனால என்ன மரக்கறினா எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்கும்.
1: என்ன
0: பேரெல்லாம் சொல்லுங்க.
1: முக்கியமாக யுவராஜ் அவர்களுக்காகவும் தாயர் கரீம் நிறைய பேர் இருக்கிறார்கள்.
0: சதமா கேட்டுட்டு இருக்கிறீங்க.
1: ஆமா ஆமா.
0: எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சாப்பிட்டீங்களா? நல்லா வயிறார சாப்பிட்டு போங்க.
1: ஆமா ஆமா.
0: சரி, ஓகே, நன்றி. பாடல் வருகிறது எல்லாருக்காகவும். சரி, ஏற்கனவே ஒரு ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்தாச்சு, இப்போ பாய் ஃப்ரெண்டை பார்க்க போறேன் நான்.

0: அழகை அலைப்பாயுதே திரைப்படத்துக்காக ஏஆர் ரஹ்மான் இசைக்கல் சூப்பரான ஒரு பாடல். சிரிச்சுட்டே இருந்தா பைத்தியம்னு சொல்லுவாங்க, அதனால சிரிக்கணும், வாய்விட்டு சிரிச்சா தான் நோய் விடுப்போம். சந்தோஷமா இருந்திருக்கலாம். மதிய நேரத்துக்குதுகளத்தோடு நேரம் இப்பொழுது 2:20.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
2: என்ன வேணும்?
3: புது ப்ராஜெக்ட்
2: உண்டு. ஐயோ தோர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கிற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
3: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல் ஜிஐ பாக்ஸ் பார்.
4: இது மக்கள் சூடிய மகுடமே,
1: நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்
6: அனுசரணை. மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.

0: அப்பா சொன்னா நல்லதோ கேட்டதோ கேட்கதான் வரும் இல்லையா, இல்லன்னா அடிதான் வீலு. ஓகே, சூப்பரான பாடல் அருள் திரைப்படத்துக்காக கேட்டுட்டு வந்திருக்கீங்க. நீங்க கேட்டுட்டு மதுகளும் சூப்பரான பாடல்களோடு கேட்டுட்டு இருக்கீங்க. 3 மணி வரைக்கும் நான் ஜி ஆர் உங்களோட நடந்திருப்பேன். சோ கால் பண்ணுங்க, அதே போல பேஸ்புக் கூட இணைந்து கொள்ளலாம். இவங்க கூட பேசுறதுக்கு சவுந்தரராஜ். வணக்கம்
1: சவுந்தரராஜ்.
0: ஓகே, உங்களோட வானொலி படிற சத்தத்தை குறைச்சு வைங்க. ஓகே சரி, இப்ப நல்லா கேக்குது. உங்களோட பேர்ல ஒரு ஆக்டர் இருக்காரு தெரியுமா? தெரியும். நான் நினைச்சேன் எங்க தெரியலன்னு சொல்லிடுங்களு. அவரை படம் எல்லாம் பாப்பீங்களா? பிடிக்குமா
1: அவரை?
0: உங்களுக்கு எத்தனை பசங்க?
1: ரெண்டு பசங்க.
0: ஓகே, நீங்க அப்பா கிட்ட அடி வாங்கின கதை சம்பவங்கள் இருக்கா?
1: அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல.
0: அப்பா என்ன சொன்னாலும் கேட்டுவீங்க, எடுத்து பேச மாட்டீங்க. அப்ப நல்ல பிள்ளை. என்ன
1: சாப்பிட்டீங்களா?
0: பாடல் நல்ல பாடல் அடுத்து வர இருக்கிறது. யாரெல்லாம் இருக்கிறாங்க?
1: மனைவி அன்பரசி, மகன் சுதர்சன், மருமகள் அர்சனா, பேரப்புள்ள ஆதித்யா, மத்தது கடையில தொழில் புரியும் சுதா.
0: எல்லாருக்காகவும்
1: மத்தது இன்னொன்று இருக்கு மேம், ராஜம்பாள் அக்கா.
0: ஓகே, எல்லாருக்காங்க கேப்போமா?
1: ஓ, மருமகன் வினோத்.
0: ஓகே, நன்றி.
1: ஓகே பாய்.
0: ஓகே பாய். சரி, காதல் என்றாலே சும்மாவே தல சுத்து. இது காதல் பாடல். காதல் சுத்துதே சரவணா திரைப்படத்துக்காக ஸ்ரீகாந்த் தேவாவின் இசையில் வருகிறது பாடல்.

0: மோகன் திரைப்படத்துக்காக நல்ல பாடல் ஒன்று கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. கூடு விட்டு கூடு பாய்ந்தால் சூப்பரான பாடல் டீமானின் இசையில் நீங்க கேட்டுறீங்கிறது வசந்தத்தின் மாதிரி அந்த குதூகலம். நீ பெங்க கூட பேசுறதுக்கு வணக்கம்.
1: என்ன
0: கேள்வி
1: என்ன?
0: சாப்பிட்டீங்க?
1: நன்றியும்
0: வாழ்த்துக்களும்.
1: எல்லா பாடலையும் அர்த்தம் இல்லாத பாட்டுங்களே மேடம், எல்லா பாடலையும் அர்த்தம் தான் இருக்குது. எந்த பாடல அர்த்தம் இல்லாம
0: எதுன்னா இப்ப சொல்லுவேன். சரி ஓகே, அடுத்த ஒரு எம்பட்டி இருக்கு ஆசை, அந்த பாட்டு கேட்கலாம். இப்ப யாருல இருக்கு
1: அந்த பாடலை கேட்பதற்குமே தோப்பூர் அன்பான ஆசிரியர் அனிபாஸ்டர் அவர்களுக்கும், தோப்பூர் அன்பான தம்பி மொய்டின், கொழும்பு பயனாளிக்கு அன்பு சகோதரி மும்தாஜிக்கும், அவரது கணவர் முகமது சைப், எல்லா மாலுக்காவும், மாமனில சகோதரி நிசா குடும்பத்தாருக்கும், சிரிப்புக்கு சொந்தக்காரி பரத்துரை அருள்மொழிக்காகவும், தம்புள்ளே ரஹ்மா குடும்பத்துக்கும் நீங்க தரும் பாடலை கேட்போம் மேடம். வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி, வணக்கம் மேடம்.
0: நன்றி நன்றி. சரி, எம்பட்டி இருக்கு ஆசை, அது நான் காட்ட போறேன் இந்த பாட்டுல. ஓகே, சரவணன் இருக்கு பயமேன் திரைப்படத்துக்காக டிமான் இசைகள் பறக்கிறது பாடல் நீங்க கேட்டுட்டீங்கிறது வசந்தத்தின் மாதிரி குதூகலம்.

உலகின் பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்என் 102.6 102.8 102.8

ஓகே, ஒரு சுவரான பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. அடுத்து வருகின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகின்றேன். தொடர்ந்து நீங்க போட்டு தாக்கு நிகழ்ச்சியை கேட்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் ஆனந்து இணைந்திருப்பாங்க. இரண்டாலும் விழுந்திருந்த என்னுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் புரிய விடைபெறும் நான் ஜி ஆர். தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்திருங்க. ஸ்டேடியன் மக்களே.

0: 2.8 வசந்தம் FM வாழ்த்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனனி தானே சீட்டிருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டை பாகுது இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மழுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: கிழக்கு மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதிப் பொலிஸ்மா அதிபர் வருண ஜெயசுந்தரவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் சுமார் 4 மணித்தியாளங்கள் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அளிக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட்ட இந்த நீண்ட விசாரணை மற்றும் வாக்குமூல பதிவின் பின்னர் அவர் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய பாதாள உலக குழு தலைவரான ககல் பத்ர பத்மே என்பவருடன் நெருங்கிய தொடர்புகளை பேணியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்து கொள்வதற்காகவே அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
0: வெளிநாட்டு செய்திகள்
2: சீன தலைநகர் பீஜிங்கில் உள்ள 109 மாடிகளை கொண்ட கோபுரத்தில் சிறிய ரக வானூர்தி ஒன்று மோதி 4 நாட்கள் கடந்துள்ள போதிலும் விபத்துக்கான காரணம் குறித்த விவரங்களை சீன அரசு மூடி மறைத்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த விபத்தில் விமானி மாத்திரம் உயிரிழந்துள்ளதுடன் 13 பேர் காயமடைந்துள்ளனர். விபத்து தொடர்பான காணொலிகள் அனைத்தும் சீன இணைய பக்கங்களிலிருந்து அதிகாரிகளால் முற்றாக நீக்கப்பட்டுள்ளன. எமது அடுத்த மனிதள செய்தியினை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும்
1: அவதானத்துடன் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனனி தானே சீட்டிருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டை பாகுது இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
3: நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை துணிச்சல்

நேர்களிவிற்கும் சந்தோஷமான உற்சாகமான மாலை நேரத்தின் வணக்கங்கள். 102.6 சந்தோஷமாக 5 மணி வரைக்கும் இன்றினாலும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இருந்திருக்க போகின்றோம். மிக முக்கியமான விடயங்கள் அப்படியே உங்களுக்காக பகிர்ந்து கொள்றதுக்காக நானும் வந்துட்டேன். நேர மாலை 3 மணி கடந்து 9 நிமிடம் ஆகும் இந்த வேலை நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்திலே மிக முக்கியமான ஒரு விடயத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதாவது பாத்தீங்கன்னா, இந்த நாடுலாவிய ரீதியில வந்து இந்த போதைப் பொருட்களோட பாவனையாளர்களோட எண்ணிக்கை வந்து அதிகரித்த வண்ணம் தான் இருக்குது. நாடுலாவிய ரீதியிலன்றதை தாண்டி உலகளாவிய ரீதியிலுமே இந்த போதைப் பொருள் வந்து அதிகரித்த வண்ணம் தான் இருக்குது இல்லையா. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த பாடசாலை மாணவர்களுக்கு என்ன செய்திருக்கிறாங்க அப்படின்னா, கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிளிநொச்சி நகர எல்லைக்குள்ள வந்து பாடசாலை மாணவர்கள் மற்றும் மேலதிக வகுப்புக்காக சென்ற மாணவர்களுக்கு கடை உரிமையாளர்கள் என்ன செய்திருக்கிறாங்க அப்படின்னா, போதைப் பொருட்களை வந்து விற்பனை செய்திருக்கிறாங்க. இது குறித்து வந்து தகவலின் அடிப்படையில 13 கடை உரிமையாளர்களுக்கு எதிராக நேற்று பாத்தீங்கன்னா கிளிநொச்சி நீதவா நீதிமன்றத்துல வந்து வழக்கு வந்து தொடரப்பட்டிருக்குது. இதுல பார்க்கும்போது 11 கடை உரிமையாளர்களுக்கு பாத்தீங்கன்னா தலா 20,000 ரூபாய் நீதிமன்றத்தினால அபராதம் வந்து விதிக்கப்பட்டிருக்குது. நீதிமன்றத்துல முன்னிலையாகாத ஏனைய 2 கடை உரிமையாளருக்கு பாத்தீங்கன்னா பிடியாணை பிறப்பிக்கப்பட்டதோடு மேலதிக விசாரணைகள் வந்து கிளிநொச்சி போலீசாரால் வந்து மேற்கொள்ளப்பட்டும் வருது. இந்த படியும் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே எல்லோரோட கவனத்தையும் ஈர்த்துக்கூடியதாக இருக்குது. பாடசாலை மாணவர்களுக்கு போதைப் பொருட்கள் வந்து எவ்விதத்திலுமே விற்பனை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விடயம் தெரிந்தும் கூட 13 கடை உரிமையாளர்கள் இந்த மாதிரியான செயற்பாடுகளை ஈடுபடுறது வந்து மிகவுமே ஒரு தவறான ஒரு விடயம் அப்படின்றது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம் தான். இந்த மாதிரியான விடயங்களை இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க தவிர்த்து கொள்ளுங்க அப்படின்றது தான் நானும் இந்த நேரத்தை ஞாபகப்படுத்திக் கொள்றேன். அது மட்டும் இல்லாம இன்னொரு மற்றொரு மிக முக்கியமான விடயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது பாத்தீங்கன்னா நாடளாவிய ரீதியில இந்த வீதி விபத்துக்களோட எண்ணிக்கையை வந்து பாத்தீங்கன்னா அதிகரித்த வண்ணம் தான் இருக்குது. இதனை தவிர்க்கும் முகமாக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் ஒரு அங்கமாக இந்த TKR வேலை திட்டமானது நாடு தழுவிய ரீதியில் காணப்படுகின்ற பாடசாலை மாணவர்கள் மத்தியில் வீதி விபத்து தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில பாத்தீங்கன்னா வீதி விபத்து தொடர்பான விழிப்புணர்வு நாடகங்கள் அதே போன்ற செயலமர்வுகள் வழியாக ஒரு சிறந்த TKR வேலை திட்டம் வந்து சிறப்பாக முன்னெடுத்துட்டு வராங்க. சுயாதீன ஊடக வலையமைப்பு ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற அடிப்படையில் பாத்தீங்கன்னா ITN, லக்கண்ட, வசந்தம் FM, வசந்தம் TV ஆகியன இணைந்து இந்த செயற்பாடை ரொம்பவுமே சிறப்பா முன்னெடுத்துட்டு வராங்க அப்படின்றத நானும் ரொம்ப சந்தோஷமா இந்த நேரத்துல வந்து தெரிவித்துக் கொள்றேன். தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். இது போட்டு தாக்கு நிகழ்ச்சி உங்களோட பேசிட்டு உங்கள் சிவானி நேர மாலை 3 மணி கடந்து 11 நிமிடம் ஆய்கொண்டு தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். அடுத்த முறை இனிமையான பாடல் வந்து கேட்டும் வரலாம்.

0: அழித்தாயம் பாடல் அல்லது வேட்டையாடு விளையாடு திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடலை தந்த நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். போட்டு தாக்க நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கீங்க. நேரம் மாலை 3 மணி கடந்து 22 நிமிடம்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6, 102.8.

0: நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பாக மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூலை மாதம் 3ஆம் திகதி மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை ராமகிருஷ்ணா மகா வித்யாலயத்தில் காலை 7 மணி முதல்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு

நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரமாலை 3 மணி கடந்து 27 நிமிடம் ஆகிக்கொண்டிருக்கிறது. இந்த நேரம் மிக முக்கியமான விடயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கின்றேன். அதாவது பாத்தீங்கன்னா, ஜூன் மாத அஸ்விஸ்ம முதியோர் கொடுப்பனவு நாளை முதல் வங்கி கணக்குகள்ல வைப்பிடப்பட்டிருக்குது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சினுடைய நலன்புரி நன்மைகள் சபையினால அஸ்விஸ்ம நலன்புரி திட்டத்தின் கீழ் ஜூன் மாதத்துக்கான முதியோர் கொடுப்பனவுகள் நாளை முதல் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்குது. அதற்கமைய பார்க்கும்போது 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கான இந்த கொடுப்பனவின் முதற்கட்டத்தின் கீழே பாத்தீங்கன்னா, தகுதி பெற்ற 621,761 பயனாளிகளுக்கான நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. அதன்படி தமக்குரிய கொடுப்பனவு தொகையை பயனாளிகள் அனைவருமே நாளை முதல் தத்தமது அஸ்வசம வங்கிக் கணக்குகளின் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நலன்புரி நன்மைகள் சபை மிக முக்கியமான தகவலை இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. அப்புறம் என்ன, 70 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து முதியவர்களும் நாளை தினம் உங்களுக்கான அஸ்வசம கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்வதோடு இப்போ மிக முக்கியமான மற்றும் ஒரு செய்தியை நாங்க பார்க்க போறோம். நீர் கட்டண அதிகரிப்பு தொடர்பிலான மிக முக்கியமான தகவல் வந்து இப்போ வெளியிடப்பட்டிருக்குது. 2026 அடுத்த 6 மாதங்களுக்கு நீர் கட்டணங்கள்ல திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி வீடமைப்பு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க மிக முக்கியமான விடயத்தை இப்போ சொல்லியிருக்கிறாரு. அதன் அடிப்படையில பார்க்கும் போது வருடத்தினுடைய முதல் 6 மாதங்கள்ல பாத்தீங்கன்னா நீர் சுத்திகரிப்பு நடவடிக்கைகளுக்கு அதிக செலவு ஏற்படவே இல்லை. அதனாலதான் இந்த கட்டண அதிகரிப்பு வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவர் மிக முக்கியமான விடயத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு. வழக்கமாக பாத்தீங்கன்னா 6 மாதங்களுக்கு ஒரு முறை நீர் கட்டணங்கள் வந்து திருத்தம் செய்யப்படும் நிலையில இந்த வருடத்தின் முதல் பாதி காலத்துல பாத்தீங்கன்னா கட்டணம் வந்து மாற்றம் செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சுட்டி காட்டியிருக்கிறாரு. அதே போன்று பாத்தீங்கன்னா ஜூலை முதல் டிசம்பர் வரையிலான காலகட்டத்திலும் கட்டணம் திருத்தம் வந்து இடம்பெற வாய்ப்பு குறைவாதான் இருக்குது அப்படின்னு சொல்லி மிக முக்கியமான விடயத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு. குறிப்பா பார்க்கும்போது மின்சார கட்டண அதிகரிப்பால மாத்திரம்தான் இந்த சில செலவுகள் வந்து அதிகரித்துக்குதான், அது நீர் கட்டணத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல அப்படின்னு சொல்லி அவர் விளக்கமும் அளித்திருக்கிறாரு. இதனால தற்போதைய நிலையில நீர் கட்டணங்கள்ல வந்து மாற்றங்கள் எதுவுமே செய்ய தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே மிக முக்கியமான ஒரு விடயத்தை அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்திருக்கிறாரு. அப்புறம் என்ன, நீர் கட்டணம் வந்து அதிகரிக்கப்படவில்லை அப்படின்ற ஒரு சந்தோஷமான விடயம், ரெட்டிப்பு சந்தோஷத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சோ தொடர்ச்சியாக இருந்திருக்கலாம். இது போட்டு தாக்கு நிகழ்ச்சி நேர்மாலை 3 மணி கடந்து 30 நிமிடம்.

இரண்டு தசமாறு.

வசந்த மெஃபமின் இன்றைய ஸ்டாராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் நடிகை கௌதமி. வணக்கம் பாடுது எங்க ஊரு காவல்காரன் திரைப்படத்துக்காக.

நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரு மாலை 3 மணி கடந்து 47 நிமிடம் ஆகும் இந்த விலை நிகழ்ச்சியில் அடுத்து நாங்க பார்க்க போறது, இந்த உள்நாட்டு சந்தையில பாத்தீங்கன்னா தங்கத்தினுடைய விலை வந்து சரமாயாக அப்படியே உயர்ந்து கொண்டே இருக்குன்னு தான் சொல்லணும். நாளுக்கு நாள் இந்த தங்கத்தினுடைய விலை வந்து அதிகரித்த வண்ணம் தான் இருக்குது. எப்படா இந்த தங்கத்தினுடைய விலை குறையும், நாங்க எப்ப தங்கத்தை கொள்வனவு செய்யறது அப்படின்னு சொல்லி நிறைய பெண்கள் வந்து ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ஆனாலும் கூட பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஆர்வங்கள் இருந்தாலும் கூட இந்த தங்கத்தினுடைய விலை வந்து குறைந்த பாடு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். உள்நாட்டு சந்தையில தங்கத்தின் விலை இன்று பவுனுக்கு பாத்தீங்கன்னா 5000 ரூபாயினால அதிகரித்திருக்கதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் வந்து தெரிவித்திருக்கிறாங்க. நேற்று பாத்தீங்கன்னா 24 கரட் தங்கம் ஒரு பவுனுடைய விலை 379,000 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்ட நிலையில இன்று அதன் விலை பாத்தீங்கன்னா 384,000 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறதா. அந்த வகையில தற்போதைய தங்க நிலவரத்தின்படி 24 கரட் தங்கம் பவுனொன்றின் விலை 384,000 ரூபாயாக விற்பனை செய்யப்படுது. அதே போன்று 22 கரட் தங்கம் பவுனொன்றின் விலை 3,53,300 ரூபாயாக விற்பனை செய்யப்படுது. இதன் அடிப்படையில 24 கரட் தங்கத்தினுடைய 1 கிராமின் விலை 48,000 ரூபாயாகவும் அதே போன்று 22 கரட் தங்கத்தினுடைய 1 கிராமின் விலை 44,163 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுது. அடடா, தங்கத்தினுடைய பவுன் விலைதான் அதிகரித்த வண்ணம் இருக்குதுன்னு பார்த்தா 1 கிராமின் விலையும் சரமாரியாக உயர்ந்தா இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சர்வதேச சந்தையில வந்து தங்கத்தின் விலை வந்து ஏற்ற இறக்கங்களோட காணப்படுற நிலையில தான் அதன் தாக்கம் உள்நாட்டு சந்தையிலும் தொடர்ந்து பிரதிபலித்து வர்றதால தங்கத்தினுடைய விலை வந்து நாளுக்கு நாள் மாற்றங்கள் பதிவாகி வருது அப்படின்னு சொல்லி இப்போ நகையக வியாபாரிகள் சங்கம் வந்து ஒரு முக்கியமான விடயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த விடயத்தை கேட்ட உடனே எல்லோருக்குமே, அதாவது இந்த நகை பிரியர்களுக்கு, ரொம்பவுமே கவலையான ஒரு விடயமா தான் இருக்கும். ஆனா 1 கிராமின் விலையே 48,000 ரூபாய் வரைக்கும் போகவா இருந்தா இந்த தங்கத்தினுடைய பவுன் விலையும் அதுக்கு ஏத்த மாதிரி தான் போய்கொண்டே இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம், தங்கத்தினுடைய விலை என்று குறையுது அப்படின்றத நாங்களும் பொறுத்திருந்தா பக்கம் தொடர்ச்சியாக இருந்திருக்கலாம். இது வசந்த காற்றலையில் போட்டு தாக்கு நிகழ்ச்சி.

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி சீட்லப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: வாத்துவ பகுதியில் உள்ள வங்கி வலயம் ஒன்றில் இயந்திரத்திற்கு முன்பாக விமானப்படை அதிகாரி ஒருவரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் இருவர் வாத்துவ போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த ஜூன் மாதம் 22ஆம் தேதி இடம்பெற்ற இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டிற்கு அமைவாக வாத்துவ போலீசாரினால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் குறித்த சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கடிகமூவ பிட்ருகல் தெனிய மற்றும் அட்டால பகுதியைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மறைந்த ஈரான் முன்னாள் உச்சத்தலைவர் அல்குமேனியின் இறுதிச் சடங்கில் பங்கேற்பதற்காக பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை ஈரான் மற்றும் துருக்கிக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார். 86 வயதான அல்குமேனி அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் போரில் முதல் நாளான பிப்ரவரி 28ஆம் தேதியே உயிரிழந்தார். 36 ஆண்டுகள் ஈரானின் உச்சத்தலைவராக அவர் செயற்பட்டுள்ளார். அவரது இறுதிச் சடங்கு எதிர்வரும் 4ஆம் தேதி தெஹ்ரானில் ஆரம்பமாகி 9ஆம் தேதி அவரது சொந்த ஊரான மஸ்ஹாதியில் நல்லடக்கத்துடன் நிறைவடைய உள்ளது.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீட்லப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
3: நிமிர்ந்த நடை

நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு விடயத்தை நான் கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நாட்டில் வந்து இந்த டெங்கு பரவல் வந்து அதிகரித்து வரும் சூழல்ல பாத்தீங்கன்னா, இன்று முதல் 3 நாட்களுக்கு நாடு தழுவிய ரீதியில விசேட டெங்கு ஒழிப்பு திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட இருக்குது. பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் வழிகாட்டுதலின் கீழ் தான் இந்த திட்டம் வந்து நடைமுறைப்படுத்த இருக்கிறாங்க. தூய்மையான இலங்கை அதாவது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துடன் இணைந்து நாடு முழுவதிலும் உள்ள மாவட்ட செயலகங்கள் மற்றும் பிரதேச செயலகங்களின் அதிகாரிகள் இந்த விசேட டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையை வந்து பங்கெடுக்க உள்ளதாகவும் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்திருக்கிறாரு. இதேவேளை பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டுல இதுவரையிலுமே நாடு முழுவதும் 55,406 டெங்கு நோயாளர்கள் வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கிறாங்க. மேல் மாகாணத்தில் தான் அதிக அளவான பாதிப்புகள் பதிவாகி இருக்கதாகவும் இங்கு இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா 21,565 பேருக்கு டெங்கு தொற்று வந்து உறுதி செய்யப்பட்டிருக்குது. அதோடு பார்த்தீங்கன்னா, அதிக ஆபத்துள்ள சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளின் எண்ணிக்கை வந்து 124 அதிகரித்திருக்குது. இதனால பாத்தீங்கன்னா, அதிகரித்து வரும் இந்த தொற்றை வந்து கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக பொதுமக்கள் தங்களோட வீடுகள்ல மற்றும் சுற்றாடல ரொம்ப தூய்மையா வைத்திருக்குமாறு சுகாதார பிரிவினர் வந்து அறிவுறுத்தி இருக்கிறாங்க. எனவே நீர் தேங்கக்கூடிய இடங்கள்ல அதாவது டெங்கு நுழம்புகள் பரவக்கூடிய வழிமுறைகள் ஏதேனும் இருந்ததுனா அதை நீங்க தூய்மையாக்குங்க அப்படின்றத சுகாதார அமைச்சு வந்து ரொம்பவுமே அறிவுறுத்தி கேட்டிருக்கிறாங்க. எனவே டெங்கு நுழம்பு பரவக்கூடிய இடங்களை தவிர்த்து கொள்ளுங்க, நீங்க அந்த இடங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்க அப்படின்ற நாங்களும் மீண்டும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறிக்கொண்டே இருக்கின்றோம். ஏனென்றால் இலங்கையில வந்து தற்போது வந்து டெங்கு நுழம்புகளோட எண்ணிக்கை, டெங்கு நோயினால பாதிக்கப்பட்டவர்களோட எண்ணிக்கை வந்து அதிகரித்த வண்ணம் தான் இருக்குது. இதனை நாங்கள் தவிர்க்கும் முகமாக தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறிக்கொண்டே இருக்கிறோம். டெங்கு நோயாளர்களை நாங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் நாங்கள் நம்முடைய சுற்றாடலையும் நம்முடைய வீடையும் ரொம்ப பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்றத மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன்.

0: நேரு மாலை 4:15.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.

சுற்றுலா பயணிகள் பயணித்த படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதுல 6 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. மேலும் பாத்தீங்கன்னா 3 பேர் காணாமல் போயிருக்கிறாங்க. இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்திருக்குது. பிரபல சுற்றுலா தலமான ஹக்பர் ஸ்வாட் மாகாணத்தினுடைய கலாம் பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய சைபுல்லா ஏரியில தான் நேற்று இரவு இந்த சம்பவம் நடந்திருக்குது. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 9 பேர் ஏரியில படகு அப்படின்னா ஒரே குடும்பத்தை சேர்ந்த 9 பேர் வந்து ஏரியில வந்து படகு மூலமாக பயணம் செய்திருக்கிறாங்க. இந்த நிலையில தான் எதிர்பாராத விதமாக படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்குது. இது குறித்து தகவல் அறிந்த மீட்பு குழுவினர் வந்து உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று மீட்பு பணியில ஈடுபட்டிருக்கிறாங்க. இருப்பினும் கூட பாத்தீங்கன்னா 6 பேர் வந்து உயிரிழந்த நிலையில சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறாங்க. காணாமல் போன 3 பேரை தேடும் பணிகள் நடைபெற்று வருது. உயிரிழந்தவர்கள் பாகிஸ்தானின் கிழக்கு பஞ்சாப் மாகாணத்தை சேர்ந்தவர்கள் என்று தெரிய வந்திருக்குது. விபத்துக்கான காரணத்தை கண்டறிய விசாரணைகள் நடைபெற்று வருது. கைபர் பக்துங்வா முதலமைச்சர் வந்து இந்த சம்பவம் குறித்தான விளக்கம் அளிக்க வேண்டும், மேலதிக விசாரணைகள் வந்து தீவிரப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அதிகாரிகளுக்கு வந்து உத்தரவிட்டிருக்கிறாரு. மேலும் பாத்தீங்கன்னா அலட்சியம் அல்லது முறைகேடுகள் ஏதேனும் நடந்திருந்தா அதற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் வந்து உத்தரவிட்டிருக்கிறாரு. இது வந்து பாத்தீங்கன்னா மிகவும் ஒரு சோகமான சம்பவமாக அரங்கேறி இருக்குது. இதே மாதிரியான நாங்க மற்றும் ஒரு செய்தி கொடுத்து நோக்க இருக்கிறோம். அதாவது வெனிசுலாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த இரட்டை நிலநடுக்கங்கள் காரணமாக பார்த்தீங்கன்னா இதுவரையிலுமே கிட்டத்தட்ட உயிரிழந்தவர்களோட எண்ணிக்கை 2295 ஆக அதிகரித்திருக்கதாக உத்தியோகபூர்வ தகவல்கள் வந்து தெரிய வந்திருக்குது. இந்த நிலநடுக்கம் காரணமாக மேலும் 11,267 பேர் வந்து காயமடைந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 50,000 மேற்பட்ட மக்கள் காணாமல் போயிருக்கதாக சர்வதேச ஊடகங்கள் வந்து செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த நிலநடுக்கத்தினால காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் வந்து தற்போது வந்து அங்க கடுமையான சுகாதார நெருக்கடி வந்து ஏற்பட்டிருக்கதாக நிவாரண பணிகளில் ஈடுபட்டிருக்கூடிய குழுவினர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலைமையினை விரைவாக கட்டுப்படுத்த தவறினால் எதிர்வரும் வாரங்களில் மேலும் பல உயிர்கள் வந்து பலியாகக்கூடும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறாங்க. இந்த சம்பவம் வந்து பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. நாங்களும் கடவுள்கிட்ட பிரார்த்தனையை தவிர வேற எதுவுமே செய்ய முடியாது இல்லையா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். உலக நடப்புகள் இவ்வாறு நடந்து கொண்டே இருக்குது. தொழிற்சாலை எடுத்துக்கலாம். இது கூட்டு தாக்க நிகழ்ச்சி. நேரம் மாலை 4 மணிக்கு இருந்து 25 நிமிடம்.

0: துவக்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் மாலை 4 மணி கடந்து 30 நிமிடம்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
2: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
3: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
4: மெல்வா QST குவாலிட்டியாலதான்.
2: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
3: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
5: பாதுகாப்பான பயணத்துக்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பாக மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூலை மாதம் 3ஆம் திகதி மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை ராமகிருஷ்ணா மகா வித்யாலயத்தில் காலை 7 மணி முதல்.
3: பாதுகாப்பான பயணத்துக்கு

சீமராஜா திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடல்தான நிகழ்ச்சி உடைந்திருக்கின்றோம். போட்டு தாக்க நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கீங்க. நேரம் மாலை 4 மணி கடந்து 37 நிமிடம் ஆயிக்கொண்டு இந்த நேரம் நாங்க அப்படி சினிமா பக்கமா போயிட்டு வரலாம். ரசிகர்களுக்கு, அதாவது குறிப்பா சொல்லுமா இருந்தா தளபதி ரசிகர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியூட்டும் தகவல்கள் இப்போ வெளியாகி இருக்குது. அதாவது பாத்தீங்கன்னா, நடிகர் விஜய் நடிப்புல இயக்குனர் எச் வினோத் இயக்கியிருக்கிற இந்த திரைப்படம் தான் ஜனநாயகன் திரைப்படம். இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தா சொல்லணும். விஜயோட கடைசி திரைப்படமாக கருதப்படும் இந்த திரைப்படம் எப்போது ரிலீஸ் ஆகும் அப்படின்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில நீண்ட நாட்களாகவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த நிலையில தான் படத்தினுடைய சென்ஸ்

மற்றும் ரிலீஸ் கொடுத்த தகவல் வந்து இப்போ வெளியிடப்பட்டிருக்கு. ஜனநாயகம் திரைப்படம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து தைப்பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா தளபதி விஜயோட பர்த்டே முன்னிட்டு 22ஆம் தேதி ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுச்சு. ஆனாலும் கூட படத்தினுடைய ரிலீஸ் தேதி வந்து திட்டமிட்ட முறையில வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற தகவல் வந்து படக்குழு வந்து வெளியிடவே இல்லை. இதன் அடிப்படையில் தான் இப்போ வந்து மிக முக்கியமான ஒரு விடயம் வந்து ரிலீஸ் ஆகியிருக்குது. தற்போது வெளியாகியுள்ள தகவலின்படி பார்க்கும்போது ஜனநாயகன் திரைப்படத்துக்கு தமிழில் வந்து ஏ சான்றிதழ் கிடைக்கப்பட்டதாகவும் இந்த திரைப்படத்தை இந்த மாதம் 16 அல்லது 23 ஆகிய திகதியில் வெளியிட வந்து படக்குழுவினர் வந்து திட்டமிட்டு வருவதாகவும் கூறப்படுது. பிற மொழிகளுக்கான தணிக்கை நடைமுறைகள் வந்து முடிய சுமார் 1 வாரம் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அதன் பின்னர் தான் படக்குழுவினர் வந்து இறுதியில் எப்போ நாங்கள் ரிலீஸ் செய்ய போறோம், இறுதி வெளியீடு திகதியை வந்து உறுதி செய்வாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் வந்து வெளியிடப்பட்டிருக்குது. எனினும் குறித்து பார்த்தீங்கன்னா இது குறித்தான படக்குழு சார்பில் எந்த விதமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளும் இதுவரையிலுமே வெளியாகல. எனவே சென்சார் சான்றிதழ் மற்றும் வெளியீட்டு திகதி தொடர்பான உறுதியான தகவல் வந்து விரைவில் வெளியாகும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டே இருக்கிறாங்க. எனவே பார்த்தீங்கன்னா தமிழில் ஜனநாயகம் திரைப்படத்துக்கு ஏ சான்றிதழ் கிடைக்கப்பட்டது. தளபதி ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் ஜனநாயகன் திரைப்படத்தை வந்து அவளோடு எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி காத்திருக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு பிறகு நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஜனநாயகன் திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற டேட் வந்து சொன்ன உடனே அதை நாங்கள் உடனுக்குடன் உங்களுக்கு தர்றதுக்கும் தயாராகவே இருக்கின்றோம்.

நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இந்த நேரம் மிக முக்கியமான விடயத்தையும் கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கின்றேன். நாடளாவிய ரீதியில் வீதி விபத்துக்களோட எண்ணிக்கை அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. இதனை தவிர்க்கும் முகமாக பார்த்தீங்கன்னா, கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் ஒரு அங்கமாக டீ கேர் வேலை திட்டமானது நாடு தெளிவு ரீதியில் காணப்படுகின்ற பாடசாலை மாணவர்கள் மத்தியில் வீதி விபத்து தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பார்த்தீங்கன்னா, வீதி விபத்து தொடர்பான விழிப்புணர்வு நாடகங்கள் அதே போன்று செயலமர்வுகள் வழியாக வீதி விபத்துக்களிலிருந்து தன்னை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விழிப்புணர்வு செயற்பாடு சிறந்த முறையில முன்னெடுத்து வராங்க. சுயாதீன ஊடக வலையமைப்பு ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற அடிப்படையில் லக்கண்ட வசந்தம் எஃப்எம், வசந்தம் டிவி மற்றும் ஐடிஎன் இவை நான்கும் இணைந்து இந்த டேக் கேர் வேலை திட்டத்தை மிக சிறப்பாக முன்னெடுத்து வராங்க அப்படின்றதை நான் மிகவும் சந்தோஷமாக தெரிவித்துக் கொண்டு அடுத்து அங்க மணித்தியாளத்தினுடைய ஸ்டார் ஆஃப் தி டே பாடல் கேட்க போறோம். வாசந்தம் எஃப்எம்மின் இன்றைய ஸ்டாராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் நடிகை கௌதமி.

அழைத்துக் கொண்டிருக்கும் பாடலை தொடர்ந்து நானும் நிகழ்ச்சியின் வெளிப்பிட்டு செல்ல போகின்றேன். இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை அன்பு சின்னங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சிக்காக உங்களுடன் ஆர்ஜே ஆனந்தி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் உங்கள் அன்பின் ஆர்ஜே ஷிஃபானி. நன்றி சின்னங்களே.

0: 92.8 வசந்தம் FM. வணத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டை பாகுங்க இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மணித்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: நாட்டில் டெங்கு தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 35 அதிகரித்துள்ளது. டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவு விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினத்தில் மாத்திரம் 1025 பேர் டெங்கு தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பதிவான டெங்கு தொற்றாளர்களின் எண்ணிக்கை 56422 அதிகரித்துள்ளது.
1: வெளிநாட்டு செய்திகள்.
2: வெனிசுவேலாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த இரட்டை நிலநடுக்கங்கள் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2295 அதிகரித்துள்ளதாக உத்தியோகபூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலநடுக்கம் காரணமாக மேலும் 11267 பேர் காயமடைந்துள்ளதுடன் 50,000 அதிகமான மக்கள் காணாமல் போயுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த நிலநடுக்கத்தினால் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் தற்போது கடுமையான நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: வணத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டை பாகுங்க இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.

0: நேர்கள் அனைவருக்கும் கோலான மாலை நேர வணக்கம். இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு சந்திப்பதில் ரொம்பவுமே சந்தோஷம். தொடர்ந்து 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு வேற லெவல் பாடல்கள்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கேனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0011 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பு நீங்க ஏற்படுத்த முடியும். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். பேஸ்புக் பக்கம் போனீங்கன்னா ஒரு சூப்பரான போஸ்ட் இருக்கும், அந்த போஸ்ட்டு கீழே உங்க கமெண்ட்ஸை பதிவு செஞ்சா அதையும் நான் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைத்து செல்லவே தயாரா இருக்கேன் என்பதை நினைவுபடுத்திக் கொண்டு இப்ப ஆரம்பத்திலேயே நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: அன்பான மாலை நேர வணக்கம். யார் இது? வணக்கம், யார் பேசுறீங்க? பாலகிருஷ்ணன். எப்படி இருக்கீங்க பாலகிருஷ்ணன்?
1: நல்லா இருக்கும், நீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பாலகிருஷ்ணன். சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: நான் கடைதானே கடை வியாபாரம் பண்ணிட்டு
0: இருக்கேன். அப்படியா, இன்னைக்கு வியாபாரம்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? ஓரளவு போயிட்டு இருக்கு. சரி சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: காதல் சசிகுமார் குடும்பத்தாரு கல்யாணி சார். வத்தல இலக்கந்த ஜெயகலா குடும்பத்தார்கள். மாபோல சந்திரமோகன் சந்திரகலா குடும்பத்தார்கள். மனைவி ராசம்மா, மகள் சசிகலா, ரெட்டியந்தோட்ட பாமசி உண்மையாளர் மற்றாங்க தொழில் செய்கிறார்கள்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி.

0: மோனிகா கூலி திரைப்படத்தில் இருந்து ஒரு சூப்பரான பாடலோடு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இப்போது நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லி பாக்கலாமே. வணக்கம். அன்பான மாலை நேர வணக்கம். யார் இது? உமாச்சந்திரன். எப்படி இருக்கீங்க உமாச்சந்திரன்? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உமாச்சந்திரன் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா? சரி சரி, அப்புறம் சொல்லுங்க, டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? சரி சரி சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: நன்றி
0: நன்றி.

0: என்னை மட்டும் வேணாம் சொல்லாதே சரவணாதிரி படத்திற்காக பாடல் ஒளித்தொய்கிறது. நேரம் மாலை 5:30.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM
3: இது மக்கள் சூடிய மகுடமே.
1: மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: அல்லே தள்ளே தள்ளே பகவதி திரைப்படத்திலிருந்து உதித் நாராயணன் பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. சுவைட்டான பாடல்கள் எல்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் வசந்தத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0001, அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்தம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்க?
1: என்ன
0: செஞ்சிட்டு
1: இருக்கீங்க?
0: சரி சரி, அப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: ஓமாம், டீ எல்லாம் குடிச்சாச்சு. நீங்க டீ எல்லாம் குடிச்சிட்டு வந்துட்டீங்க போல.
0: ஓ, நான் டீ எல்லாம் குடிச்சாச்சு. சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க? பர்சான்,
1: அடுத்த பாடல் பீட்டி.

0: வேலை செய்யும் மம்மி சுஹான் செல் ஷபீக் சோப்பு பருஹத் இஸ்மாயில் சிரதோஸ் வயசு ஆகியோருக்கும் ஜஹான் நான் போசிக்கிற ஜஹான் கேட்கிற பாடல் தரணுமா?
1: என்ன பாடல்?
0: சூரா தருவீங்க தானே?
1: என்ன பாடல்னு சொல்லுங்க.
0: வாழ மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம் பண்றது.
1: சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்துருங்க. சரியா?
0: நிச்சயம் நிச்சயம் கட்டாயம்.
1: சரி, அனைவரையும் முடித்துக்கொண்டு பாடல் கேட்கலாம். நன்றி, நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
0: நன்றி. வணக்கம்.
1: நன்றி நன்றி நன்றி.

நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

வசந்தத்தை இன்றைய நட்சத்திரமாக செலுத்திக் கொண்டிருக்கிறார். இன்றைய நாள் பிறந்த தினத்தை கொண்டாடும் நடிகை கௌதமி. ஒலிக்கும் பாடல் இது எங்க ஊரு காவட்காரன் திரைப்படத்திற்காக.

0: ராஜா கூட்டம் திரைப்படத்திற்காக பரத்வாஜின் இசையில் ஒரு அழகான பாடலோடு சந்தோஷமாக இந்த மணித்தியாலத்துக்குள்ளையும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சுபைடான பாடல்கள் எல்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0013 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் அக்கா.
0: அன்பான மாலை நேர வணக்கம். யாருது?
1: உங்களுக்கும் அன்பான மாலை நேர வணக்கம் அக்கா.
0: வணக்கம்.
1: நான் நாகஸ்தானில இருந்து ஐயாத்திரை சண்முகநாதன் அக்கா.
0: சண்முகநாதன், எப்படி இருக்கீங்க சண்முகநாதன்?
1: நல்லா சுகமாக இருக்கிறேன் அக்கா, நீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சண்முகநாதன் சொல்லுங்க, அப்புறம் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? வேலையா இல்ல இப்ப வீட்டுல இருக்கீங்களா?
1: வேலைக்கு போயிட்டு வேலை முடிச்சு வந்துட்டேக்கா, உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன்க்கா.
0: அப்படியா?
1: உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் ஒன்று கேக்குறேன், கோவிச்சுக்கொள்ள கூடாது.
0: என்னது
1: அக்கா? இப்ப வானொலி நேயர்கள் நிறைய, வானொலி நண்பர்களும் எனக்கு நிறைய வந்துட்டாங்க. அதே மாதிரி ஊர்ல நிறைய பேர் எங்கிட்ட பேரை சொல்லுங்க, உங்களோட பேரை சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அக்கா. நிறைய பேர் வசந்தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நான் பெயர்களை சொல்றதுக்கு நீங்க கூட நேரம் எடுக்குதுன்னு எது சொல்லக்கூடாதுக்கா, கொஞ்சம் சந்தர்ப்பம் தரணும் நீங்க.
0: அப்படியா? கொஞ்சம் குயிக்கா சொல்லுங்க. சரியா?
1: சரி அக்கா.
0: யாரெல்லாம் இருக்காங்க?
1: மனைவி விமலாதேவி, மகன் நிரோசன், புஷ்பவல்லி, தனுசன், வசுமதி, யோகா பிரசன், மற்றும் ஒரு கொலையில் இருக்கும் செல்லையா ராசமா குடும்பம், மற்ற கொலையில் இருக்கும் விஜயலட்சுமி மாடசாமி குடும்பம், மற்றும் நாகஸ்தனையில் இருக்கும் முருகையா குடும்பம், கிருச்செல்வம் குடும்பம், விஜயகுமார் குடும்பம், மற்றும் யோகேஸ்வரன், சந்திரமோகன், சுந்தரலிங்கம், மற்றும் நாகஸ்தனை சத்தீஷ்தோஸ் சத்தமா கேட்டுக்கிட்டு இருக்காங்கக்கா, அவங்களுக்காகவும், மற்றும் தம்பிராஜா குடும்பம், கணேஷ் குடும்பம், பாதுக்க சின்ன தம்பி, தலவாக்கல கிருஷ்ணபட்டன், மற்றும் விஸ்வநாதன், உமாச்சந்திரன், மவுஞ்சின் எஸ்டேட் ஏகாம்பரம், சுப்பையாகா, விஸ்வநாதன், மற்றும் உங்கள் அனைவருக்காகவும் சந்தர்ப்பம் வழங்கிய உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா. தேவாட பாடல் ஒன்னு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அக்கா.
0: அப்படியா?
1: ஆமாக்கா.
0: சரி சரி, கண்டிப்பா நிகழ்ச்சியில் வரும். சரியா? தொடர்ந்து
1: நிகழ்ச்சியோடுங்களாக்கா.
0: என்ன பாடல்?
1: மாம்பழம் வைக்கிற கண்ணம்மா மனசுக்குள்ள என்னமா, அந்த பாடல் அக்கா.
0: சரி, இப்ப உங்க மனசுல யாரு இருக்காங்க?
1: சரியான கேள்வியை கேக்குறீங்களே அக்கா, கஷ்டமான.
0: சரியான கேள்வியே தப்பான நேரத்துல கேட்டீங்களே. அப்படியா?
1: நிறைய பேர் இருக்காங்க அக்கா மனசுல.
0: சரி, யாரையும் வெளியில சொல்ல முடியாது என்ன? சரி சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருக்கேன். சரியா? நன்றி. நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டு
1: நன்றி. நன்றி.

0: அற்புதம் திரைப்படத்திற்காக பாடல் ஒலித்துகிறது. நேரம் மாலை 6:14.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8
2: நீங்க மட்டும்

0: லோஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

0: பிடிக்கல, உன்னை
1: கட்டிக்கிறேன்.
2: மாம்பழ விக்கிற கண்ணம்மா நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்தில் இருந்த ஒரு அழகான பாடலோடு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாரு சொல்லி பாக்கலாம்? ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், அன்பான வணக்கம். யார் இது?
3: முதலாம் பிரிவில் இருந்து சரோஜினி.
2: சரோஜினி, எப்படி இருக்கீங்க சரோஜினி?
3: நல்ல சுகமா இருக்கேன். நீங்க எப்படி?
2: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரோஜினி, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க?
3: வீட்டுல
2: எல்லாரும் எப்படி இருக்காங்க? சரி சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
3: பிரியதர்ஷினி, கவிதாஸ், சாய், ஆட்டோ விஸ்வநாதன், சோமசரி ஆகியிருக்காங்க.
2: சரி, நன்றி நிகழ்ச்சியோட இருந்து கொண்டமைக்கு
3: நன்றி
2: நன்றி நன்றி. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் கூடாக நிகழ்ச்சியோட இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி புவனேஸ்வரி மங்கையகரசி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கண்டியில் இருந்து குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அக்கறைப்பற்று பொப்டேல இருந்து நிசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. பன்னிபுரம் மணிகண்டன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இனிமையான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி வந்திருக்காரு. அதே நேரம் வணக்கம் கொழும்பு 15 மூதுரை தர்சினி குணசேகரன் நிகழ்ச்சியோடு இணைந்து வாழ்த்துக்கள் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் இனிமையான மாலை நேர வணக்கம் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சென்னையில் இருந்து நாகராஜன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. குட் ஈவினிங் என்று சொல்லி மதுரை சண்முக சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் பாத்தீங்கன்னா அன்பான மாலை நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பலாங்குடையில் இருந்து அவனாசி வையேந்தி மாலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் ஆனந்தியக்கா, அன்பான மாலை நேர வணக்கம். வளமை போல நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். வசந்தம் எஃப்எம் சொந்தங்களுக்காக ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி பரமானந்தன் வசீகரன் கிளவிட்ட பிரிவு ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் வெள்ளவத்தையிலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அன்பான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மாலை 6:29.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM
0: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பாக மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூலை மாதம் 3ஆம் திகதி மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை ராமகிருஷ்ணா மகா வித்தியாலயத்தில் காலை 7 மணி முதல்
3: பாதுகாப்பான பயணத்திற்கு நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8

0: சர்வதேசவா திரைப்படத்திற்காக தேவாவின் இசையில் பாடல் ஒளித்துகிறது. நேரம் பாத்தீங்கன்னா மாலை 6 மணி கடந்து 34 நிமிடம் ஆயிக்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அழைப்பின் ஊடாகவும் ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லி பாக்கலாமே. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் அது?
1: தோப்பு கொச்சி கடையில இருந்து ஈடன்.
0: ஈடன், எப்படி இருக்கீங்க ஈடன்? நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். உங்களோட பாடல்கள், அருமையான பாடல்கள் கேட்டுக்கொண்டு ஒரு பக்கத்துக்கா இருந்து கொண்டு இருக்கிறேன்.
0: அப்படியா, என்ன ஒரு பக்கமா இருக்கீங்க, என்ன ஆச்சு?
1: அருமையான தேவாடனா, விருப்பமான பாடல் எல்லாம் போடுவீங்க, தேவாட பாடலே போடுங்க.
0: அப்படியா, சரி சரி ஈடன். அப்புறம் சொல்லுங்க, டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? நீங்க
1: டீ எல்லாம் குடிச்சிட்டேன். நீங்க குடிச்சிட்டீங்களா?
0: நான் சாப்பிட்டுட்டே வந்துட்டேன். தேவாவுடைய பாடல்கள்ல உங்களுக்கு இந்த பாடல் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னா இந்த பாடலை நீங்க சொல்லுவீங்க?
1: இந்த பாடல் பிடிக்கும். இந்த குளிக்கி வச்சு கொக்கா கோல போலி வந்தாலே மேல் பொங்கி வந்தாலே.
0: அப்படியா, சரி சரி. இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: ஆதித்யா, அமிந்து, ரமிந்து, ஜெமாய, ரசோகம, குசராஜா, கொழும்பு, 12 மலர், இளவட்டாரம், குணசீலம், சமர்கந்த, வசந்தகுமார், வதுடு, ராஜமாணிக்கன், ராஜன, வெல்மடு, செல்வதாம், ராம், பத்தல், ஐயாக்கன், கிருஷ்ணவர்தன், நாட்டோ, விஸ்மனா, உமாச்சான், ரஜாப், தஹாரா, முந்தாஜ்வேகன், ரிஸ்கா, அருள்மொழி, மெவில், அது போல முனராகல, தனலக்ஷ்மி, வாழச்சேன, பத்மா. இந்த நேரத்தில் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்காகவும் விசேஷமா உங்களுக்காகவும் கேப்போம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து கால் பண்ணுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0013, அப்படியும் இல்லை என்றால் 0312-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். அடுத்தும் கூட ஒரு சுப்ரான பாடல் வருகிறது, பிரியமுடன் திரைப்படத்திற்காக.
2: வயிற்றுல கான் கோழி ஒன்னு கூவுது, அது பாஸ்ட் ஃபுட்.

Streaming in Sri Lanka. Vossam the FM. 102.6. 102.6.

0: கேட்டு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: இலங்கை மேல் நடுத்தர வருமான பொருளாதாரத்தை கொண்ட நாடு, உலக வங்கி அறிவிப்பு. இலங்கைக்கு 150 மில்லியன் டாலர் நிதியுதவி அளிக்கும் உலக வங்கி. விஷ போதைப் பொருளை மூற்றாக ஒழிக்கும் தேசிய வேலைத்திட்டம் தொடர்பில் ஜனாதிபதி கருத்து. டெங்கு நோய் பரவல் அபாய கட்டத்தில், 35 மரணங்கள் பதிவு. அர்ச்சுனாவின் எம்பி பதவியை ரத்து செய்யும் மனுவை விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையில் தொடரும் பேச்சுவார்த்தைகள்.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் இன் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் எம் கவிதா பாரதி. தொடர்பான விரிவான செய்திகள். விஷப்போதைப் பொருளை மூற்றாக இல்லாதொழிப்பதில் சகல நிறுவனங்களும் தேசிய திட்டத்திற்கமைய செயற்பட வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 4 பீடங்களின் மகாநாயக்க தேரர்கள் உள்ளிட்ட மத தலைவர்களின் பங்கேற்புடன் முழு நாடும் ஒன்றாக தேசிய செயற்பாட்டு சபை கூடிய போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். பிள்ளைகள் போதைப்பொருள் பாவனைக்கு உள்ளாகியுள்ளார்களா என்பதை பெற்றோர்கள் சோதனையிட போதைப்பொருள் பரிசோதனை கருவியை மருந்தகங்களூடாக சந்தைக்கு அறிமுகப்படுத்துவது குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. விஷ போதைப் பொருளை மூற்றாக இல்லாதொழிப்பதற்காக முழு நாடும் ஒன்றாக தேசிய செயற்பாட்டு சபை, 4 பீடங்களின் மகாநாயக்கர்கள் உள்ளிட்ட மதத் தலைவர்களின் பங்கேற்போடு ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. விஷப்போதைப் பொருளை முற்றாக இல்லாதொழிக்கும் தேசிய திட்டத்திற்கமைய நிறுவன மட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள பொறுப்புகள் குறித்து ஜனாதிபதி இங்கு ஆலோசனை வழங்கினார். அதில் தற்போது வரை முன்னெடுக்கப்பட்டுள்ள பணிகள் தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் ஜனாதிபதி அறிவுறுத்தினார். சிறைவாசம் அனுபவிப்பவர்களில் 100% வீதமானோர் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் என தெரியவந்துள்ளதோடு, சிறைச்சாலை நெருக்கடியை குறைக்கும்போது அவர்கள் தொடர்பில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. பாடசாலை பிள்ளைகள் போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு உள்ளாவதை தடுத்தல் மற்றும் அதற்காக எடுக்க வேண்டிய துரித நடவடிக்கைகள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. தனியார் மற்றும் சர்வதேச பாடசாலைகளின் உரிமைகளை போதைப் பொருள் ஒழிப்பு தேசிய வேலைத்திட்டத்தோடு இணைத்துக் கொள்வதற்கான பேச்சுவார்த்தை அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளை விரைவில் அழித்தல், போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களுக்கு புனர்வாழ்வளித்தல் உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து தேசிய சபையில் கலந்தாலோசிக்கப்பட்டுள்ளது. டெங்கு தொற்று பரவல் காரணமாக கொழும்பு கட்புல் அரங்கேற்ற கலைகள் பல்கலைக்கழகம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. இதேபோல இவ்வருடத்தில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 56,000 கடந்துள்ளது. டெங்குவினால் ஏற்பட்டுள்ள மரண எண்ணிக்கை 35 அதிகரித்திருப்பதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவிக்கின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களில் 1025 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இந்நிலையில் தம்மை சுற்றியுள்ள சுற்றாடலில் சுத்தமாக வைத்திருக்க வேண்டியதன் பொறுப்பை இன்னும் அநேகமானோர் நிறைவேற்றுவதில்லை என சுகாதார பிரிவு குற்றம் சுமத்தியுள்ளது. சீரற்ற வானிலைக்கு மத்தியில் டெங்கு அதி அபாய தொற்றாக மாறியுள்ளது. இவ்வருடத்தில் இதுவரை 56,422 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மரண எண்ணிக்கை 35 அதிகரித்திருப்பதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. ஜூன் மாதத்தில் மாத்திரம் 21,556 டெங்கு தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். டெங்கு நோய் பரவல் காரணமாக கொழும்பு கட்புல் அரங்கேற்ற கலைகள் பல்கலைக்கழகம் 2 வாரங்களுக்கு தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. அதற்கமைய பல்கலைக்கழகத்தின் சகல கல்வி நடவடிக்கைகள், பரீட்சைகள் உடன் அமலுக்கு வரும் வகையில் நிறுத்தப்படுவதுடன் தங்குமிடங்களும் மூடப்படுவதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. டெங்கு தொற்று பரவல் தொடர்பில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அரசு பல்கலைக்கழக உபவேந்தர்களுடன் விசேட பேச்சுவார்த்தையை முன்னெடுத்திருந்தது. கட்புல அரங்கேற்ற கலைகள் மாணவர்கள் சிலருக்கு டெங்கு நோய் அடையாளம் காணப்பட்டதுடன் வைரஸ் காய்ச்சல் பரவும் நிலையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கு வீடுகள் மற்றும் சகல சுற்றாடலையும் சுத்தப்படுத்துமாறு சுகாதார பிரிவு தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வருகிறது. எனினும் பெரும்பாலானோர் இந்த பொறுப்பை நிறைவேற்றுவதில்லை எனவும் சுகாதார பிரிவு குற்றம் சுமத்தியுள்ளது. இலங்கையின் முதலீட்டு மேம்பாட்டு போட்டித்தன்மையை அதிகரிப்பது மற்றும் புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கில் அடிப்படையாக கொண்டு பொருளாதார மறுசீரமைப்பு வேலை திட்டங்களுக்கு 150 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி வழங்க உலக வங்கியின் நிறைவேற்றுக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. இலங்கையின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு மேலாக சென்று நீண்டகால வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக முன்னெடுக்கப்படும் ரிஃபார்ம்ஸ் ஃபார் க்ரோத் ரெசிலியன்ஸ் அண்ட் ஒபனன்ஸ் வேலை திட்டத்தின் முதற்கட்ட நடவடிக்கைகளுக்காகவே இந்த நிதி வசதி வழங்கப்படுகிறது. இந்த நிதியினூடாக நாட்டின் தனியார் பிரிவை மையப்படுத்திய பொருளாதாரத்தை ஏற்படுத்துவதற்கு தேவையான பின்புலம் உருவாக்கப்படும் என உலக வங்கி நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. அதன் கீழ் பிரதான துறைகள் சிலவற்றை மறுசீரமைக்கவும் ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறவுள்ளது. மேலும் வர்த்தக தடைகளை நீக்குதல் மற்றும் முதலீட்டு சூழலை மிகவும் கவரக்கூடிய வகையில் நிதித்துறையை வலுப்படுத்துதல் மற்றும் அரசு தொழிற்துறைகளில் நிர்வாகம் மற்றும் செயற்திறனை அதிகரித்தல், பெண் தொழில் வாய்ப்புகளை விஸ்தரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்தல், மின்சக்தி துறையில் போட்டித்தன்மையை அதிகரித்து சிறந்த சேவையை குறைந்த செலவில் வழங்குவது உள்ளிட்ட விடயங்களும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. உலக வங்கி இதுவரை இலங்கையின் கல்வி, சுகாதாரம், எரிசக்தி, போக்குவரத்து மற்றும் விவசாயம் உள்ளிட்ட பல துறைகளில் முன்னெடுக்கும் 13 வேலை திட்டங்களுக்கு 1.5 பில்லியன் டாலருக்கும் அதிக நேரடி ஒத்துழைப்பை வழங்கி வருகிறது. உலக வங்கி நேற்றைய தினம் வெளியிட்ட புதிய பொருளாதார வகைப்படுத்தலுக்கமைய இலங்கை மீண்டும் ஒருமுறை மேல் நடுத்தர வருமானம் ஈட்டும் நாடுகளின் பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. 2022 ஆண்டு இலங்கை முகம் கொடுத்த கடுமையான பொருளாதார பிரச்சினை காரணமாக இந்நாட்டு பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதன் பிரதிபலனாக இலங்கை கீழ் வருமானம் பெறும் நாடாக வீழ்ச்சி கண்டது. இலங்கை இவ்வாறு மேல் நடுத்தர வருமானம் பெறும் நாடாக வகைப்படுத்தப்பட்டுள்ளமை பொருளாதாரத்தின் புதிய திசையை காட்டும் விடயம் என பொருளாதார வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். இது பொருளாதாரம் மற்றும் சகல துறைகளுக்கும் புதிய எழுச்சி எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். விசேடமாக உற்பத்தி, சுற்றுலா மற்றும் ஏனைய தொழிற்துறைகளை மீள இயங்க செய்தமை பொருளாதாரம் இவ்வாறு வளமைக்கு வர பிரதான காரணம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக வங்கியின் கீழ் இயங்கும் அபிவிருத்தி தரவு மத்திய நிலையத்தினூடாக ஒவ்வொரு வருடமும் ஜூலை 1 திகதி உலக நாடுகளில் தனிநபர் மொத்த தேசிய வருமானத்தை அடிப்படையாக வைத்து இந்த வருடாந்த வகைப்படுத்தல் புதுப்பிக்கப்படுகிறது. இவ்வருடமும் 218 நாடுகள் உலக வங்கியின் மதிப்பீடுகளுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. மொழியூடாக மனிதர்களுக்கிடையில் ஏற்படும் பிணைப்பை AI தொழில்நுட்பத்தினூடாக ஏற்படுத்த முடியாதென பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். மொழி எல்லைகளை கடந்து முன்னோக்கி பயணித்தால் ஒழுக்க ஸ்தீரமைக்க நாடு உருவாகும் எனவும் பிரதமர் குறிப்பிட்டார். அழைக்கப்பட்ட வாசகர்களுக்கான விவாத போட்டியின் இறுதி நாள் நிகழ்வு பிரதமர் ஹரிணி அமரசூரிய தலைமையில் கொழும்பில் இடம்பெற்றது. அமைச்சர் ஹர்ஷன நானேக்கார, அரச மொழி ஆணையாளர் நிர்மல் ஆர் ரணவக் ஆகியோர் இதன்போது இணைந்திருந்தனர். அரச மொழிக் கொள்கை மற்றும் அதன் பயன்பாடு ஊடாக தேசிய நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதே அதன் துணைப்பொருளாகும். அரச மொழி ஆணைக்குழுவின் அரச மொழி வாரம் பாடசாலை தினத்திற்கு இணைவாக குறித்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசில்கள் மற்றும் சான்றிதழ்கள் பிரதமரினால் வழங்கி வைக்கப்பட்டன. 2026 ஆண்டிற்கான புதிய கல்வி மறுசீரமைப்பு தொடர்பிலான எண்ணக்கரு பத்திரம் மற்றும் அரசு நிறுவனங்களில் காட்சிப்படுத்தப்படவுள்ள ஸ்டிக்கர் அதன்போது பிரதமருக்கு வழங்கி வைக்கப்பட்டது. சகல பிரஜைகளுக்கும் சமமாக மதிப்பளித்து சகல மொழிகளும் அதனூடாக மதிக்கப்பட வேண்டும் என பிரதமர் இதன்போது குறிப்பிட்டார். கொழும்பு மாவட்டத்தில் உள்ள அனைத்து பிரதேச செயலகங்களின் அரசு சேவைகளுக்காகவும் டிஜிட்டல் பணக்கொடுக்கல் வாங்கல் வசதியை அறிமுகப்படுத்தும் நிகழ்வு பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் இன்றைய தினம் இடம்பெற்றது. சேவைகளை ஒழுங்குபடுத்தி மக்களுக்கு செயற்திறன்மிக்க சேவையை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் பிரதமர் இதன்போது தெரிவித்தார். இதற்கமைய இலத்திரனியல் முறைமையூடாக அரசு நிறுவனங்களுக்கு பணம் செலுத்துவது முதற்கட்டமாக இன்று ஆரம்பிக்கப்பட்டது. மேலும் இனிவரும் காலங்களில் வங்கி அட்டைகளூடாக கொடுப்பனவுகளை செலுத்த முடியும். பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் நிபுணாராட்சி, கொழும்பு மாவட்ட செயலாளர் பிரசன்ன கினிகே உள்ளிட்டோரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் உரையாற்றிய பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய, வேகமாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வரும் உலகிற்கேற்ப இலங்கையின் அரசு துறையை நவீனமயமாக்குவது அரசாங்கத்தின் முதன்மை நோக்கங்களில் ஒன்றாகும் என குறிப்பிட்டார். அத்துடன் இந்த புதிய முறைமையின் மூலம் பொதுமக்கள் பணம் கொண்டு செல்ல வேண்டிய தேவை இல்லாதொழிவதுடன் குறுகிய காலத்திற்குள் திறமையான சேவையையும் பெற்றுக் கொள்ள முடியும். அத்துடன் கொடுக்கல் வாங்கல்கள் மிகவும் பாதுகாப்பானதாகவும் வெளிப்படைத்தன்மை மிக்கதாகவும் அமையும். மேலும் பண மோசடிகள் மற்றும் பணம் காணாமல் போகும் அபாயத்தை குறைத்தல், அனைத்து கொடுக்கல் வாங்கல்களையும் முறையாக பதிவு செய்தல் மற்றும் கணக்காய்வை எளிதாக்குதல் ஆகியவற்றுடன் நாட்டின் டிஜிட்டல் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கும் இந்த வேலைத்திட்டம் பங்களிப்பு வழங்கும் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய மேலும் தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை வரிதாக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை ஆகஸ்ட் 31 தேதி இடம்பெறும் என மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று அறிவித்தது. அபிநவ நிவஹால் பெரமுன தலைவர் ஓஷலஹெரத் இம்மனுவை தாக்கல் செய்திருந்தார். இம்மனு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் மனுதாரர் தரப்பு இம்மனு மீதான விசாரணைக்கு மிகவும் அண்மைய தினம் ஒன்றை வழங்குமாறு கோரிக்கை விடுத்தது. பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் சட்டத்தரணியும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவர் அரச வைத்தியராக பணியாற்றினார் என மனுதாரர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியலமைப்புக்கமைய இது சட்டவிரோதமானது எனவும் மனுதாரர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் ஏற்றுமதியாளர்களுக்கு ஏற்றுமதிக்கான ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் புதிய ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது. நாட்டின் ஏற்றுமதி அபிவிருத்தி வலுப்படுத்துவதற்கு வர்த்தக பிரவேசங்களை மேம்படுத்துவதற்கான நீண்டகால பங்குடைமையை உறுதிப்படுத்தும் வகையில் புதிய ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை மற்றும் ஜெர்மனியின் இறக்குமதி மேம்பாட்டு பீடத்திற்கிடையில் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இலங்கை ஏற்றுமதியாளர்களுக்கு ஐரோப்பிய சந்தைக்கான பிரவேசம் மற்றும் அவர்களுக்கு சர்வதேச போட்டித்தன்மையை மேம்படுத்துவதற்கான ஒத்துழைப்புக்கு ஜெர்மனியின் இறக்குமதி மேம்பாட்டு பீடம் பங்களிப்பு வழங்க உள்ளது. புதிய கூட்டு முயற்சியினூடாக விசேடமாக இயற்கை மூலப்பொருட்களின் மூலம் குறிப்பிடத்தக்களவு முன்னேற்றத்தை அடைய முடியும் என ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங் தெரிவித்துள்ளார்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: டோஹாவில் இடம்பெற்ற மறைமுக பேச்சுவார்த்தையின் பின்னர் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கிடையில் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகளை நடத்த இணக்கம் பெறப்பட்டுள்ளது. இஸ்லாமாபாத்தில் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் பிரிவுகளுக்குரிய விடயங்கள் தொடர்பில் நேர்மறையான முன்னேற்றம் தோஹாவில் எட்டப்பட்ட ஈரான் அமெரிக்க மறைமுக பேச்சுவார்த்தை நிறைவடைந்துள்ளதாக பாகிஸ்தான் வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது. எதிர்காலத்தில் பேச்சுவார்த்தைகளை தொடர்ச்சியாக முன்னெடுப்பதற்கு இருதரப்பும் இணக்கம் தெரிவித்துள்ளது. ஈரானின் முன்னாள் ஆன்மீக தலைவரின் இறுதி கிரியைகளின் பின்னர் அடுத்த பேச்சுவார்த்தை தொடர்பில் தீர்மானிக்கப்பட உள்ளதாகவும் பாகிஸ்தான் அறிவித்துள்ளது.
0: வசந்த் எஃப்எம் விளையாட்டு செய்திகள்.
1: கிரிக்கெட் வீரர் ஸ்ரீசாந்தின் மன்னிப்பு கடிதம் தொடர்பாக கேரள கிரிக்கெட் சங்கத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. ஸ்ரீசாந்த் நிபந்தனையற்ற வருத்தத்தை தெரிவித்திருப்பதை கருத்தில் கொண்டு அவர் மீதான தடையை நீக்க ஏகமனதாக தீர்மானம் பெறப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டால் கடும் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீசாந்திற்கு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் எதிர்வரும் கேரள கிரிக்கெட் லீக் தொடரில் ஆரிஸ் காலம் ஸ்டாலிஸ் அணியின் இணை உரிமையாளராக ஸ்ரீசாந்த் செயல்பட முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளரான இவர் சர்வதேச ரீதியில் 27 டெஸ்ட் போட்டிகளில் 87 விக்கெட்டுகளையும் 53 ஒருநாள் போட்டிகளில் 75 விக்கெட்டுகளையும் 10 G20 போட்டிகளில் 7 விக்கெட்டுகளையும் கைப்பற்றியுள்ளார். ஏற்கனவே ஊடகங்களில் கேரள கிரிக்கெட் சங்கத்தின் நட்பேருக்கு பாதிப்பேற்படும் வகையில் கருத்து தெரிவித்ததற்காக ஸ்ரீசாந்துக்கு 3 வருட தடையை கேரள கிரிக்கெட் சங்கம் அறிவித்திருந்தது. குறித்த தடையை எதிர்த்து திருவனந்தபுரம் நீதிமன்றத்தில் ஸ்ரீசாந்த் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதனையடுத்து கேரள கிரிக்கெட் சங்கத்திற்கு எதிராக தான் வெளியிட்ட கருத்துக்காக வருத்தம் தெரிவித்து நிபந்தனையற்ற மன்னிப்பு கடிதத்தை ஸ்ரீசாந்த் சமர்ப்பித்திருந்தார்.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: இலங்கை மேல் நடுத்தர வருமான பொருளாதாரத்தை கொண்ட நாடு, உலக வங்கி அறிவிப்பு. இலங்கைக்கு 150 மில்லியன் டாலர் நிதியுதவி அளிக்கும் உலக வங்கி. விஷ போதைப் பொருளை மூற்றாக ஒழிக்கும் தேசிய வேலைத்திட்டம் தொடர்பில் ஜனாதிபதி கருத்து. டெங்கு நோய் பரவல் அபாய கட்டத்தில், 35 மரணங்கள் பதிவு. அர்ச்சுனாவின் எம்பி பதவியை ரத்து செய்யும் மனுவை விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையில் தொடரும் பேச்சுவார்த்தைகள். இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் இரவு நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. வணக்கம்.
0: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். நிமிர்ந்த நடை.

0: நேற்றைய தினம் சீர்த்துக்கப்பட்ட 2385வது கப்பூர் குலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எஸ் சூப்பர் இலக்கம் 6, வெற்றி இலக்கங்கள் 11, 27, 41, 61. மீண்டும் ஆங்கில எழுத்து எஸ் சூப்பர் இலக்கம் 6, வெற்றி இலக்கங்கள் 11, 27, 41, 61. நேற்றைய தினம் 20 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்றும் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 11 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,53,89,440 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 30,61,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீர்திருக்கப்பட்ட 3,35வது அத கோட்டிபதிலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்களாக 14, 18, 26, 50 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்களாக 14, 18, 26, 50 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்றும் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 4 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 96,22,760 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,64,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 4,921வது ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக கன்னிராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 36, 47, 53, 59. மீண்டும் ராசி கன்னி வெற்றி இலக்கங்களாக 36, 47, 53, 59. நேற்றைய தினம் 10 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்று வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,63,38,880 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 33 லட்சம் ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீலிக்கப்பட்ட 9,43வது சுபிரிதன சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்கள் 6, 7, 2, 0, 0, 0. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்களாக 6, 7, 2, 0, 0, 0 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் மொத்தமாக 38,1,440 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,28,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 1,39வது சசிரலோத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. வெற்றி இலக்கங்களாக 21, 24, 30 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 10 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 38,78,120 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 417வது ஜயசம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்களாக 2,00,000 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்கள் 2,00,000 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 50,000 பரிசல்கள் 25 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 61,42,770 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 3,209வது சுபபௌலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்களாக 5, 29, 60, 62 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்கள் 5, 29, 60, 62 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,000 ரூபாய் பரிசுக்குரிய சூப்பர் கேஷ் விசேட சீட்டு இலக்கங்களாக 6, 0, 3, 4, 0 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 6, 0, 3, 4, 0. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்று வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 79,95,600 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,23,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 5,370வது சனிதாளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 22, 34, 60, 61. மீண்டும் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 22, 34, 60, 61. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் விசேட இலக்கங்களாக 8, 3, 3, 8, 2 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 8, 3, 3, 8, 2 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்று வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 70,98,360 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,79,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லுத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6, 102.8, 102.

0: ஆர் திரைப்படத்தில் இருந்து ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் ஒரு அழகான பாடல் கேட்டு அப்படி ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள இணைந்திருக்கும். எனவே 9 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு தொடர்ந்து கால் பண்ணுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0011 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லி பாக்கலாமே. வணக்கம்.
1: வணக்கம்.
0: அன்பான இரவு நேர வணக்கம். யார் இது? விஸ்வநாதன். எப்படி இருக்கீங்க விஸ்வநாதன்? சொல்லுங்க விஸ்வநாதன், சாப்பிட்டீங்களா? எப்படி
1: இனிதான்
0: சாப்பிடணும். என்ன சமையல் இன்னைக்கு வீட்டுல? சரி விஸ்வநாதன், அப்புறம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: அனைவரும் உங்களுக்கு நலமா உற்சாகம் இருக்காங்க மேடம்.
0: சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: நன்றி.
0: அதே நேரம் பேஸ்புக் கூட நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம். என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கடுவலையிலிருந்து மனு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. வணக்கம் என்று சொல்லி பண்டாரவலையிலிருந்து ராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான இரவு நேர வணக்கம். கொழும்பாய்ந்து ஸ்டீவன் சிறையில இருந்து சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் அக்கா, இரவு நேர வணக்கம். மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீர்த்தன் குடும்பம், கொட்டகலை டிரைட்டன் சொந்தங்களை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. ஹாய் ஆனந்தி சிஸ்டர், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று மாணிக்காவத்த சந்திரா குசன் ஒர்க் ஷாப்பிலிருந்து மணிவண்ணன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக உள்ளது, இனியும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி சிங்காரவத்தையிலிருந்து டி கே தினேஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான இரவு நேர வணக்கம். ஆனந்தி பசரையூரிலிருந்து பாலச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ப்ரோக்ராம் சூப்பர் என்று சொல்லி அக்கா என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அட்டன் நவீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான இரவு நேர வணக்கம். நிகழ்ச்சியில் நானும் இணைந்துள்ளேன் என்று சொல்லி ருசலகம்ம குசல ராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அன்பான இரவு நேர வணக்கம். ஆனந்தி பாடல்கள் அனைத்தும் வேற லெவல், வாழ்த்துக்கள் என்று சொல்லி கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல். இது வில்லன் திரைப்படத்திற்காக வித்யாசாகர்.

streaming in Sri Lanka. Wasn't the FM 102.6.

வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய நாள் பிறந்த தினத்தை கொண்டாடும் நடிகை கௌதமி. ஒலிக்கும் பாடல் இது. ஊரு

0: நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாமே. வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? சண்முகராஜா. எப்படி இருக்கீங்க சண்முகராஜா? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம்.
0: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? வேலையா இல்லாட்டி வீட்ல இருக்கீங்களா? எப்படி?
1: திருமதி சித்திரசெல்வி கனகராஜா அவர்களுக்கும், திருமதி சவுந்தலா வினோதினி வினோ மொட்டகல மடுவுதலு இருவரும் திருமணம்
0: இணைந்தார்கள். சரியா, சரி. அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: நம்மட குடும்பத்துக்கு, உங்களுக்காக, திவானிக்காக, சொல்விக்காக, மற்ற வசந்த வைப்பும்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. அதே நேரம் பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் ஆனந்தி அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம். மீன்பிடி கந்தையிலிருந்து நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று பிரசாந்த் இணைந்திருக்காங்க. அதே நேரம் ஹாய் ஆனந்தி அக்கா, அன்பான வணக்கம், சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கரோலினா லலிதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான இரவு நேர வணக்கம் ஆனந்தி வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு எனக்கும் வசந்தம் சொந்தங்களுக்கும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கினிகத்தன கடவளையிலிருந்து கண்ணா நிகழ்ச்சியோட இணைந்திருக்காரு. ஹாய் வணக்கம், பொலனறுவையிலிருந்து பூவன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் இனிமையான இரவு நேர வணக்கம் அம்மா செல்வி, கணவன் கமல் மற்றும் மகன் மிதுன் மற்றும் தங்கை தர்சிகா, அண்ணா கஜன் மற்றும் மச்சா கருணாகரன், மாமா கண்ணையா, அத்தை யோகா மற்றும் அம்மா மகேஸ்வரி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கெரோலினாவிலிருந்து ஷனுஷா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் இரவு நேர வணக்கம் ஊருக்கோட வத்த தமிழ்நாடு தோட்டத்திலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் அபுதலை புதுக்காடிலிருந்து ரஜினி, லாவண்யா, பிள்ளைகள் அனுஜா மற்றும் கவின் அம்முக்குட்டி ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. பெரிய குறையானையிலிருந்து வசந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல். ஒலிக்கும் பாடல் இது ஜீத்தன் திரைப்படத்திற்காக ஸ்ரீகாந்த் தேவாவின் இசையில்.

0: டுடே திரைப்படத்திற்காக தேவாவின் இசையில் ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. தொடர்ந்து கால் பண்ணுங்க 0312-775-0001 அப்படியும் இல்லை என்றால் 0312-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்த மேலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் கலதாவளையில இருந்து கலாவதி.
0: கலாவதி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நான் நல்லா இருக்கேன் ஆனந்தி, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க?
1: வானொலி கேட்டுக்கோ.
0: சாப்பிட்டீங்களா?
1: இல்ல இல்ல, சாப்பிடல, கொஞ்சம் சுகம் இல்ல.
0: அடடா, என்ன ஆச்சு?
1: காய்ச்சல் ஆச்சு.
0: காய்ச்சல் ஆச்சு. சரி, மருந்து எடுத்தீங்களா நீங்க?
1: என்ன
0: பாடல்?
1: கவலைப்படாத சகோதரா.
0: அடடா,
1: என்ன காத்திருப்பால் காதல் தஞ்சியத்து வைப்பாள். அந்த பாட்டு தரோடும் என்னத்துக்கண்டா? இந்த புறா மகன் திருமணம், அவருக்கு அவர் வேறு கிருந்தன், மணமகள் வேறு சரிதா, அப்பாடகேரு அரியராஜா, மணப்பெண்டகு அப்பாடகேரு சவராஜா, அவங்க கலதாவளியை சேர்ந்தார்கள் தான். 25ஆம் தேதி எங்கட மகனுக்கும் திருமணம் நடந்துச்சு. அவர் பேரு ஜெசிந்து, அவருடைய பேரு திருத்தியா. அவங்களுக்கா வண்டி, திருமண தம்பதிகளுக்கா வண்டி, கவலைப்படாத சகோதர பாட்டை தாங்க.
0: சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்துருங்க. சரியா?
1: நன்றி.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு.

0: சிவன் திரைப்படத்திலிருந்து வித்யாசாகரின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தேன் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு 102.6 102.8 அலைவரிசையின் ஊடாக இப்போது அழைப்பின் ஊடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லி பார்க்கலாமே. வணக்கம். முகைதீன், எப்படி இருக்கீங்க முகைதீன்? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் சொல்லுங்க முகைதீன், என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? வீட்டோட பாடல் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா முகைதீன்? என்ன பாடல்? அப்படியா? சரி சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருக்கேன். சரியா? சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க? சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி அக்கா.
0: நன்றி நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து கால் பண்ணுங்க. 0112-775-0013 அப்படியும் இல்லை என்றால் 0312-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும்.
2: அவளைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா காதல்.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் இரவு 8:28.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8.
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM
2: உலகம் பூரா அபிலாஷ் என்ற பேர் வரணும்னா என்ன செய்யணும்?
3: வாரம் ஞாயிற்றுக்கிழமை பாபன், இது நம்ம தியேட்டருக்கு.
1: இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு, இது நம்ம தியேட்டர்.

0: சாக்லேட் திரைப்படத்திலிருந்து தேவாவின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் வசந்தா மேக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு நேரம் இரவு 8 மணி கடந்து 35 நிமிடம் ஆகிக்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அழைப்பினூடாக ஒரு சொந்தமேலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ அக்கா வணக்கம்.
0: வணக்கம். மகேஷ் எப்படி இருக்கீங்க? மகேஷ்
1: அப்புறம்
0: சொல்லுங்க மகேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோ.
0: என்ன சோகமா பேசுற மாதிரி இருக்கே.
1: என்ன
0: பாடல்? சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்க. சரியா?
1: நன்றி.
0: சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க? அன்பான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி கொட்டகலை டிரைட்டன் சந்தியாகு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. நிகழ்ச்சியில் நானும் இணைந்துள்ளேன் ஆனந்தி அக்கா. நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று சொல்லி வேர்வலை தர்கா நகரில் இருந்து ரிம்சான் ரிதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. ஹாய் அக்கா, அன்பான இனிமையான வணக்கம். மணிமாறன் அப்புதல வியாறுகளையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் குடும்ப உறவுகள் அனைவரையும் இணைத்துக் கொண்டு மற்றும் கமலவேணி, டில்ருக்ஷன், யஷ்வினா மற்றும் கதிராய் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. இனிமையான இரவு நேர வணக்கம் சகோதரி என்று சொல்லி ஆரையம்பதி இதே ரத்னம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மாவனல்லையிலிருந்து நீசா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. தூத்துக்குடி பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அன்பான இரவு நேர வணக்கம். மீராவூரிலிருந்து தாசன் பிரியா நிகழ்ச்சியோடு இணைந்து வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்காங்க. வணக்கம், புகவந்தலாவையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று கருப்பையா கலைசெல்வன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இந்துக்கலை அரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான இரவு நேர வணக்கம் ஆனந்தி சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் வாழ்த்துக்கள் என்று சொல்லி வரலட்சுமி கொட்டேனாவிலிருந்து நிகழ்ச்சியோட இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஹாய் அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோட இணைந்துள்ளேன். என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அனைத்து வசந்த உறவுகளுக்காகவும் நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி குமாரி இணைந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி கருங்காலிச்சேலையிலிருந்து மில்டன் நிகழ்ச்சியோட இணைந்திருக்காரு. இரவு நேர வணக்கம் ஆனந்தி, பருத்தி துறையிலிருந்து அருண்மொழி, என்னையும் நிகழ்ச்சியில் அணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் கொட்டகலையில் சந்தானம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. ஆனந்தி சிஸ்டர், என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காரு. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்ன அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், யார் இது, யார் பேசுறீங்க? அஜித். அஜித் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நீ?
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கு அஜித். ரொம்ப நாளைக்கு பிறகு
1: நீங்க
0: பாடல்கள் அருமையாக உள்ளது. அம்மா அப்பா அக்கா மற்றும் துபாயில் இருக்கும் அண்ணாவையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு சொல்லி இணைந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான இரவு நேர வணக்கம் ஆனந்தி, நான் பகத்தோட்டம் தும்மோதர சின்னையா மகாதேவன், நலமா இருக்கீங்களான்னு கேட்டிருக்கீங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நிகழ்ச்சி அருமையாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காரு. அதே நேரம் மகாய் அக்கா, நான் எட்டியாந்தோட்டையிலிருந்து கிருசாந்தன், நிகழ்ச்சி சூப்பர். மற்றும் அம்மா சீலாதேவி மற்றும் அப்பா ஜெயசங்கர், அண்ணா சிந்துஜன், அண்ணி தர்ஷினி மற்றும் தம்பி லக்ஷன் எல்லோரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. ஹட்டன் கலாதேவி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஐயாதுரை மற்றும் முருகதாஸ் சபிக்சன் தவிக்ஷா ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் பிரியா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, இரவு நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அன்பான வணக்கம், நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன், பாடல்கள் அருமையாக உள்ளது, என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தொண்டை மன்னார் செல்வ சந்நிதி சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. ஹாய் ஆனந்தி அக்கா, இரவு நேர வணக்கம், நலமா இருக்கீங்களா? பண்டாரவளையிலிருந்து வினோதன் வினோ மற்றும் லதா, கிருஷாந்தன், ரோசன், சபினாஸ் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, இரவு நேர வணக்கம், நான் கரோலினா சுகந்தி, என்னையும் நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. இனிமையான இரவு நேர வணக்கம் கினியா மஸ்ரூப் நகர் நசூர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கார். அன்பான வணக்கம் ஆனந்தி, பெரிய நீலாவலையிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஹாய் அக்கா, என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மதி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் கவிதா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. பதுலையிலிருந்து தன்னுடைய குடும்ப உறவுகள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் நிகழ்ச்சியில் நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான இரவு நேர வணக்கம், என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள், பாடல்கள் அனைத்தும் வேற லெவல் என்று சொல்லி பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல் இது, பெரியண்ணா திரைப்படத்திற்காக.

தொடர்ந்து ஒழிக்க இருக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நேர்கள் தொடர்ந்து வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் புவனேஷ். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்க வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான், உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.

நன்றி ஆனந்தி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு பொழுது வணக்கம். நேர்கள் இப்பொழுது முதல் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு எடுத்துக் கொள்ள முடியும். நேரம் இப்போது 9 மணி.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. வசந்த நிலா நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்கள் வரை காத்திருக்கிறது. இன்று நேர் தெரிவாக வரை காத்திருக்கிறது. முதல் ஒன்றரை மணித்து ஆலம் ஓர் நேரின் பாடல் தெரிவுகளும் நினைவுகளோடு, அடுத்த ஒன்றரை மணித்து ஆலம் இன்னும் ஒரு நேர் தெரிவின் பாடல்கள் வரை காத்திருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் முதல் நேர் உடைய பாடல் தெரிவாக வர காத்திருக்கிறது. ஆனால் நான் தொடர்ந்தும் வசந்தத்தின் வசந்த நிலா கேட்பேன். இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்வதற்கு ரொம்ப நாள் ஆசை. என்னையும் இணைத்துக் கொண்டு என்னுடைய பாடல் தெரிவுகளை தாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டே சுரேன் இணைந்திருக்கிறார். இன்றைய முதல் நேராக ரத்னாபுரியிலிருந்து தான் இப்பொழுது கொழும்பில் வேலை செய்து கொண்டிருக்காராம். சுரேனின் முதல் பாடல் தெரிவு தன்னுடைய அம்மாவுக்கு பிடித்த பாடல். அடிக்கடி அம்மா இந்த பாடலை முணுமுணுத்துக் கொண்டே இருப்பார், எங்களையும் கேட்க சொல்வார். என்னுடைய அம்மா சாந்திமதிக்காக இந்த பாடல் தாருங்கள் அண்ணா அப்படின்னு கேட்டுக்கிறார்.

என் ராசாவின் மனசுல திரைப்படத்துக்காக சுனலதாவின் குரலை இந்த நேரத்தில் கேட்கும் போது எத்தனை இனிமை இல்லையா? மிக மிக இனிமையான ஒரு குரல். இவருடைய பாடல்கள் அத்தனையுமே பொக்கிஷம். கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா 102.6 102.8 என்ற அலைவரிசையில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்று www.vasantham.fm.org என்ற இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாக இணைந்து கொள்ள முடியும். காற்றலை வசந்தத்தில் இன்று நேர் தெரிவில் முதல் நேராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் ரத்னபுரியைச் சேர்ந்த சுரேன். தன்னுடைய இரண்டாவது பாடல் தெரிவாக ஒரு அழகான பாடல் தெரிவு செய்திருக்கிறார். அதற்கான காரணத்தை சொல்லியிருக்கிறார். ஆனால் முதல் காதல் எப்போதுமே மறக்கவே முடியாது. உண்மைதான் சகோதரா. அந்த முதல் காதல் என் வாழ்க்கையில் நேர்ந்தது. அந்த காதலின் பிரிவு என்னை இன்னும் மறக்க செய்யவில்லை. காரணம், அந்த நினைவு அப்படிப்பட்டது. நான் பாடசாலை சென்றதெல்லாம் ஹட்டலில் தான் படித்தேன். அப்போது ஏலெவல் எக்ஸாம் முடித்த பிறகு ஒரு காதல் மலர்ந்தது. அந்த காதல் தெய்வீக காதலாக இருந்தது. அவர் சொன்ன விஷயம், ஒரு கட்டத்துக்கு பிறகு பிரேக்கப், காதலி என்னை வேணாம்னு சொல்லிட்டாங்க. நான் இவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன், முடியவே முடியாதுன்ட்டாங்க. சில பல காரணங்கள், அதெல்லாம் சொல்ல விரும்பலன்னா. அப்போது என்னுடைய நண்பனுடைய திருவியில் தான் நான் ரத்னபுரம் வந்தேன். வரும்போது ஒரு பாடல் என் நண்பன் ஆட்டோவில் ப்ளே செய்தான். அந்த திருவியில் முச்சக்கரவனில் அந்த பாடலை கேட்ட உடனே நான் கண்ணீர் மல்க அழுதேன். அந்த பாடல் இப்போது எப்போது எங்கே கேட்டாலும் அந்த நினைவு என் கண் முன்னே வந்துவிடும். அதற்காகத்தான் அந்த நினைவை மீட்பதான் இந்த பாடல் என்று சொல்லியிருக்கிறார் சுரேன். இது உங்களுக்காக.

கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. காற்றலையில் இனிமையான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இன்று சுரேனின் பாடல் தெரிவுகள் ரத்னபுரியிலிருந்து. தனக்கு பிடித்தமான பாடல்களின் நினைவுகளையும் சுமந்து கொண்டு வருகிறது வசந்த நிலா இன்றைய நிகழ்ச்சியில். சுரேனின் அடுத்த பாடல் தெரிவு, அண்ணா எனக்கு பிடித்தமான பாடல் என்று சொன்னால் இந்த பாடலை நான் சொல்லுவேன். அடிக்கடி நான் பிடித்து ரசித்து கேட்கின்ற பாடல் இந்த பாடல் என்று சொல்லிக்கொண்டே அடுத்து ஒழிக்கிறது பாடல். ஃபேஸ்புக் வழியாக மீறாளமான சொந்தங்கள் இருவுபடுத்து வணக்கம், எப்படி இருக்கிறீங்க புவனேஷ், வசந்த நிலாவோடு நான் வந்திருக்கேன் சொல்லிக்கொண்டே கணபதி மனோகரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். அன்பான வணக்கம், கிண்ணியா மௌருப் நகர் நசூர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். எட்டியாந்தூரிலிருந்து சுபா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், தன்னையும் இணைத்துக்கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பாடல் வரிகெடுத்து கேட்டு மகிழுங்கள் சுபா. அகரை பற்றி பாப்டர் நிசார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். இதமான இரவு பொழுது வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே எல்லோருக்காகவும் பாடல் தாருங்கள் என்று சொல்லிக்கொண்டே லிந்துலை எல்ஜியிலிருந்து ஸ்ரீ ஸ்ரீதாசன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறார்.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த் அனிதா. இனிமையான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. ரத்னபுரி சுரீடின் பாடல் தெரிவுகள் தான் முதல் ஒன்றரை மணித்திய ஆழத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. நினைவுகளோடு பாடல்கள் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்து வருகின்ற பாடல் அண்ணா எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். நான் தனிமையில் இருக்கும் போது கேட்க விரும்பும் பாடலில் முதல் பாடல் என்று கூட சொல்லலாம். இந்த திரைப்படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கனவை கலையாதே. இந்த படத்தை பார்த்துட்டு நான் ரொம்ப அழுதேன். இப்போதும் கூட அந்த திரைப்படத்து காட்சிகளை நினைத்தா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கும். எனக்காக இந்த பாடலை தாருங்கள். இந்த திரைப்படத்துக்காகவும் காந்த குரலோன் ஆரையரனின் பாடலுக்காகவும் குரலுக்காகவும் இந்த பாடலை தாருங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறார் ரத்னபுரிலிருந்து சுரேன்.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. இனிமையான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. ரத்தினபுரி சுரேனின் பாடல் தெளிவுகள் நினைவுகளோடு வந்து கொண்டிருக்கிறது. அவர் சொன்ன அடுத்த பாடலுக்கான நினைவு. ஆனா எனக்கு ஒரு நல்ல ஒரு நண்பரை சந்திக்க கிடைத்தது, நல்ல ஒரு மனிதர். நான் ஒரு முறை தரணியை கலைக்கு போயிருந்த போது அந்த நண்பரை சந்தித்தேன். கொஞ்சம் தான் பேசினேன், நன்றாக பழகிவிட்டார். அவர் பெயர் கோபாலகிருஷ்ணன், பாலா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு நாங்க ரொம்ப நாள் பழகினோம், ரொம்ப பேசினோம். நல்ல மனிதர். அவருடைய சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடித்தது. ஒருவரை தான் தத்தெடுத்து வளர்ப்பது போல ஒருவரை வளர்த்தார். அவருக்கு சாப்பாடு கொடுக்கறதா இருக்கலாம், எல்லாம் செய்வதா இருக்கலாம், நிறைய பேர் அவரை ஒதுக்கின ஒரு நபர். ஆனா இவர் அவரை ஆதரித்தார். அதை பார்க்கும்போது நான் கேட்டேன், ஏன் இப்படி செய்றீங்க பாலா அப்படின்னு. எல்லாம் மனசுதானே அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த ஒரு மனிதநேயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது மட்டுமல்ல, அவர் கொஞ்சம் முன்கோபக்காரர், ஆனால் மனதளவில் நல்ல மனிதர், நல்ல பாசம் கொண்டவர். நண்பர்களோடு பழகிறதுல நான் பார்த்த அளவில் அவரை விட வேறு யாரும் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன். நட்புக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு மனிதர் பாலா, தரணிகள பாலா. ஆனா திடீரென்று அவருடைய இறப்பு செய்தி கேள்விப்பட்ட உடனே ரொம்ப மனம் உடைந்து போனேன். ரொம்ப கவலையாக இருந்தது. அவர் செய்த நன்மைகள் எல்லாம் என் கண்முன்னே வந்து போனது. பேசிய வார்த்தைகள், அதிலும் நன்றாக பாடக்கூடியவர், சகோதர மொழியிலும் நன்றாக பாடக்கூடியவர். அப்படி ஒரு மனிதர், நல்ல திறமைசாலி, ஆனால் சகஜமாக பழகக்கூடியவர். உதவி என்றால் முதலில் வந்து நிற்பவர். அவருடைய இறப்பு நாள் அன்று அவரை எடுத்துக்கொண்டு போறாங்க. இறந்து அவரை இறுதி கிரிகைக்காக தகனம் செய்யற இடத்துல அவருடைய நண்பர்கள், பாடசாலை நண்பர்கள், அந்த சவத்தை வச்சு பட்டியை வச்சு பாடுனாங்க பாடல். அந்த பாடல், அதில் ரெண்டு வரி எனக்கு ரொம்ப மனதை ஆழமாக பதிய வைத்தது. அவருடைய நண்பர்கள், பாடசாலை நண்பர்கள் கண்ணீர் மழுக்க பாடின பாடல். தாயாலே வந்தது, தீயாலே வந்தது, மெய்யென்று மேனியை யார் சொன்னது என்ற பாடல் வந்த வரி என் காதுகளில் இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அவரின் நினைவாக அந்த பாடலை தாருங்களை நான் சொல்லிக்கொண்டே ரத்னபுரியிலிருந்து சுரேன் கேட்டிருக்கிறார்.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இனிமையான பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய பாடல் தெரிவுகள் முதல் உன்னரை வண்டுத்தி ஆழத்தில் ரத்னபுரி சுரேனின் பாடல் தெரிவுகள் தான் வந்து கொண்டிருக்கிறது. அண்ணா, அடுத்த பாடல் எனக்கு விஜயகாந்த் சேர ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் மீது அளப்பரிய மரியாதை இருக்கிறது. அதிலும் அவர் இறந்த பிறகு அவரை பற்றிய செய்திகள் எல்லாம் கேள்விப்படும் போது இன்னும் இன்னும் மரியாதையும் பாசமும் அதிகமாகிவிட்டது. அவர் ஒரு நடிகர் மாத்திரமல்ல, எமக்கெல்லாம் பெரிய ஒரு வழிகாட்டி போல தெரிந்தார். வந்தவருக்கு உணவு கொடுத்துதான் அனுப்ப வேண்டும் சொல்லி நினைக்கிற மனம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது. அதற்காக சின்ன கொண்ட திரைப்படத்துக்காக இந்த பாடலை தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார் சுரேன்.

கண்ணால் பேசவா திரைப்படத்துக்காக பாடல் ஒலித்துகிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த் அனிலா. இனிமையான பாடல்கள் காற்றாலையில் வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒன்றரை மணித்தியாலத்தை அலங்கரித்த பாடல் தெரிவுகள் ரத்னபுரியிலிருந்து சுரேனின் பாடல் தெரிவுகள். நன்றி சுரேன் உங்களுடைய பாடல் தெரிவுக்கு. அடுத்த ஒன்றரை மணித்தியாலத்தை அலங்கரிக்கப் போகும் பாடல் தெரிவுகளை கொண்டு நினைவுகளோடு எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார் கனிஷ்டா பத்தலிலிருந்து தன்னுடைய பாடல் தெரிவுகளை அனுப்பி வைத்திருக்கிறார் நினைவுகளோடு. நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். 0112 2775 0001 அல்லது 0112 2775 111 என்ற தகத்தோரு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ளலாம். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான பேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள். உங்களது கமெண்ட்ஸுகளை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸுகளை வாசிக்க நான் தயாராகவே இருக்கின்றேன்.

மின்னலது கோடி எந்த உயிர் தேடி வந்ததே. கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா இந்த மண்ணுத்தியாளம். இந்த ஒன்றரை மண்ணுத்தியாளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது கனிஷ்டாவின் பாடல் தெரிவுகள் வத்தல்கிறது. கனிஷ்டா சொல்லியிருக்கின்ற பாடல் முதல் பாடல், அண்ணா என்னுடைய அம்மாவுக்காக இந்த பாடல் தாருங்கள், அம்மா கீதாவுக்காக இந்த பாடல் தாருங்கள், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், இதனுடைய வரிகள் எல்லாம் அத்தனையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், இந்த பாடல் திரைப்பட காட்சியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த பாடல் தாருங்க அப்படின்னு கேட்டுங்க என்னுடைய அம்மாவுக்காக. கனிஷ்டா உங்களுடைய அம்மாவுக்காக நீங்கள் கேட்டபடி உங்கள் விருப்ப பாடல்.

0: என்ன
1: செய்யணும்? இது நம்ம தியேட்டருக்கு.
2: இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு. இது நம்ம தியேட்டர்.

திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து வருகிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற வசந்த் அனிதா, ஏராளமான சொந்தங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பான வணக்கம், இதமான இரவு பொழுது வணக்கம் என்று சொல்லக்கூடிய நாகேஸ்வரி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். மஸ்கலிய நாகேஸ்வரி இப்பொழுது கட்டாரில் அந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அன்பு கலந்த வணக்கம் போனிஷனா, நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். குன்னேரோடு சேகர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். வணக்கம் சேகர், பாடல் வரிகளுக்கு கேட்டு மகளுங்கள். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க சொல்லிக்கொண்டே அலுவலிலிருந்து மகேந்திரன் அதிபர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டேன். வாசனா மகள் சதுரிகா, துசி, லிதுர்ஷன், விதுர்ஷன், உஷா மற்றும் கருணா எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். சரி, எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது கேட்டு மகளுங்கள். ஃபேஸ்புக் வழியாக புனேஷ் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? பாடல் அருமையாக இருக்கிறது. வினோதன் வந்திருக்கிறார். வினோ, லதா, கிஷாந்தன், ரோஷான் எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். கிருஷ்ணபிள்ளை கிருஷ்ணா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அந்த பகுதி இருக்கிறார். அக்கறை பெற்று பள்ளிக்குடியிருப்பு அப்துல் காதர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் அணிந்திருக்கிறார். இன்னும் ஏராளமான சொந்தங்கள், நீங்களும் உங்களது கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள்.

கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இனிமையான பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. இந்த மனுத்தியாலத்தை அலங்கடித்துக் கொண்டிருக்கின்ற பாடல் தெரிவுகள் கனிஷ்டாவின் பாடல் தெரிவுகள் வத்திலிருந்து. ஆனா எனக்கு புதிதாக வந்த பாடல்களில் இந்த பாடல் ஏதோ என் மனதில் இடம் பிடித்து விட்டது. இந்த இசையும் சரி, இந்த திரைப்பட காட்சியும் சரி, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுனா இந்த பாடலை நான் அதிகமாக முணுமுணுக்க நேர்ந்தது அப்படின்னு சொல்லுவேன். இந்த பாட்டை ஒரு நாள் கேட்டேன், கேட்ட பிறகுலேருந்து எனக்கு இந்த பாடலை ரொம்ப முணுமுணுத்து கொண்டு இருந்தேன். நல்ல பாடல். ஆரம்பத்தில் பாடலை கேட்டு ரசித்து இந்த திரைப்படத்தை பார்க்கணும்னு சொல்லி படத்தையும் பார்த்தேன். படமும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்காக இந்த பாடலை தாருங்க அண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கனிஷ்டாவின் அடுத்த பாடல் தெரிவு.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த் அனிலா 102.6 102.8 என்ற அலைவரிசையில் இலங்கையிலிருந்து அதை இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்று www.vasantham.fm இணையதளத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாகவும் இணைந்து கொள்ள முடியும். எங்களோட அழைப்பின் வழியாக ஏராளமான சொந்தங்கள் லபுகளிலிருந்து நாகராணி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு போதாக இணைந்திருந்தாங்க. நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது, என்னையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சேர்த்துக் கொண்டேன். அன்பான வணக்கம் ஐயா கண்ணு வத்தலது நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். ஆட்டோ விஸ்வநாதன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காரன் வெட்டியாந்தட்டிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். ரொம்ப சந்தோஷம். கலத்துற கிரியல்ல ராஜலட்சுமி அம்மா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், தன்னையும் இணைத்துக்கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. கனிஷ்டா வத்தல்லை கனிஷ்டாவின் பாடல் தெரிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. அண்ணா, ஒரு சில படங்கள் பார்க்கும் போது அந்த படங்கள் அப்படியே மனதில் பதிந்துவிடும். அதிலும் இந்த திரைப்படம் இறுதி காட்சி, எப்படியாவது அந்த இறுதி காட்சியை மட்டும் மாற்ற முடியுமா அப்படின்ற அளவுக்கு இந்த படம் என்னை பாதித்தது. இயற்கை திரைப்படம், வித்யாசாகரன் இசை அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த பாடல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல். எனக்காக இந்த பாடலை தாருங்கள் அப்படின்னு

காற்றலைகள் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் இந்த மண்ணுத்தியாலத்தை ஒன்றரை மண்ணுத்தியாலத்தை அலங்கெடுத்துக் கொண்டிருக்கிறது வத்தலை கனிஷ்டாவின் பாடல் தெரிவுகள். தோப்பூர் அனிஃபாவும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள் என்று பகிர்ந்திருக்கிறார். அடுத்த பாடல் கனிஷ்டாவின் தெரிவாக. அண்ணா, இந்த பாடல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் என்னுடைய தம்பி தினேஷ். தினேஷ் நல்லா பாடுவான், இப்ப வெளிநாட்டில் இருக்கிறான். இந்த பாடலை கேட்ட என்னுடைய தம்பி ஞாபகம் தான் வரும். காரணம், பாட சொன்னா முதல்ல பாடுறது இந்த பாடல் தான். அதனால எனக்கு இந்த எப்போ பாடுறது கேட்டாலும் என்னுடைய தம்பியின் ஞாபகம் தான் வரும். என்னுடைய தம்பி தினேஷுக்காக இந்த பாடல்.

கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இனிமையான பாடல்கள் காற்றலில் வந்து கொண்டிருக்கிறது. இந்த மணித்தியாலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது கனிஷ்டாவின் பாடல் தெரிவுகள். பேஸ்புக் வழியாகவும் ஏராளமான சொந்தங்கள் வந்திருக்கிறார்கள். அவருடைய பெயர்களையும் நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். அன்பு கலந்த வணக்கம் போனிஷனா, நிகழ்ச்சியை ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது. எங்களுக்காகவும் பாடல் தாங்கன்னு சொல்லிக்கொண்டு எங்களோட பாலா பரட் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். அதுபோல சிவஸ்ரீ தர்மகுல ராஜா குருக்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறார். ராஜா பண்டார் விழுந்து வணக்கம் சொல்லியிருக்கிறார். ஹரிஷ் நிகழ்ச்சி கேட்பதாக எழுந்திருக்கிறார். சிவேந்திரன் அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறது. வாகர்களிலிருந்து அருண்மொழி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கிறது என்று பகிர்ந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. நிகழ்ச்சி மிகவும் அருமையாக இருக்கிறது. அலிஃப் ஃபஹான் பொத்துவிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். புதுச்சேரி கோவிந்தப்பேட்டை வீரமணி பாலன், அவனாசி வைஜந்தி மாலா நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ராஜேந்திரன் எட்வர்ட் அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே பாடல் கேட்பதாக சொல்லியிருக்கார். ஆகாஷ் குரலாளர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்க. மும்தாஸ் பேகம் கொள்ளும் 14 நிகழ்ச்சி கேட்பதாக இருந்திருக்கிறாங்க. இளைஞத்தன கடவுள்லேருந்து கண்ணா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். அதேபோல தாஷன் கிருத்திக் அன்பு வணக்கம் என்று பார்த்திருக்கார். வசந்த நிலா நிகழ்ச்சியோடு நான் பண்ணிருக்கின்றேன். புவனேஷ் எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ரிம்ஷான் ரிந்தாஸ் என்று சொல்லியிருக்கிறார். இரவு பொழுது வணக்கம். ஸ்டீவன் டெய்லர்ஸ் ரொம்ப சத்தமான நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஸ்டீவன் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். அன்பு வணக்கம் திவான் பலாங்குடியிலிருந்து குமாரி என்று சொல்லியிருக்காங்க. தன்னுடைய பேர நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். சகுந்தலா ஷகு என்று சொல்லிக்கொண்டே பகவந்தலா நிகழ்ச்சி பலாங்குடியிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். பாடல் வருகிறது, கேட்டு மகளுங்கள். அன்பு கலந்த வணக்கம். காங்கின்வத்தைச் சேர்ந்த சிவனேஷன், கந்தவேல், சிவஜோதி, செல்வரத்னம், லோகநாதன் எல்லோருக்காகவும் பாடல் தாங்க சொல்லுங்க. லோகநாதன் தான் கமெண்ட்ஸ் பதிவிட்டுக்கிறார். அன்பான வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ஆரையம்பதி செல்வா நகர்லேருந்து தங்கன் அவிநாஷ் சொல்லியிருக்கிறார். செல்வ நகர்லேருந்து தொண்டை மன்னாறு செல்வ சன்னதி சுதன் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். ஹாய் புவனேஷன், எப்படி இருக்கிறீங்க? நல்ல சந்தோஷமா இருக்கிறேன். நீயும் நானும் பேசி சிரிக்கும் மண்வீடு, ஓடி பிடிக்கும் ஆலமரம், நீந்தி பாயும் நீரோடை, கூடி பசும் ஒற்றை பாலம், கை கோர்த்து நடக்கும் கேணி வீதி, இவ்வனைத்தையும் உன் பிரிவுகள் எல்லாம் தவிப்பை தாங்க முடியாமல் தவிக்கின்றன. அருமை. டி கே தினேஷ் சிங்காரவத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். பி டி ஜமால்தீன் பொத்துவிலிருந்து நிகழ்ச்சி கேட்பதாக நடந்திருக்கிறார். அன்பான வணக்கம் போனிச்சுன்னா அப்படி இருக்கிறீங்க? பாடல்கள் அருமையும் அருமை என்று சொல்லிக்கொண்டே வெள்ளவத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கார் நந்தகுமார். லீலராஜ் அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். பத்மராணி மகள் ஜூலி, ஜெஸி மகன் டொனால்ட், வசந்த உறவுகள் எல்லோருக்காகவும் பாடல் இருக்கிறாங்க சொல்லிக்கொண்டே ஆரம்பமே அருமை என்று சொல்லியிருக்கார். நன்றி. வசந்த நிலா நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். இந்த கலை அரசு நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். ரிஃபாய் வந்திருக்கார் அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு மூத்தூர் வடிவேல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். அதே போல ராஜன் அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. மர்சுகா ஜுனைட் அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. ஊரடாவத்திலிருந்து தமிழ்நாடு தொட்டு மார்முகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். சாகாம வீதி கிருஷ்ணப்பிள்ளை நிகழ்ச்சி கேட்பதாக இருந்திருக்கிறது. அட்டாம்பட்டி புஷ்பராஜ் அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். போலீஸ்வரன் மங்கையகரசு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்களாம். சப்மால் கந்த பெரிய குறியானை வசந்தகுமார் அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். புவனேஷ் எப்படி இருக்கிறீங்க? பாலச்சந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நிகழ்ச்சியோடு தங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லியிருக்கார். இணைத்துக் கொண்டேன். அதே போன்று குப்புசாமி, குணசுந்தரி குப்புசாமி அன்பு வணக்கம் என்று பார்த்திருக்காங்க. வணக்கம் வணக்கம் புவனேஷ் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிக்கொண்டே வேணி பலாங்குள்ள நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறாங்க. மாளிகாவத்த சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல சத்தமாக இருக்கிறாங்க. பாலா கார்த்திகா, குறிஞ்சிக்கணி அசுருதீன், நிஷா மாலிலிருந்து, அதே போல லிதிஸ் வந்திருக்கார். லலிதன் சொல்லியிருக்கிற கரோலினாலிருந்து, பண்ணைபுரம் மணிகண்டன், தூத்துக்குடி பாலசுப்ரமணியம், அதே போல குமுதா கிருஷ்ணசாமி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வருகின்ற பாடல், அந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். இந்த பாடலை தன்னுடைய இறுதி பாடலாக தெரிவு செய்திருக்கிறார் கனிஷ்டா பத்தலிலிருந்து. அதே போன்று ரத்னபுரிலிருந்து முதல் ஒன்றரை மணி தாத்தில் அணிகடுத்த சுரேன் அவர்களுக்கும் கனிஷ்டா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நானும் விடைபெறுகின்றேன். வருகின்ற பாடலோடு தொடர்ந்து மணிந்து கொள்ளுங்கள் வசந்தத்தோடு. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்ற உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொன்னங்களே.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் எஃப்

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

ஒன்பது மாகாணங்களிலும் 102.6 102.8 வசந்தம் FM.

வசந்தம் எஃப்எம் நேயர்களின் இதயங்களில் என்றும் நிலையான சொந்தம் வசந்தம் எஃப்எம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

0: கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.
1: ஏண்டா லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிட்டா, அந்த பொண்ண வெறுப்பேத்தாம அவளுக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா. அவ பேரண்ட்ஸுக்காக ப்ரே பண்ணுங்க. ஏ அவ புருஷனுக்கும் புள்ளுகட்டிகளுக்கும் சேர்த்தே ப்ரே பண்ணுங்கடா, ப்ரே பண்ணுங்க.

Awesome Dome FM.

இலங்கையின் 9 மாகாணங்களில் 102.8 வசந்தம் FM.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் எஃப்எம்.

பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8 தமிழ்

நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: நீர்கள் தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கேற்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: சில நேரம் நமக்கே தெரியாம மனசுல ஏதோ ஒரு பயம் இருக்கும். எந்த பக்கம் திரும்பினாலும் நமக்கு ஒரு பிரச்சனை மாதிரியே தெரியும். மனசுல ஒரு தெளிவில்லை, சோர்வு, இந்த மாதிரி பல நேரங்கள்ல எல்லாரும் மாட்டிக்கிட்டு அவசரப்படுவோம். அப்படி இருக்கிறீங்களா நீங்க? உங்களுக்கு நான் ஒரு நல்ல யோசனை சொல்றேன். நேரா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போங்க. அங்க துர்க்கையினுடைய சந்நிதி கண்டிப்பா இருக்கும். அந்த துர்க்கையினுடைய சந்நிதிக்கு போயிட்டு ஒரே ஒரு நெய் தீபம் ஏத்துங்க. ஏத்திட்டு அந்த துர்க்கைய மனசார வேண்டிக்கோங்க. என் மனசுல இருக்கிற இந்த கவலை, இனம் புரியாத ஒரு நடுக்கம் எனக்கு நீங்கணும் அப்படின்னு துர்க்கை கிட்ட உருகி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வாங்க. கோயிலை விட்டு வெளியே வரும்போதே உங்க மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பலம் வந்த மாதிரி கண்டிப்பா நீங்க உணர்வீங்க.

நேர்காணிவர்க்கும் சந்தோஷமான உற்சாகமான காலை நேரத்தின் வணக்கங்கள். 102.6 102.8 அலைவாசியில் சந்தோஷமாக எழுந்திருக்கின்ற காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு கூடிய நிகழ்ச்சியில் இன்று ஜூலை மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. மறந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்ற பொதுவான பிரார்த்தனையோடு இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே சந்தோஷமான வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நீங்களும் உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். அதுக்கு முன்பதாக இன்றைய நாளுக்கான சிந்தனை. வாழ்க்கையில நமக்கு கிடைக்கும் மிகப்பெரிய செல்வம் பணம் அல்ல, நல்ல மனம் கொண்ட மனிதர்கள் தான். பணம் குறைந்தாலும் மீண்டும் சம்பாதிக்கலாம், ஆனால் நம்பிக்கையை இழந்தால் அதை மீண்டும் பெறுவது மிகவும் கடினம். எனவே வார்த்தைகளில் அன்பையும் செயல்களில் நேர்மையும் உறவுகளில் நம்பிக்கையும் காத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் விதைக்கும் நன்மையே ஒரு நாள் பல மடங்காக உங்களிடமே திரும்பி வரும். நல்லதை நினைப்போம், நல்லதை பேசுவோம், நல்லதை செய்வோம், நன்மையே நம்மை தேடி வரும். பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விடயமே கிடையாதுங்க. அது இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட இருக்கும், நாளைக்கு வேற ஒருத்தர் இருக்கும். ஆனா இந்த நல்ல மனம் கொண்ட மனிதர்களை வந்து நாங்க சந்திக்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு வரபாக்கியம் அப்படின்னு கூட சொல்லலாம். எனவே ஒரு சிலர் வந்து நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க, இருந்தாலும் கூட நாம நம்ம நிலையில இருந்து எப்பவுமே மாறக்கூடாது இல்லையா? சோ அதனால வேண்டி மத்தவங்க உங்களுக்கு தீமையே செய்தாலும் கூட அவங்க கிட்ட இருந்து நீங்க அவங்களுக்கு எப்பவுமே தீமை செய்ய போகாதீங்க. ஏன்னா இன்றைக்கு நாங்க விதைக்கிற ஒரு விதை நாளைக்கு பல மடங்காக திரும்ப நமக்கு வரும் அப்படின்றதுல எவ்விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது. இந்த அழகான காலை பொழுதுல உங்கள் மனதுக்கு பிடித்தமான இதமான பாடல்களும் தர்றதுக்கு நான் தயாராகவே இருக்கிறேன். அதை போன்று உங்கள் மனதுக்கு பிடித்தமான உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு நீங்க வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0712-77-5001 அதே போல 0112-77-5111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்த மெஃபம் உடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இருந்து கொண்டு உங்கள் அன்பான சின்னங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். ஒழிக்கின்றது பாடல் இது பைரவா திரைப்படத்துக்காக.

நற்றலை வசந்தம் வானொலியில் காலை பொழுதின் உற்சவம், காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 18 நிமிடமாகும். இந்த விடை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படியே இணைத்துக் கொள்வோம். அன்பான காலை நேர வணக்கங்களோடு பென்குடா வெளி அழகுஸ்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு பாதுகே சின்ன தம்பி, அம்மன்புரம் சுரேஷ், அதே போல ஸ்ரீமுருகன், குமரகுரு, தனலட்சுமி, ராஜலட்சுமி ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. அதே போன்று அன்பான காலை நேர வணக்கங்களோடு பாதுகையிலிருந்து சின்னத்தம்பி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு தொலசுவல பூமிகா சின்னத்தம்பி, நித்ய பிரபா ஸ்ரீதரன், சாரங்க பிரபா அபிசரன், ஈசான பிரபா, தனலட்சுமி, ராஜலட்சுமி, அழகு சுந்தரம், அதே போன்று ரமணி டிலுக்ஷன், உமாச்சந்திரன், நாகேந்திரன், சொக்கலிங்கம் முத்துக்குமார், அதே போன்று அருள்மொழி, சின்னையா மகாதேவன், எம் எஸ் பெருமாள், விஜயகுமார், கௌசல்யா மற்றும் எட்டியந்தொட்ட சிவாஜி ரசிகராகக்கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போன்று அன்பான காலை நேர வணக்கங்களோடு எட்டியந்தொட்டிலிருந்து எம் எஸ் பெருமாள் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. மனைவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, மணிமாறன், கண்ணியம்மா சூட்டி, அதே போன்று கோபால், ரவிச்சந்திரன், கந்தசாமி, அதே போல குமாரி, டைட்டானிக் ஜோடிஸ்டர்களுடைய அனைத்து சொந்தங்களுக்காகவும், சிவா ஜோடிஸ்டர்களுடைய அனைத்து சொந்தங்களுக்காகவும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போன்று சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பிந்தனியிலிருந்து ராசையா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு மனைவி பத்மினி, தினு, தசன், வசந்தி ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, இந்த நாள் அனைவருக்குமே சந்தோஷம் நேர்ந்த நாளாக அமைய வேண்டும் என்ற பொதுவான பிரார்த்தனையோடு கொஸ்லாந்தி கிருஷ்ணகாந்தி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அதே போல இந்தகளிலிருந்து அரசு வந்திருக்கிறாரு, பூனாங்கலிருந்து ஜெயசுதாஸ் வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மங்களகரமான வெள்ளிக்கிழமை காலை வணக்கத்துடன் வாழ்த்துக்கள் சகோதரி, அனைத்து உறவுகளுக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நலமாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக சண்முகநாதன் வந்திருக்கிறாங்க, கலகலந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களாம். இனிய காலை நேர வணக்கம், நாங்களும் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியினுடைய பாடல் திருவிழா தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாகவும், தன்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டு யாழ்ப்பாணம் தயாகரன் வந்திருக்கிறாங்க, யதீஸ்வரி, கவாஸ்கரன், லவித்ரா, டிலுக்ஷன் நற்கவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. ஆரையும் பதி இதீரத்தினம் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொண்டு அருள் செல்வி, பிரசன்னா, பிரணீத், திலக்ஸியா ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. மட்டக்களப்பு கொக்குவில் சிவரஞ்சனி வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம், அன்பிற்கினிய அறிவிப்பாயணி சிவானி, நிகழ்ச்சிகள் யாவும் சிறக்கட்டும், நித்தமும் வசந்தம் ஒழிக்கட்டும், புத்தம் புதிய விடியலாய் புதுவிதமான மகிழ்ச்சி மலரட்டும், வாழ்த்துக்கள். இன்றைய நன்னாளில் பிறந்தநாள், திருமண நாள், புதிதாக இல்லற பந்தத்தில் இணைகின்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக சிவச்சந்திரன் 8 நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறார். ரொம்ப நன்றி சிவச்சந்திரன். அதே போன்று சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு அவனாசி வாய் ஜெயந்தி மாலா வந்திருக்கிறாங்க, பல்லாங்குடி இருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க, அருள் சந்திரா வந்திருக்கிறாங்க, நம்பிக்கை கிராமத்திலிருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க, அக்கறைப்பற்ற பொப்டையிலிருந்து நிசார் வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் இனிய காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதாக அக்கறைப்பத்தனை ராமன் கேதீஸ்வரன் வந்திருக்கிறாரு. ரொம்ப நன்றி கேதீஸ்வரன் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டுமைக்கு. அதே போன்று அழுதமூலையிலிருந்து ராஜ்குமார் வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கணபதி மனோகரன் வந்திருக்கிறார். அதே போல கலம்போவிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக வெள்ளையன் சவுந்தர்ராஜ் வந்திருக்கிறாங்க. இதுவே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு அட்டர்ந்து யாஷோத் வந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்த 0301 2705001 அதே போல 0301 2711 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள்.

வசந்த காற்றலையில் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சியில் சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் அதிகாலை 5:30 இந்த வெளி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படியே சந்தோஷமாக ஞாபகப்படுத்துவோம். அன்பான காலை நேர வணக்கங்களோடு அரப்பா நகர் ஃபரிதா நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தாங்க. அவங்க தான் அடுத்த பாடலை வந்து ரொம்ப பிடித்த பாடலாக கேட்டிருந்தாங்க. தன்னுடைய அன்பு கணவர் அப்துல் ஜவார் மற்றும் கந்தராய் கே உபைதீன் சத்தார் சபிகா ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு மயிலும்பாவடி இருந்து பொன்னம்பலம் வந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. மாட்டுவாக்கல தமிழ் செல்வன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஏற்படுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. அதே போன்று இதழ் கஸ்கின லாசர் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொண்டு சூரியகுமார் பாலா கணேஷ் ஆகியோரை நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போன்று வெளிமடு செல்வராம் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு கணபதி மனோகரன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அதே போல இனிமையான காலை நேர வணக்கம் சிவானி நாங்கள் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். ராஜ்குமார் அல்தமுல்லையிலிருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அதே போல ஆயக்கா அன்பான காலை நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். வெதமுலையிலிருந்து கஜன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. பிரபா சுப்பிரமணியம் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம். நான் வெள்ளவத்தில இருந்து செல்லசாமி பிரபாத், மனைவி நிர்மலா, மகள் டிலக்ஷனி, மகன் ஜனுஷன் மற்றும் மஸ்கிலிய சொந்தங்கள் அனைவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போன்று பெரிய நீலாவணை கிருஷ்ணா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நம்பிக்கை கிராமம் ரோல் சந்திராக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. கந்தையா திருச்செந்தூர் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. செல்வராஜ் ராமகிருஷ்ணன் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. துரிசக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0712-77-5-1 அதே போல 0712-77-5-1-1 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் எஃப்எம் உடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொடுப்பேன். நானும் காத்திருக்கின்றேன். ஒழிக்கவிருக்கும் பாடல் இது குஷி திரைப்படத்துக்காக தீபாவின் இசையில் ஹரிணி பாடுகின்ற ஒரு இனிமையான பாடல்.